நேரம் காலை 5:40 இணைந்திருக்கிறோம். அருள் மாலையில் வீரனாகவே வாழ முடியாது, ஆனால் என்றைக்கும் மனிதனாக வாழ முடியும் என்கிறார் கதே அவர்கள்.

இது உங்கள் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை. அசைக்க முடியாத நம்பிக்கையைத்தான் உண்மையான சத்தியம் என்கிறார் நெப்போலியன்.

நமது மக்களை நாடி நாளும் உங்களை நாடி வரும் 100.5 செவிநிறைக்கும் இன்றைய நமது நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல் நிகழ்ச்சியில் பொதுமறை பொழிவு, 6:20 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸின் மதுரையின் ஆலய உலா கேட்கலாம். 6:30 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவை இன் புத்தக திருவிழாவின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் கோவில் விழா தகவல்கள், கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் இடம்பெறும். காலை 7 மணிக்கு புத்துணர்வாக்கும் சுகமான காலை நிகழ்ச்சியில் வேளாண் தகவல்கள், பாட்டும் பதமும், புமிக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்வி விமன்ஸ் இன்னர்வியரின் இன்று அன்று இடம்பெறும். காலை 8 மணிக்கு மங்களன்மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் இன்று திருநெல்வேலி மாவட்ட நேயர்களுக்காக, 8:10 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறியின் வானவில் நிகழ்ச்சி, 9:30 ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழாவின் வானவில். இன்று தந்திருக்கும் தலைப்பு உற்ற நண்பன் உயிர் நண்பன். உற்ற நண்பன் உயிர் நண்பன். காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் கவிதையும் கானமும். இன்று கவிஞர் நா முத்துக்குமாரின் கவிதைகளோடு. 10:50 முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி. இன்று ஒரே நபரின் பாடல்கள். இன்று நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரத்தில் இன்று கண்டுபிடி கண்டுபிடி எனும் நிகழ்ச்சி காத்திருக்கிறது உங்களுக்காக. 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டின் இனிய வாழ்க்கை இடம்பெறும். 12:50 ஜெம் கேன்சர் சென்டரின் மாய வலை மீள வழி. 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:30 ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழாவின் நெஞ்சில் நிறைந்தவை. 2 மணிக்கு வென்றார் வந்தார் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பிக்க வரும் நம் நேயர் விருதுநகர் அழகர் சாமி. 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி, இன்று மதுரை மாவட்டம் சுகந்தி தெருவில். 4 மணிக்கு அனில் பாஸ்தா, தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கலின் வண்ணத்தூரிகையில் திறக்கிறது இன்று பண்பலைக்கழகம். 4:30 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறியின் வண்ணத்தூரிகை இன்று பண்பலைக்கழகமாக. 5 மணிக்கு சித்திரச்சவானம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்சவானம் கேட்கலாம். 5:40 நாவல் நேரம், 6 மணிக்கு ஆலய தரிசனத்தை தொடர்ந்து கதம்ப மலர்கள் மலரும். மாலை 6:05 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை கேட்கலாம். 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7:00 ஆசையில் ஒரு குக்கு. 7:30 சொந்த பந்தம் நிகழ்ச்சி. 8:00 இளமை பேசுகிறது கோடை பண்பலையின் 100.5. இன்றைய நிகழ்ச்சியில் வார்த்தை சங்கிலி, இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு எனும் விளையாட்டுகள் காத்திருக்கிறது. 9:00 கொடை தென்றல். சேலம் மாவட்ட நேயர்களுக்காக இன்று இரவு 10:00 நினைவே சுகம். 11:00 இரவு சிறகு. இணைந்தே ரசித்திருங்கள் நேயர்களே, நள்ளிரவு 12 வரை உங்கள் கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளை.

இறைப்புகள் பாடி நிறைவுறுகிறது இன்றைய அருள் மாலை. இனி கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல் முன்பாய் வருகிறது செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்தம் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் அரசின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் வெளிப்படைத்தன்மையையும் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்றவும் அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் முதலீடு செய்வது குறித்து தைவான் நாட்டு பிரதிநிதிகள் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து விவாதித்தனர். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகள் மற்றும் வடிகால் அமைப்புகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளார். கோவாவின் வாஸ்கோடகாமாவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு அடுத்த மாதம் 27 மற்றும் செப்டம்பர் 1 தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் பஞ்சு தொழிற்சாலையில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் விபத்தில் இழப்பீடு வழங்காததன் காரணமாக அரசு பேருந்தை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்தனர். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் பீஜப்பூர் மாவட்டத்தில் 5 பெண்கள் உட்பட 8 மாவோயிஸ்டுகள் காவல்துறையினரிடம் சரணடைந்தனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். மற்றொரு இந்திய வீரர் முகமது பாசில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

எழுகிற எண்ணம் எழுந்துவிட்டால் எழுவது என்பது எளிதாகும். வீழாமல் வாழ்வதல்ல வாழ்க்கை. வீழ்ந்த பொழுதெல்லாம் எழுவதே சாதனை, சரித்திரம். அத்தகைய தன்னம்பிக்கை உங்களுக்குள்ளும் ஊற்றெடுக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்தி வரவேற்கிறோம். வசந்த விடியல்.

0: நிகழ்ச்சிக்கு. நல்ல ஒரு தொடக்கம் நாளெல்லாம் பயனளிக்கும். அந்த வகையில் நிகழ்ச்சியின் துவக்கமாக இப்பொழுது உங்களுக்காக
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் காதர் சிறப்புரைத்தல் குரல் எண் 1124.

0: பார்த்து.
1: அழகிய அணிகலன்கள் அணிந்த இவள் என்னோடு சேர்ந்திருக்கும் போது என் உயிருக்கு வாழ்வைப் போன்று திகழ்கிறாள். நீங்கும் போதோ சாவைப் போல திகழ்கிறாள். குறள் எண் 1124 அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல்.
0: வாழ்தல் உயிர் கண்ணல்லா இழை சாதல் அதற்கண்ணல் நீங்கும் இடத்து.
1: அழகிய அணிகலன்கள் அணிந்த இவள் என்னோடு சேர்ந்திருக்கும் போது என் உயிருக்கு வாழ்வைப் போன்று திகழ்கிறாள். நீங்கும் போதோ சாவைப் போல திகழ்கிறாள். குறள் எண் 1124 அதிகாரம் காதற் சிறப்புரைத்தல்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்,

நேரம் காலை 6:16 நிமிடம். நேர்களே, இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், 8:30க்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம், இன்று திருநெல்வேலி மாவட்ட நேர்களுக்காக. இது உங்கள் கோடை பண்பலையின் 100.5 வசந்த விடியல்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா, லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை, இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
3: திருமாலிருஞ்சோலை அருள்மிகு கள்ளழகர் திருக்கோவில் ஆடிப்பெருந்திருவிழாவில் இன்று காலை 7 மணிக்கு மேல் 7:25 மணிக்குள் திருத்தேர் பவனி நடைபெறும்.

கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: AC ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனபத்ரகாளி.

காளி என்னும் பெருந்தெய்வத்தின் நிறம் நீலம், பிரபஞ்சமெல்லாம் நிறைந்து நிற்கும் பெரும் சக்தி. அவளுடைய விரிந்த கூந்தல் அசையும் போது ஓசை வராது அல்லவா? அதே போல பிரபஞ்சம் இயங்கும் போதும் ஓசை வராது. கருங்கூந்தல் என்பது பெரும் அண்டத்தின் கருப்பு நிறத்தை குறிக்கும். காளியை வணங்கினால் நாவன்மை பெருகும். 16 வகை செல்வ வளங்களை அவள் தருவாள் என்பதால் காளி 16 திருக்கரங்கள் பெற்றிருக்கிறாள். சக்தி இல்லையேல் சிவமில்லை என்ற தத்துவத்தில்தான் அவள் காலடியில் சிவனை வைத்தார்கள். காளியை பணிய பணிய அகங்காரம் மெல்ல மெல்ல அகலும். காளி என்னும் பெரும் தெய்வத்தை கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் சென்று வழிபடுவோமா?

மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் பவானி ஆற்றங்கரையில் காடுகள் நிறைந்த பகுதியில் தனக்கென தனி சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி தன்னை நாடிவரும் பக்தர்களின் குறைகளை தீர்க்கிறாள் தேக்கம்பட்டி பணபத்ரகாளியம்மன். ஆலயத்தின் உள்ளே நுழைந்தால் மிகப்பெரிய தோரண வாயில், நேர்த்தி கடன் செலுத்த பெரிய இடம். பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான பீமரும் பகாசுரனும் காவல் தெய்வங்களாக பெரிய உருவில் இருக்கிறார்கள். ஆலயத்தின் தல வரலாறு என்ன சொல்கிறது? மந்திர தந்திரத்தில் புகழ்பெற்ற ஆரவல்லி சூரவல்லி சகோதரிகள் பீமனை சிறைப்பிடிக்க கிருஷ்ணன் காப்பாற்றுகிறார். அவர்களை அடக்க தங்களின் தங்கை மகன் அல்லிமுத்துவை அனுப்பி வைக்கிறார்கள். அவன் வனபத்திரகாளியின் அருள் பெற்று ஆரவல்லி சகோதரிகளின் சாம்ராஜ்யத்தை தவிடு பொடியாக்குகிறான். அம்பிகை மகிஷாசுரனை அழிக்க இத்தலத்தில் தவம் செய்தாள் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, பீமன் அன்னையின் அருளோடு பகாசுரனை வதம் செய்தான் என்றும் தல வரலாறு சொல்கிறது.

வனபத்திரகாளி கருவறையில் சுயம்பு உருவில் காட்சி தருகிறாள். கோவிலின் தலமரம் துரத்தி மரம். வனபத்திரகாளி என்றாலே ஆடு காணிக்கையும் குண்டம் இறங்குதலும் தான் நினைவுக்கு வரும். ஞாயிறு செவ்வாய் புதன் கிழமைகளில் 400 ஆடுகள் வரை காணிக்கை செலுத்துகிறார்கள். ஆடி மாதம் அன்னையிடம் முறைப்படி அனுமதி பெற்று 36 அடி நீளமும் 2.5 அடி அகலமும் உள்ள திருக்குண்டம் அமைத்து அதன் இருபுறமும் பலவண்ண மலர்களால் அலங்காரம் செய்கிறார்கள். ஆடி மாத முதல் செவ்வாயில் பூச்சாட்டி 2வது செவ்வாய்க்கிழமை பூக்குண்டம் இறங்கும் நிகழ்வும் நடக்கும். ஆண்கள் பெண்கள் கை குழந்தையுடன் இறங்கும் பெரியவர்கள் என்று குண்டம் இறங்கி தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுகிறார்கள். குண்டம் இறங்கும் நாளன்று மட்டும் வருடம் தோறும் 2 லட்சம் பேர் தரிசனம் செய்ய ஆலயம் வருகிறார்கள் என்பது கூடுதல் சிறப்பு. ஆலயத்திலிருந்து 200 மீட்டர் தொலைவில் தெற்கு வடக்காக பாய்ந்து கிழக்கு நோக்கி செல்கிறது பவானி ஆறு. கரையில் விநாயகர் கோவில் இருக்கின்றது. சிறிது தூரம் நடந்தால் நாகதேவதைகள் காட்சி தருகிறார்கள். அன்னைக்கு எலுமிச்சை மாலை சாற்றுவதும் தீபம் ஏற்றுவதும் கண்கொள்ளா காட்சி. மலர்கொண்ட சோலையில் மண்மணக்கும் வாசத்தில் காற்றின் சலசலப்பில் பவானி ஆற்றின் கரையில் மக்களின் மன துயரங்களை மாயமாக்க வனபத்திரகாளியை வணங்கினால் வளமான வாழ்வு கிட்டும். கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனபத்திரகாளி.

0: கோடை பண்பலை நூறுபுழியாய்ந்தில் இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
1: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
2: கோடை பண்பலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். அனில் பாஸ்தா.
3: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா.
1: ஈரோடு புத்தக திருவிழா ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு.
2: வழங்கும் வசந்த விடியல்.

கலைப்படை பண்பலை 5 இன்று வளம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். காலை 8 மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் மனம் வீசு இருக்கிறது திருநெல்வேலி மாவட்ட நேயர்களுக்காக. 9 வானவில். வானவில் இன்று தீட்ட இருக்கக்கூடிய வண்ணம் உற்ற நண்பன் உயிர் நண்பன். 11 பாட்டு பட்டாளம். இன்றைய பாட்டு பட்டாளம் ஒரே நபரின் பாடல்களை பாடக்கூடிய கருப்பொருளோடு இசைக்கு இருக்கிறது. 2 வெஞ்சார் வந்தார். சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சி சிறப்புக்கு இருக்க

0: விருதுநகர் அழகர்சாமி அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது மதுரை மாவட்டம் சுகந்தி அவர்களின் தெருவில் இசைக்கிருக்கிறது. 4 மணிக்கு வண்ணத்தூரிகை. வண்ணத்தூரிகை இன்று இசைக்கிருக்கிறது பண்பலைக்கழகமாக. 8 மணிக்கு இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியானது வார்த்தை சங்கிலி இஸ்கி இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் என்று 2 விளையாட்டுகளோடு இசைக்கிருக்கிறது. 10 மணிக்கு வர இருக்கக்கூடிய நினைவே சுகம் நிகழ்ச்சியானது சேலம் மாவட்ட நேயர்களை அன்போடு வரவேற்கிறது. இவை யாவும் இன்று மலர்ந்த நம்மை மகிழ்வுக்கு இருக்கும் நமது பண்பலையின் அமுத நிகழ்ச்சிகள்.
1: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குட்டன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
3: பள்ளி கல்வி துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
7: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
6: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
7: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
6: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
0: மாபெரும்
5: பாத்திரங்கள் மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்.
8: வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம்.
9: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
10: கவுன்சிலிங் கோட் 2610.
11: கொஞ்சம் மழலையரின் பிஞ்சு மொழியில் நனைய கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளி நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். கரூர் தைலா சில்க் சென்டரில் ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 5 வரை அனைத்து ஜவுளிகளுக்கும் ஆடி தள்ளுபடி.
12: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர்.

0: பூட்டலீர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான குட்டி தம்பி வந்திருக்காரு. அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: நன்மதி வேலன்.
0: நன்மதி வேலனா நீங்க? ஆஹா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: வப்பரை.
0: இது என்ன உங்க டீ-ஷர்ட்ல என்னமோ ஒரு பொம்மை இருக்கு.
1: தேன்.
0: தேனோ அது? ஆஹா, உங்க டீ-ஷர்ட்ல தேனா இருக்குமா? அப்ப உங்க டீ-ஷர்ட் அப்படியே கடிச்சு மென்னு சாப்பிட்டுலாமா? அப்ப தேன் இருக்கு சொன்னீங்க, அப்ப ரொம்ப இனிப்பா இருக்கும்ல?
1: என்ன வேலை பார்க்கறீங்க?
0: என்ன செய்வீங்க?

0: உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க?
1: ஒரு ஃப்ரெண்ட்ஸ்.
0: ஒருத்தர் தானா? யாரு?
1: சச்சின்.
0: சச்சின் மட்டும்தான் உங்க ஃப்ரெண்டா? சச்சின் என்னோட ஃப்ரெண்ட் ஆச்சு. யார் சொன்னா உங்க ஃப்ரெண்டுன்னு? சச்சின் என்னோட ஃப்ரெண்டு. தெரியுமா? தெரியுமா? சரி சரி, நீங்க என்ன சொல்ல போறீங்க எங்களுக்கு இன்னைக்கு பூந்தளிர் நேரத்துல? நீங்க சொன்னது மழையெல்லாம் போயிருச்சு. எங்கேயோ நீங்க பாட்டு பாடினதுனாலதான் மழையெல்லாம் போயிருச்சா? எங்கிட்டு போச்சு? மேல போயிருச்சு. சரி சரி செல்லக்குட்டி, நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் ஒரு சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு கொடைப்பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
2: கொஞ்சம் மழலையரின் சிங்கார மொழி கேட்டு மகிழ்ந்தோம். கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
3: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ஐஎஸ்ஐ முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள்.
4: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் பிவிசி பைப்புகள் திண்டுக்கல்.
5: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
6: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
8: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
9: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
8: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
9: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
8: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
10: மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
11: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்.
12: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
11: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம்.
13: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
14: கவுன்சிலிங் கோட் 2610.
15: கோடை பண்பலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, மேக்னா சில்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தகத் திருவிழா வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
16: சிறை

0: கோடை பண்பலை நூற்புள்ளி ஐந்தில் இன்று வளம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் மனம் வீசி இருக்கிறது திருநெல்வேலி மாவட்ட நேயர்களுக்காக. 9 மணிக்கு வானவில், வானவில் இன்று தீட்ட இருக்கக்கூடிய வண்ணம் உற்ற நண்பன் உயிர் நண்பன். முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். இன்றைய பாட்டு பட்டாளம் ஒரே நபரின் பாடல்களை பாடக்கூடிய கருப்பொருளோடு இசைக்கு இருக்கிறது. 2 மணிக்கு வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியை சிறப்புக்கு இருக்கிறார் விருதுநகர் அழகர்சாமி அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது மதுரை மாவட்டம் சுகந்தி அவர்களின் தெருவில் இசைக்கு இருக்கிறது. 4 மணிக்கு வண்ணத்தூரிகை. வண்ணத்தூரிகை இன்று இசைக்கு இருக்கிறது பண்பலை கழகமாக. 8 மணிக்கு இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியானது வார்த்தை சங்கிலி இஸ்கி இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க் என்று 2 விளையாட்டுகளோடு இசைக்கு இருக்கிறது. 10 மணிக்கு வர இருக்கக்கூடிய நினைவே சுகம் நிகழ்ச்சியானது சேலம் மாவட்ட நேயர்களை அன்போடு வரவேற்கிறது. இவை யாவும் இன்று மலர்ந்து நம்மை மகிழ்வுக்கு இருக்கும் நமது பண்பலையின் அமுத நிகழ்ச்சிகள்.
1: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். நேரும் காலை 6:54 நிமிடம்.

0: கோடை பண்பலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். அனில் பாஸ்தா,
1: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸ் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
0: ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா.
3: ஈரோடு புத்தக திருவிழா July 31 to August 11 வரை இடம் சிக்கையா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு.
0: வழங்கிய வசந்த விடியல்.
4: உதயக்கோலமிட்டு நிறைவுக்கு வருகிறது இன்றைய வசந்த விடியல். நல்ல நாள் என்பது இன்றுதான் என மனதில் நிறுத்துங்கள், செயலாற்ற தொடங்குங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறது வசந்த விடியல். இனி கோடை பண்பலை 100.5 காத்திருக்கிறது உங்களுக்காக. சுகமான காலை.

ஒரு மரம் வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கடைக்கு போய் விதை வாங்கிட்டு வந்து குழி தோண்டி உள்ள வச்சு தண்ணி ஊத்துனதும் மரம் வளர்ந்துருமா அப்படின்னு கேட்டா வளர்ந்துருமாங்க. அதுவும் நாளைக்கே வளர்ந்துருமா அப்படின்னு கேட்டா நிச்சயம் வளர்ந்துருமா. அதுக்கு முதல்ல இடம் பார்க்கணும், சூரிய ஒளி கிடைக்குமான்னு யோசிக்கணும், எந்த மண்ணு வாங்கணும், எப்படி உரம் போடணும், எப்பப்போ தண்ணி ஊற்றணும், வீட்டில் மிச்சமாகிற காய்கறி எல்லாம் கூட எந்த அளவுக்கு போடணும், முட்டையோட தோல், வெங்காயத்தோட தோல், மீன் கழுவின தண்ணி, லொட்டு லொசுக்குன்னு இப்படி 108 ப்ராசஸ் பண்ணாதான் அது ஒரு சிறப்பான மரமாக செழிச்சு வருங்க. அது மாதிரி தான் நீங்கள் நினச்ச விஷயமும் உடனே நடக்கணும்னு நினச்சா காலம் அப்படின்ற உரம் நல்ல கலந்து வந்தால் தான் உங்கள் கனவுகள் கனஞ்சு செழிப்பான எதிர்காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்கலாமா கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சி. உங்களோடு இணைகிறேன் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி. உற்சாகமான சந்தோஷமான காலை வணக்கம் நேர்களே.

சித் ஸ்ரீராமோட வாய்ஸ்ல டி இமானோட மியூசிக்ல ஒரு அழகான பாடல் கேட்டு முடிச்சோம். உடன் பிறப்பே திரைப்படத்துல இருந்த 7:06 கூடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில இப்போ இதே பிளேவர்ல இன்னொரு பாட்டு கேட்கலாமா? ஆனா சித் ஸ்ரீராம் பாடல ஜித்தின் ராஜ் பாடுறாரு. வாங்க என்ன பாட்டுன்னு கேட்கலாம்.

0: JJ College of Engineering and Technology, Saurabhika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: கேட்கலாம்
3: வைக்கிங்
4: வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 31ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வெட்டி வேர் பற்றிய நேரடி களப்பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளோர் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. என் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

ஒரு அழகான பாட்டு. ஆனா இந்த ஊரு காரவங்களை பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் இந்த லேவ தாங்க கூப்பிடுவாங்க. இல்ல சாப்பிட்டியால, இல்ல எப்பலே நீங்க ஊருக்கு வரப்போற, இல்ல இன்னைக்கு மத்தியானம் என்னல சாப்பாடு கொண்டு வந்திருக்க, இல்ல கோடப்பன்பலை கேட்டியால, இப்படின்னு இந்த லேவ பேசி பேசியே வேர்ல்டு ட்ரெண்ட் ஆகுன நம்ம திருநெல்வேலி மாவட்ட நேயர்கள் தாங்க இன்னைக்கு காலையில 8 மணிக்கு வந்துருங்க அப்படின்னு கூப்பிடுறோம். இங்க கொஞ்சம் அப்படி மெலோடி கலந்து ஒரு பாட்டு வருது, வாங்க கேக்கலாமா?

0: காலையில அழகா கேட்டுட்டு இருக்கோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சி. அதாவது ஒரு கதாநாயகன் கதாநாயகி அப்படின்னாலே கவிஞர்கள் வந்து அவங்களுடைய முடியதாங்க வர்ணிச்சு வந்து பொதுவா பாடல்கள்ல எழுதுவாங்க. இந்த படத்துல கதாநாயகன் மொட்டையா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அதுக்கேத்த மாதிரி ஒரு மெட்டு எழுதணுமே அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை பையா அப்படின்னு அப்ப கேட்ட பையா அப்படின்னு எழுதிட்டாங்க. யாருங்க நம்ம விவேகா தான். செம்மையா அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா உங்களுக்கு கவிதை எழுத தெரியுமா அப்படி இன்னைக்கு நமக்கு கவிதை எழுதி உயிரெழுத்து நிகழ்ச்சிக்காக பாடல்களை தெரிவு செஞ்சு அனுப்பியிருக்காங்க யாருங்க அப்படின்னு கேக்குறீங்களா? யார சொல்ல போறேன் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும், எங்க ஊருக்காரங்க தாங்க, அதனால சந்தோஷமா இருக்கு. மதுரையிலிருந்து சுகந்தி அவங்களோட தெருவில் தாங்க இன்னைக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி வளமுற காத்திருக்கு. என்ன தெருவில் பாடல்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க, நல்லா எழுதியிருக்காங்களா, சூப்பராக எழுதியிருக்காங்களா, சுமாராக எழுதியிருக்காங்களா, இல்லை ஓகேவா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ நான் தவறாமல் 3 உயிரெழுத்து நிகழ்ச்சி கேளுங்க. எங்கங்க உங்கள் கூடைப்பான்பலை 100.5
1: JJ College of Engineering and Technology, Soramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட், மந்த்ரா கடலெண்ணெய்.

0: 5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
4: கவுன்சிலிங் கோட் 2610.
5: என்னப்பா பாட்டு, ஒன்றும் மியூசிக்கும் புரியல, அதில் வர வார்த்தையும் புரியல, அதனால் ரேடியோ ஆஃப் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஆஃப் பண்ண போனீங்கன்னா, வாங்குங்க இந்த வார்த்தைக்கு இந்தாங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லி கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில் இப்போ 7:21 பாட்டும் பதமும் வரப்போதுங்க. கேட்டுட்டு என்ன பாட்டில் என்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வாங்க, நானும் ஆவலாக இருக்க கேட்டலாமா?
0: கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும்.

நண்பன்ல என்னடா உற்ற நண்பன் உயிர் நண்பன் நண்பன் அப்படின்னு சொன்னாலே வேற லெவல் தான். அப்படின்னு நீங்க நினைக்கிற நண்பர்கள் யாருங்க? நாங்க ரெண்டு பேரும் தேவாவும் சூர்யாவும் மாறிடா அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? அப்ப வாங்க இன்னைக்கு காலையில 9 மணிக்கு கோடை பொன்மலை 100.5 வானவில் நிகழ்ச்சிக்கு உற்ற நண்பன் உயிர் நண்பன் அப்படின்ற தலைப்புல உங்களுக்காக அட்டகாசமா வர காத்திருக்குங்க. மறக்காம வந்து உங்க இணைப்பிரியாத நண்பர்களை பத்தி சொல்லுங்க, நாங்களும் கேட்க ஆவலா இருக்கும். 7:25 ஆயிருச்சுங்க, வாங்கங்க இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்க டைம் தாங்க போகவே மாட்டேங்குது. போதவில்லையே, போதவில்லையே, வாங்க கேட்கலாம்.

7:28 நிமிஷத்துல ஒரு அழகான பாட்டு கேட்டு முடிச்சோம். இப்ப அப்படியே கண்ண மூடுங்க, அதே மாதிரி ஒரு பாட்டு வருதுங்க. கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில.

0: மாதிரி காலத்தால் அழிக்க முடியாத பாடல்களை நமக்கு கொடுத்துட்டு கடவுளோட மடியில் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிற நான் முத்துக்குமார் அவங்களுடைய கவிதைகள் தாங்க. இன்று காலை 10 மணிக்கு உங்கள் கூட பண்பலை 100.5 பண்பலை வானவில் இந்தியாவில் வளமர காத்திருக்கு. தவறாம கேளுங்க இன்று காலை 10 மணிக்கு.
1: JJ College of Engineering and Technology, Soramic.

0: of institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
2: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
1: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
2: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
3: கவுன்சிலிங் கோட் 4959.
1: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
4: தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
5: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP College of Engineering and Technology, Autonomous, நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
6: PGP College of Engineering and Technology, Autonomous, நாமக்கல்.
7: கவுன்சிலிங் கோட் 2612.
8: மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
9: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம்.
11: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
7: கவுன்சிலிங் கோட் 2610.

0: கோடை பண்பலை 100.5 பொமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
2: ஏ, பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: வணக்கம் அண்ணா.
4: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். அமைச்சரே, எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, அதனால் வெளியூர் சென்று வரலாம் என்று இருக்கிறேன்.
3: ஏன் அண்ணா, என்ன ஆனது?
4: அதுவா அமைச்சரே, என்னுடைய பள்ளி தோழன் அறிவழகன் இருக்கிறான் அல்லவா, அவனிடம் பேச வேண்டும் போல் தோன்றியது. அதனால் இன்று காலை அவனுடைய வீட்டிற்கு போன் செய்தேன். அவன் அம்மாதான் போனை எடுத்தார்.
3: சரி,
4: அறிவழகன் வீடா என்றேன். ஆமாம் என்றார். அறிவிருந்தால் அவனிடம் போனை கொடுங்கள் என்று சொன்னேன். உடனே அந்த அம்மா, யாரை பார்த்து அறிவிருக்கிறதா என்று கேட்டாய், உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தால் போன் செய்து எனக்கு அறிவிருக்கிறதா என்று கேட்பாய் என்று ஆரம்பித்து வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு கடுமையாக திட்டிவிட்டார் அமைச்சரே.
3: சரிமண்ணா, நீங்கள் எதற்காக உங்கள் நண்பரின் அம்மாவிடம் எல்லாம் அறிவிருக்கிறதா என்று கேட்டீர்கள்?
4: நான் எங்கே அமைச்சரே அப்படி கேட்டேன்? என் நண்பன் அறிவழகனை எப்போதும் அறிவு அறிவு என்றுதான் நான் அழைப்பேன். அதனால் தான் அந்த அம்மாவிடம் பேசுகிற போது அறிவிருந்தால் அவனிடம் போனை கொடுங்கள் என்று சொன்னேன். அந்த அம்மா அதை தவறாக புரிந்து கொண்டு என்னை இப்படி திட்டிவிட்டார் அமைச்சரே.
3: ஓ, அப்படியானால் இன்றைக்கு காலையிலேயே நன்றாக வாங்கி கட்டிக் கொண்டாரா? ஏன்மண்ணா, நீங்கள் போனில் உங்கள் நண்பரின் அம்மாவிடம் இந்த நாட்டின் மன்னர் பேசுகிறேன் என்று சொல்ல வேண்டியதுதானே?
4: அமைச்சரே, அந்த அம்மா என்னை பேசவே விடவில்லை. ஆசை வீர என்னை திட்டிவிட்டு போனை வைத்து விட்டார். பிறகு நான் எப்படி சொல்ல?
3: அப்பாடா, இப்போதுதான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மன்னரை போனில் வண்டி வண்டியாக திட்டிய அந்த அம்மா வாழ்க.
4: என்ன அமைச்சரே?
3: இல்லைமண்ணா, ஓ அதனால் தான் வருத்தத்தோடு இருக்கிறீர்களா என்று கேட்க வந்தேன் மண்ணா. சரிமண்ணா, ஏதோ வெளியூர் போவதாக சொன்னீர்களே, எங்கே செல்லலாம் என்று இருக்கிறீர்கள்?
4: ஒரு பாலைவன பிரதேசத்திற்கு செல்லலாம் என்று இருக்கிறேன் அமைச்சரே.
3: பாலைவனமா? ஓ, அப்படியானால் ராஜஸ்தான் செல்ல இருக்கிறீர்களா மண்ணா?
4: அங்கே இல்லை அமைச்சரே.
3: ஓ, அப்படியானால் சஹாரா பாலைவனத்திற்கு செல்ல இருக்கிறீர்களா மண்ணா?
4: அங்கெல்லாம் இல்லை அமைச்சரே.
3: அதுவும் இல்லையா? பின்பு வேறு எங்கிருக்கும் பாலைவனத்திற்கு தான் செல்ல இருக்கிறீர்கள் மண்ணா?
4: தமிழ்நாட்டில் இருக்கும் பாலைவனத்திற்கே செல்லலாம் என்று இருக்கிறேன்.
3: தமிழ்நாட்டில் உள்ள பாலைவனத்திற்கா? என்ன மண்ணா சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், இங்குதான் பாலைவனமே இல்லையே.
4: இப்படித்தான் அமைச்சரே பலரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் தேரிக்காடு என்கிற ஒரு பகுதியில் பாலைவனம் போன்ற ஒரு நிலத்தோற்றம் இருக்கிறது.
3: அப்படியா?
4: ஆமாம் அமைச்சரே, இது மற்ற பாலைவனங்களைப் போல சாதாரண நிலப்பரப்பை கொண்டதில்லை. இந்த நிலப்பரப்பை தேரி நிலப்பரப்பு என்று அழைப்பார்களாம். அதனால் தான் இந்த இடத்திற்கு தேரிக்காடு என்கிற பெயர் வந்ததாக சொல்லுகிறார்கள். இந்த இடத்தை அகழ்வாராய்ச்சியோடு தொடர்புடைய அதிசய பூமிகளில் ஒன்று என்று கருதுகிறார்கள். இந்தியாவில் வேறெங்கும் காண முடியாத விசித்திர பூமியாகவும் இந்த தேரிக்காடு அமைந்திருக்கிறது அமைச்சரே.
3: அப்படி என்ன

0: திரம்,
1: இங்கிருக்கும் மணல் சிவப்பு நிறத்தில் இருக்கிறது அமைச்சரே.
0: ஓஹோ,
1: இந்த மணல் பரப்பு மிகவும் மிருதுவாகவும் 3 அடுக்குகளாகவும் அமைந்திருக்கிறது அமைச்சரே. அது மட்டும் இல்லை அமைச்சரே, மற்ற பாலைவனங்களைப் போலவே இந்த பகுதி முழுவதும் மணல்களாகத்தான் காட்சியளிக்கும். ஆனால் ஆங்காங்கே புட்களும் பனைமரங்களும் இருக்கின்றன. அதே போல் கற்களே இந்த பகுதியில் இல்லை என்பது கூடுதல் செய்தி அமைச்சரே. மேலும் இந்த தேரிக்காட்டின் சிறப்பு என்னவென்றால், இந்த நிலப்பரப்பு தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கொண்டே இருக்கும்.
0: அது எப்படி மன்னா?
1: அமைச்சரே, இங்கிருக்கிற மணல் மிகவும் மிருதுவாக இருப்பதனால் காற்று அடிக்கிற போது பள்ளங்கள் மேடுகளாகவும் மேடுகள் பள்ளங்களாகவும் மாறுகின்றன.
0: ஓ, ஆச்சரியமாக இருக்கிறதே.
1: அது மட்டும் இல்லை, பார்ப்பதற்கு அச்சத்தை வரவழைக்கும் இந்த தேரிக்காடு புதைமணல்களை கொண்டுள்ளது. நாம் இந்த நிலத்தில் நடந்து சென்றால் கால் 1.5 அடி ஆழத்திற்கு பூமிக்குள் புதைந்துவிடும். அதே போல் இங்கிருக்கும் எல்லா நிலப்பரப்புகளும் வழித்தடங்கள் எல்லாம் ஒரே போல குழப்பமானதாக இருக்குமாம். நாம் இந்த பகுதிக்கு தனியாக சென்றால் திரும்பி வெளியே வருவது மிகவும் சிரமமாக இருக்கும் என்றும் சொல்லுகிறார்கள். அதனால் இதற்குள் செல்லுபவர்கள் மிகவும் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் செல்ல வேண்டும். ஜீப் சாகசக்காரர்களுக்கு மிகவும் பிடித்த பகுதி.

0: இருக்கும் எல்லா நிலப்பரப்புகளும் வழித்தடங்கள் எல்லாம் ஒரே போல குழப்பமானதாக இருக்குமாம். நாம் இந்த பகுதிக்கு தனியாக சென்றால் திரும்பி வெளியே வருவது மிகவும் சிரமமாக இருக்கும் என்றும் சொல்லுகிறார்கள். அதனால் இதற்குள் செல்லுபவர்கள் மிகவும் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் செல்ல வேண்டும். ஜீப் சாகசக்காரர்களுக்கு மிகவும் பிடித்த பகுதியாகவும் இந்த தேரிக்காடு பகுதி அமைந்திருக்கிறது அமைச்சரே.
1: மன்னா, நீங்கள் சொல்லுகிற போதே அந்த தேரிக்காட்டை பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறதே
0: அமைச்சரே. அதற்காக உங்களையும் என்னோடு அழைத்து செல்ல முடியாது.
1: அப்படியானால் தனியாகத்தான் செல்ல போகிறீர்கள் அம்மண்ணா?
0: ஆமாம். அதனால் என்ன?
1: நீங்கள் அரண்மனைக்குள் இருக்கும் ஏதாவது ஒரு அறைக்குள் சென்று விட்டாலேயே திரும்ப சிம்மாசனத்திற்கு வருவதற்கு வழிகேட்டு எனக்குத்தான் போன் செய்வீர்கள். இந்த தேரிக்காட்டுக்குள் மனிதர்கள் சென்றால் வெளியே வருவது கடினமாக இருக்கும், வழியே மறந்துவிடும் என்று சற்று முன் நீங்கள் வேறு சொன்னீர்கள். சராசரி மனிதர்களுக்கே அப்படி என்றால் நீங்கள் எல்லாம் தேரிக்காட்டுக்குள் சென்றால் கட்டாயம் தொலைந்து விடுவீர்கள் மன்னா.
0: என்ன?
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
4: மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
2: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
7: கவுன்சிலிங் கோட் 2610.
8: ஏழு மணி 43 நிமிஷத்துல கேட்டுட்டு இருக்கிறோம் கோடை பான்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சி. ஒரே விஷயத்தை எவ்வளோ நேரம் தான் செய்கிறது, ஒரே ஃப்ரெண்டு கூட எவ்வளோ நேரம் தான் பேசுறது, ஒரே சாப்பாடை எப்படித்தான் தினம் தினம் சாப்பிட்றது, ஒரே இடத்துல எவ்வளோ நேரம் தான் உட்காந்துருக்குது. இப்படி இந்த ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி செஞ்சால் போர் அடிக்கிற நமக்கு கோடை பண்பலையில் வர ஒரே ஒரு விஷயம் மட்டும் சலிக்கவே சலிக்காதீங்க. என்ன அது அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரே நபரின் பாடல்களை பாடுனா மட்டும் செம்ம ஜாலியாக இருக்கும்லங்க. அப்ப பாடுவாங்க இன்னைக்கு காலையில 11 உங்கள் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சிக்கு. ஒரே நபரின் பாடல்களை பாடணுங்க. யார் அந்த நபர் அப்படின்னு எனக்கு தெரியும், இப்ப சொல்லலாம். ஆனா நீங்க வராம போயிட்டீங்கன்னா அதனால என்ன பண்றீங்கன்னா 11 ரேடியோவை போட்டு கேக்குறீங்க. அப்ப வந்து உங்களுக்காக ஒரு குறிப்பு சொல்லுவோம் நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல. அப்படியே கேட்டுட்டு பாட வந்துருங்க சரிங்களா? அட்டகாசமா பாட வரீங்க. உங்க எல்லாருக்கும் இப்ப ஒரு பாட்டு வருது கேளுங்க.

0: சத்ய பிரகாஷ் நித்யஸ்ரீயோட வாய்ஸ்ல ருத்ரன் திரைப்படத்துல இருந்து அழகான பாடல் கேட்டு முடிச்சோம். 7:50 கோடி பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில
1: கோடை பண்பலை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். பிளேபேக் சிங்கர் சத்ய பிரகாஷ்.
2: அம்மாடி அழகு செமதோடு
1: நமது கோடை பண்பலைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.

0: தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.

July 30 காலையில 7:51 அவ்வளவுதானே நீங்க நினைக்கிறீங்க? மிஞ்சி போனா வியாழக்கிழமை அப்படின்னு நினைப்பீங்க. நான் இதெல்லாம் தாண்டி நிறைய சிறப்புகள் இருக்குங்க, வாங்க கேட்கலாம். கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில இப்போ இன்று

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: ஜூலை 30
0: 100 கிலோகிராம் தங்கத்தினால்
2: சிலைகள் உருவாக்கி நிலை நிறுத்தப்பட்டுள்ளன.
0: இவ்வரண்மனையின் கூரையும் கூட தங்கத்தினால் ஆக்கப்பட்டதென கூறுவர்.
2: ரஷ்ய அரசி முதலாம் கேத்தரினாவின் வேண்டுகோளுக்கிணங்க
0: 1717
2: கட்டப்பட்டாலும்
0: அமைப்பு சரியில்லை என
2: 1743
0: புதுப்பிக்கப்பட்டது.
2: புது பொலிவாக்கிய பெருமை கட்டிட கலைஞரான
0: பார்த்தலோமியா ராஸ்ட்ரேலியை சாரும்.
2: 4 வருடங்களின் பின்னர்
0: 325 மீட்டர் நீள மாளிகையான
2: ரஷ்யாவின் கேத்ரின் அரண்மனை அமைக்கப்பட்ட நாள் இன்று
0: ஆண்டு 1756.
2: புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியின் முதல் மாணவி,
0: சென்னை பல்கலைக்கழகத்தில் மருத்துவம் படித்து பட்டம் பெற்ற முதல் பெண் மருத்துவர்,
2: சென்னை மாகாண சட்டப்பேரவையின் முதல் பெண் உறுப்பினர்,
0: சட்டப்பேரவையின் துணைத் தலைவர் பதவி வகித்த முதல் பெண்மணி,
2: சென்னை மாநகராட்சியின் முதல் பெண் மேயர்,
0: சென்னை மாகாண சமூக நல வாரியத்தின் முதல் பெண் தலைவர்,
2: இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் என
0: பல முதல்களை கண்டவர்
2: டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி.
0: இப்பெருமைகளை தாண்டி
2: பெண்களுக்கு ஓட்டுரிமையை போராடி பெற்றவர்,
0: பன்னெடுங்காலமாக இருந்து வந்த
2: தேவதாசி முறையை ஒழிப்பதற்கு சட்டம் இயற்ற வழிவகுத்தவர்,
0: அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை நாட்டிற்கு தந்த பெருமை அவரையே சாரும்.
2: அவரின் பெருமைகளை சொல்ல பக்கங்கள் போதாது.
0: புதுக்கோட்டைக்கு அருகில் உள்ள
2: திருக்கோகர்ணத்தில் நாராயணசாமி
0: சந்திரமாலின் மகளாக
2: டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த நாள் இன்று
0: ஆண்டு 1886.
2: சாசி டான்சுலே மெத்ரோ
0: புத்தகத்தை வெளியிட்ட பிரான்சின்
2: கியூனோ என்ற எழுத்தாளரால் அறிமுகப்படுத்தப்பட்டவர்
0: எழுத்தாளர் பேட்ரிக் மொதியானோ.
2: இவரின் முதல் புதினம் 1968 வெளியான
0: லா பிளேஸ் தி டெட்லி
2: பிரான்சின் மற்றும் பல நாடுகளின் இலக்கியத்திற்கான
0: பரிசுகளை பெற்ற பேட்ரிக்
2: 2014
0: இலக்கிய நோபல் பரிசினை பெற்றார்.
2: பிரெஞ்சு எழுத்தாளர் பேட்ரிக் மொதியானோ பிறந்த நாள் இன்று
0: ஆண்டு 1945.
2: தமிழ் அறிஞர்,
0: உரையாசிரியர்,
2: நினைவாற்றல் கலைஞர்,
0: கவிஞர்,
2: தமிழாசிரியர்,
0: மொழிபெயர்ப்பாளர்
2: என பன்முகம் கொண்டவர்
0: பின்னத்தூர் ஆர் நாராயணசாமி ஐயர்.
2: பெற்றோர் வேங்கட கிருட்டிணன்,
0: சீதா லட்சுமி, இட்ட பெயர்
2: லட்சுமி நாராயண அவதானிகள்.
0: 20க்கும் மேற்பட்ட தமிழ் நூல்களை எழுதிய நாராயணசாமி ஐயரின்
2: நற்றினைக்கான உரை பலரை பெரிதும் கவர்ந்தெழுத்திருக்கிறது.
0: வாய்ப்பிருந்தால் இவரின் புத்தகங்களை வாசித்து பார்க்கலாமே.
2: தமிழறிஞர் பின்னத்தூர் ஆர் நாராயணசாமி ஐயர்
0: நினைவு நாள் இன்று
2: ஆண்டு 1914.
0: தஞ்சாவூர் மராத்திய மன்னன்
2: சரபோஜியின் அரண்மனையை அலங்கரித்த 4 பரதநாட்டிய கலைஞர்கள்
0: சின்னையா,
2: பொன்னையா,
0: சிவானந்தம்,
2: வடிவேலு.
0: பரதநாட்டிய அம்சங்களான
2: அலாரிப்பு,
0: ஜதீஸ்வரம்,
2: சப்தம்,
0: வர்ணம்,
2: தில்லானா போன்றவற்றை
0: வடிவமைத்த பெருமை இவர்களையே சாரும்.
2: இவருள் கே.பி. சிவானந்தம்
0: அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில்
2: சங்கீத பூசண பட்டம் பெற்றதோடு
0: வீணையும் கற்று தேர்ந்தவர்.
2: தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் ஆசிரியராகவும்
0: அண்ணாமலை பல்கலைக்கழக இசைப்பிரிவு தலைவராகவும் பணியாற்றிய
2: சிவானந்தம் பல இசை நூல்களையும் வெளியிட்டுள்ளார்.
0: சங்கீத கலாநிதி,
2: கலைமாமணி,
0: சங்கீத நாடக அகாதமி,
2: சங்கீத சூடாமணி
0: விருதுகளை பெற்ற கலைஞர் கே.பி. சிவானந்தம் நினைவு நாள் இன்று
2: ஆண்டு 2003.
0: கடத்துதல்
2: அன்றாட வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளில்
0: ஒன்று.
2: உடலுக்கு தேவையான குருதியை கடத்தும்
0: இரத்த குழாய்கள்,
2: உயிர் வழியை கடத்தும்
0: இதயத்தின் வால்வுகள்,
2: இவையெல்லாம்
0: நன்மை தரும் கடத்துதல்.
2: ஆனால்
0: மனிதனை மனிதன் கடத்துதல் என்பது
2: சரிதானா?
0: ஆள் கடத்தல் என்பது மனித உரிமை.

0: மீறலன்றோ?
1: உலக அளவில் இது போன்ற விடயங்கள் நடப்பதை தடுத்திட
0: ஐநா பொதுச்சபை எடுத்தது ஓர் தீர்மானம்
1: அன்று.
0: அதனால் ஆண்டுதோறும் கடைபிடிக்கின்றோம்
1: ஆள்கடத்தலுக்கு எதிரான
0: உலக நாள்
1: என்று
0: தொடங்கப்பட்ட ஆண்டு
1: 2014.
0: நல்ல நட்பு நானிலம் போற்ற வழிவகை செய்யும்.
1: முதன் முதலில் 1958
0: பராகுவேயில் உலக நட்பு நாள் முன்மொழியப்பட்டது.
1: இருப்பினும் 1930
0: ஜாய்ஸ் ஹால் என்பவரால் முதன் முதலில் ஏற்பாடு செய்யப்பட்டது.
1: நிறைவாக ஜூலை 30
0: அதிகாரப்பூர்வ நண்பர்கள் நாளாக
1: ஐநா அறிவித்தது.
0: சில நாடுகளில் ஆகஸ்ட் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது
1: நட்பு நாளாக.
0: அந்நாடுகளில் இந்தியாவும் அடங்கும்
1: என்று உலக நண்பர்கள் நாள்.
0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர் You are perfect partner.

என்னங்க பாட்டெல்லாம் கேட்டு சந்தோஷமா இருந்தீங்களா? தகவல்களையும் கேட்டு எல்லாத்தையும் கருத்துக்களையும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே மாதிரி சந்தோஷமா இருக்கும் நான் தொடர்ந்து கோடை பண்பலை கேட்டுட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகமான காலை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் சுகன்யா மாத்தாண்ட போ பத்தி நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இனி உங்கள் கோடைப்பான்வலை 100.5 தொடர்கிறது. மனதோடு ராகம் முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பொது தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்தம் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் அரசின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்ற அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவது

வந்ததாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். ஆந்திராவில் முதலீடு செய்வது குறித்து தைவான் நாட்டு பல்வேறு தொழில்துறை பிரதிநிதிகள் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து விவாதித்தனர். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகள் மற்றும் வடிகால் அமைப்புகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளார். கோவாவின் வாஸ்கோடகாமாவிலிருந்து வேளாங்கண்ணிக்கு அடுத்த மாதம் 27 மற்றும் செப்டம்பர் 1 தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் பஞ்சு தொழிற்சாலையில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகில் பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். மற்றொரு இந்திய வீரர் முகமது பாசில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பந்தலை 100.5 மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: அன்பு நேயர்களை, இந்த காலை நேரத்தில் மனதோடு ராகத்தில் சந்திக்கும் ஆவலோடு காத்திருக்கிறேன் நான் உங்கள் பனசரி யோகானந்த். ஈக்கும் நம்மளுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? என்ன அது தெரியுமா? என்னடாது சாதாரண ஈக்கும், நான் எவ்வளோ பெரிய மனுஷன், நானும் அதுவும் ஒன்னா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஆனால் இப்போ சொல்கிற விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க. மளிகை கடை தராசில் உட்கார்ற ஈ பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணாது. ஆனால் அதுவே தங்கத்தை எடை போடுற தராசில் உட்காந்துச்சுன்னா அது பல ஆயிரங்களாக அதிகரிச்சிடும். நம்மளோட கணம் எவ்வளவுன்றது பிரச்சனை இல்லைங்க, எங்கே இருக்கோம் அப்படின்றது தான் விஷயமே. இப்போ சொல்லுங்கள், ஈயும் நம்மளும் ஒன்று தானே? இந்த யோசனையை இன்னைக்கு முழுக்க யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு போலாமா மனதோடு ராகம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் சிறப்பிக்க போகும் மாவட்டத்தை பற்றி சொல்லணும்னா, பொதுவாக தமிழே அழகு, ஆனால் இந்த மாவட்டத்தில் பேசுகிற தமிழ் அல்வா மாதிரி கரையிற இனிப்புங்க, கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும். இது மட்டுமா அப்படின்னு கேட்டால் அவ்வளோ சொல்லலாம். மாஞ்சோலை அப்படின்னு பேர் கேட்டால் உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரும்? ஓ, நிறைய மாமரங்கள்லாம் இருக்குமோ அப்படின்னு தானே தோணும். ஆனால் தேயிலை அதிகமாக விளையிற இடம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? மாஞ்சோலை தேயிலை இந்த மாவட்டத்தில் இருந்து தான் வருதுங்க. இந்த அழகான மலைப்பகுதி, அதாவது மாஞ்சோலை உள்ள திருநெல்வேலி மாவட்ட நேயர்களை அன்போடு அழைக்கிறது நிகழ்ச்சி. வாங்க திருநெல்வேலி

0: மாவட்டத்திலிருந்து புதிதாக பேசும் நண்பர்கள் வரலாம். 24 24 24 சகோதரிகள் 24 24 29 வழக்கமாய் பேசும் நண்பர்கள் 24 24 26 290 333 கொடைக்கானலோட முன் இணைப்பு எண் 0 4 5 4 2 வாங்க முதல் நேயர், வணக்கம். வணக்கம்.
1: காலை நிகழ்ச்சியை அருமையாக வழங்கிக்கொண்டிருக்கும் பிரகாசன் யோகநாதன் அவர்களுக்கு வணக்கம் சொல்வது. திருநெல்வேலி மாவட்டம் பார்த்தனிலிருந்து வசந்தா பேசுறேன். நலமா இருக்கீங்களா மேடம்?
0: வசந்தியா?
1: வசந்தா.
0: வசந்தா, நல்லா இருக்கும்மா. வசந்தா,
1: ஏன்னா நீங்க ஒரு பவர் மாதிரி.
0: அப்படியா?
1: நீங்க சுகன்மேடே வந்தாலே ஒரு பவர், உற்சாக உடம்புக்குள்ள ஏறு.
0: ஐயோ,
1: அப்படி விண்ணுல ஏறின மாதிரி இருக்கும்.
0: முடியலங்க, முடியல. சரிங்க வசந்தா, இந்த மாதிரிதான் வந்து சார்ஜ் ஏத்திக்கிட்டே இருக்கு, இல்லாட்டி இந்த பவர் இறங்கிரும். அப்பப்ப எங்களுக்கு ஏத்தி விடுங்க. சரிங்க வசந்தா, என்ன பாட்டு வேணும்
1: வசந்தா?
0: சரிங்க, மகிழ்ச்சிங்க. இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருங்க, சிரிச்சுட்டே இருங்க. என்ன பாட்டு வேணும்?
1: ஜனநாயகம்
0: நாங்களும் ஆரம்பிக்கிறோம். இப்ப கோடை பண்பலை 100.5

0: நடா,
1: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
2: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
3: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க

0: மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
2: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
4: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: Kinchey College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
3: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
4: கவுன்சிலிங் கோட் 2612.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
6: சன்ஃபிளவர் ஆயில்
5: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி, நாமக்கல்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
5: கோடை பண்பலை 100.5 மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
8: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
10: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
11: அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தன்னிலிருந்து மாறி இருக்கிற உரிமை மனைவிக்கு உண்டு என்று கணவன் ஒப்புக்கொள்ளணும். மனைவி என் கருத்திலிருந்து மாறி நிற்கிற உரிமை என் கணவருக்கு உண்டுங்கிறத ஒப்புக்கணும். நான் சொல்றபடியே நீ இருக்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. என் எதிர்பார்ப்பு படியே நீ இருக்கணும் அப்படின்னு இன்னொருவரை ஆக்கிரமிக்க கூடாது. இந்த மனோநிலை மாறியாச்சுன்னு வச்சுங்க, கருத்து வேறுபாடு இருக்கும், ஆனாலும் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இப்ப நம்ம நண்பர்கள் இருக்காங்க, நண்பர்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லையா? நம்ம அவர்களை பார்த்தா சிரிக்கலையா, பேசலையா? ஒரு ஹோட்டலுக்கு போனா நான் ஒரு உணவு சாப்பிடுறவனா இருப்பேன், அவர் இன்னொரு உணவு சாப்பிடுறவனா இருப்பாரு, ரெண்டு பேரும் நண்பர்களா மகிழ்ச்சியா இல்லையா? இதே பிரின்சிபலை தான் கணவனும் மனைவியும் கூட ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும். எப்படி? நிறைய மாறுபாடு இருக்கும், நிறைய வேறுபாடு இருக்கும், ஆனாலும் நண்பர்களா இருக்க முடியும். சந்தோஷமா ஒருத்தர் ஒருத்தர் பேசி மகிழ்ந்து மகிழ்ச்சியா வாழ்க்கை நடத்த முடியும். அந்த நட்பு நிலையில் கணவன் மனைவி உறவை கொண்டு செலுத்துவது என்பது ரொம்ப முக்கியம். எங்கிட்ட ஒரு இளைஞர் வந்தார், ரொம்ப என்னால மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஒரு இளைஞர் வந்தார். அந்த இளைஞர் சொன்னார், என் கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு சார் அப்படின்னார். ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் பார்க்குற எந்த பொண்ணையுமே எங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு. எங்கள் அம்மா சில ஸ்பெசிஃபிகேஷன் வச்சுருக்காங்க, பொண்ணுனா எப்படி இருக்கணும் அப்படின்னு. பொண்ணுனா எப்படி இருக்கணும், அது எதை பார்த்தாலும் அவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது, இந்த பொண்ணோட தோற்றமே சரியில்லை, குணம் சரியா இருக்காது, இது இந்த உறவுல வந்தது, இப்படி மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நான் ஒரு யோசனை சொன்னேன், தம்பி நீ ஒரு பண்ணு, உங்க அம்மா உறவுலையே ஒரு பொண்ணை பாரு, கிட்டத்தட்ட தோற்றம் அதே மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு உங்க அம்மா சைடில் இப்படி பார்த்தேன்னா அதே மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த பொண்ணு குணம், நடவடிக்கை இதெல்லாம் உங்க அம்மா மாதிரியே இருக்கிற மாதிரியே பார்த்துரு. அது சமையல் பண்ற டேஸ்ட் கூட உங்க அம்மா சமையல் டேஸ்ட் மாதிரி, ஒரு குழம்பு வச்சா

0: ஒரே மாதிரி இருக்கும், ஒரு கறி பொண்ணா ஒரே மாதிரி இருக்கும். அப்படி பாத்துக்க, இந்த பொண்ணை உங்க அம்மாட்ட அறிமுகப்படுத்தி வச்சு ஒரு ஓகே வாங்குறது ரொம்ப ஈஸியா போயிடும். நீ முயற்சி பண்ணி பாருப்பா, ஏன் அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகணுமே அப்படிங்கிற அக்கறையில ஒரு யோசனையை சொன்னேன். ஒரு 2 மாசம் கழிச்சு அங்கேயும் வந்து, சார் இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க, பொண்ணு நிச்சயமா போகுது, அடுத்த மாசம் எல்லாம் முடிவு பண்ணிருக்கோம், பேசிட்டோம், எங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்க, கிட்டத்தட்ட எங்க அம்மா மாதிரியே இருக்கும் அந்த பொண்ணு, சமையல் அதே மாதிரி போனது, கலர் டேஸ்ட் சார் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி, புடவை கடைக்கு போனா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கலரா பாக்குறாங்க, அதனால எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு. திடீர்னு ஒரு 1 மாசம் கழிச்சு வந்தார், என்ன பிரதர் நிச்சயம் எல்லாம் ஆயிடுச்சாருன்னு முகம் அவருக்கு அப்படியே வாடி போயிருந்து, நடக்கலை சார், கல்யாணத்தை கடைசியா நடத்தக்கூடாதுன்னு எங்க அப்பா நிறுத்திட்டாருன்னாரு. ஏண்டா, அந்த பொண்ணு உங்க அம்மா மாதிரியே இருக்காடா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னாரு. எப்படி உங்க அம்மா மாதிரியே இருக்காடா அந்த பொண்ணு, அதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, தோற்றம் நடவோட பாவனை இவளோட நான் 25 வருஷமா பட்ட பாடு கொஞ்சமா நஞ்சமா, ஆனாம்டா அந்த பொண்ணு உங்க அம்மா மாதிரி இருக்கிற ஒரே காரணத்தினாலேயே இந்த வீட்டுக்கு அவ மருமகளா வரக்கூடாது அப்படின்னு யார் குறுக்க நின்னா, அப்பா. அப்புறம் என்ன 25 வருஷம் ரெண்டு பேரும் லைஃப் பார்ட்னர்ஸ், எனக்கு புரியல. அதாவது என்னமோ வண்டி ஓடுது, காலை இழுத்துக்கிட்டே போகுது, அதனால உங்களுடைய உறவு முறை நீடிச்சுக்கிட்டே போகுது, இவர் அந்த அம்மாவை ஏத்துக்கல, அந்த அம்மா இவரை ஏத்துக்கல, ஆனா வாழ்க்கை ஓடி போச்சு அப்படின்னா. இது கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம். நான் இப்ப எந்த கருத்துக்கு வரேன் தெரியுங்களா, ஏன் கணவன் மனைவி ஒருவர் ஒருவர் ஏத்துக்கல அப்படின்னு பார்த்தா, சார்பு நிலையில் இல்லாத 2 பலசாலிகள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்க வந்து பேஸ் சைக்காலஜிக்கு போகணும், ஆழமான மிக மிக ஆழமான உளவியல் தத்துவத்துக்கு போகணும். முழுக்க முழுக்க சுயமாவே வாழக்கூடிய பலமுடைய ஒரு நபர் இன்னொரு நபரை எப்படி ஏத்துக்குவாரு, ஏத்துக்க மாட்டார். இப்ப எனக்கு முழுக்க யாருடைய உதவியும் இல்லாம வாழ முடியும் அப்படின்னா, நான் ஏன் இன்னொருத்தரை மதிக்கணும், ஏன் ஒருத்தரை சார்ந்து இருக்கணும், எதுக்காக ஒருத்தருக்கு நான் விட்டு கொடுத்து போனோம், எதுக்காக நான் ஒருத்தருக்கு தாழ்ந்து போனோம், இல்ல எதுக்காக ஒருத்தரை ஏத்துக்கணும், மிகப்பெரிய கேள்வி. என்னால சில விஷயம் முடியாதுன்னு நான் முடிவு பண்ணா, அந்த விஷயம் யாரால முடியுமோ அவங்கள நான் ஏத்துக்க வேண்டிய கட்டாயம் வரும். அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற பண்பு இருந்தால் மட்டும்தான் இல்லறத்தை நீண்ட காலம் கொண்டு செலுத்த முடியும். சார்பு அவசியம் என்பதை புரிந்து கொள்வது அவசியம் என்று கருதுகிறேன்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பாத்திரங்கள் பரிசு பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி, உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி, டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம், இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
3: படிக்கும் போது ஸ்டூடெண்டா, முடிக்கும் முன்பே பிளேஸ்மெண்டா,
4: கரூர் செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, கவுன்சிலிங் கோட் 2630
3: செட்டிநாடு.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா, சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய், ஓகே பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட், மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
7: சன்ஃபிளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
9: கவுன்சிலிங் கோட் 2624.
10: இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வானவில் தந்திருக்கிற தலைப்பு என்ன தெரியுமா? அது சொல்றதுக்கு முன்னாடி, ஆடினா காத்து வரும் அப்படின்னு தெரியும், ஆகஸ்ட்னா நட்புக்கு உண்டான அதிர்வு வரும். ஆகஸ்டே ஒன்றும் பறக்கலையே அப்படின்றீங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடியே நாங்கள் இந்த தலைப்பு வைப்போம். அதாவது உற்ற நண்பன்

0: உயிர் நண்பன், உற்ற நண்பன், உயிர் நண்பன், ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரியணும்னா காலை 9 மணிக்கு கேளுங்க வானவில் நிகழ்ச்சியில் உற்ற நண்பன், உயிர் நண்பன் ரெண்டையுமே எடுத்துட்டு வாங்க. வாங்க, வணக்கம். 8:21 கோடை பண்பலை 100.5 திருநெல்வேலி மாவட்ட நேயர்களுக்காக மனதோடு ராகம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். திருநெல்வேலியில டவுன் கலைஞர் நடராஜன்.
0: நடராஜன்,
1: வானவில்ல அருமையான தலைப்பு கொடுத்திருக்கீங்க.
0: அப்படியா?
1: ஆமா.
0: சரிங்க, வானவில்ல நீங்க பேச முடியாது தெரியுங்களா?
1: என்ன
0: பாட்டு வேணும்?
1: சரிங்க,
0: உங்களுக்காக கோடை பண்பலை 100.5 இருந்து.

நேரம் காலை 8:25. இப்போ ஒரு கவிதை சொல்கிறேன், அது எந்த கவிஞர் எழுதினாரு அப்படின்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். அழுது கொண்டிருக்கும் அம்மாவின் முகம் போல அவ்வளவு எளிதாக பிள்ளைகளுக்கு கிடைத்து விடுவதில்லை அழுது கொண்டிருக்கும் அப்பாவின் முகம். யார் எழுதுனான்னு தெரிஞ்சுக்கணுன்னா இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு கேளுங்க, அந்த கவிஞர் தான் அலங்கரிக்க போறாரு. அந்த கவிஞரோட கவிதைகள் தான் அலங்கரிக்க போகிறது கவிதையும் கானமும் நிகழ்ச்சியில் பண்பலை வானவில் இந்தியா காலை 10 மணிக்கு.

0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: இசையின் முகவரி, இதயத்தின் முதல் வரி, கோடை பண்பலை 100.5.
0: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படினா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
3: கவுன்சிலிங் கோட் 2610.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படினா

0: அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: வழங்கும் மனதோடு ராகம். இன்னைக்கு மனதோடு ராகம் திருநெல்வேலி மாவட்ட நேர்களோடு வாங்க பேசலாம். வணக்கம் செல்வகுமார், இவ்ளோ வேகமா ஓடி வந்து பேசுறீங்களா?
3: ஆமா மேடம்.
2: எங்க இருந்து?
3: திருநெல்வேலி மாவட்டம் மேடம்.
2: சரிங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: ஸ்வீட் மாஸ்டர் மேடம்.
2: அப்படியா?
3: ஆமா மேடம்.
2: சரிங்க, என்ன ஸ்வீட் ரொம்ப நல்லா பண்ணுவீங்க?
3: அல்வா பண்ணுவேன் மேடம்.
2: பாத்தீங்களா? அதை தவிர்த்து திருநெல்வேலியில இருக்கவங்க அல்வா நல்லா பண்ணுவாங்கன்னு தெரியும். அதை தவிர்த்து அப்படியே அடிக்கிட்டே போக வேண்டியதா? சரிங்க, மகிழ்ச்சிங்க. என்ன பாட்டு வேணும்?
3: பாட்டு கேக்குறேன்.
2: சரிங்க, என்ஜாய். இப்ப உங்களுக்காக கோடை பண்பலை 100.5.

0: Viking Bunions and Briefs.
1: JJ College of Engineering and Technology, Saurabhika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: கோடை பண்பலை 100.5. இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
7: கவுன்சிலிங் கோட் 2624.
8: நேரம் காலை 8:38. இன்னைக்கு பிற்பகல் 2 மணிக்கு வென்றார் வந்தார் நிகழ்ச்சி இருக்குங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியை சிறப்பிக்க போகும் நம் நேயர் விருதுநகர் அழகர் சாமி அவர்கள். இப்போ திருநெல்வேலியிலிருந்து யார் வந்திருக்கான்னு கேட்போம். வாங்க, வணக்கம்.
9: வணக்கம் மேடம். திருநெல்வேலி மாவட்டம் விஎம் சத்திரம் பகுதியிலிருந்து அம்புஜம் அம்பலவானம் பேசுறேன் மேடம்.
8: அம்புஜம் அம்பலவானம்.
9: அம்பலவானம், நல்லா இருக்கீங்களா?
8: நல்லா இருக்கோங்க. சரிங்க, வீட்டுல யாரெல்லாம் இருக்கான்?
9: நானும் சாரும் தான் இருக்கோம். அப்படியெல்லாம் வெளியூர்ல இருக்காங்க.
8: சரிங்க,
9: கேட்டியல் இருக்காங்க.
8: சரி, சமையல் எல்லாம் நீங்க தான் பண்ணுவீங்களா சார் பண்ணுவாரா?
9: சார்கெல்லாம் ஒண்ணுமே அதுகிட்ட எல்லாம் வர மாட்டாங்க, நான் தான் பண்ணுவேன். ஆனா இப்ப எனக்கு கொஞ்சம் உடம்பு ஒரு ஆள்.
8: சரிங்க,
9: காலையில் மட்டும் டிஃபன் செஞ்சுட்டு காயெல்லாம் வெட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் மத்தியான சமையல் நான் பண்ணிக்கிறேன்.
8: சரிங்க, ஆண்கள் சமையல் கத்துக்கிறது நல்லதா கெட்டதா?
9: அம்புஜம்
8: அம்மா சொல்றாங்க நல்லது அப்படின்னு, ஆண்கள் வந்து சமையல் கத்துக்கோங்க. இப்ப என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
9: எனக்கு வந்து
8: சரிங்க, உங்களுக்காக கோடை பண்பலை உறவுக்காரியிலிருந்து வருது.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
4: பிறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கோடை பண்பலை நூறுபள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
5: கவுன்சிலிங் கோட் 2624.
3: கோடை பண்பலை நூறுபள்ளி ஐந்தில் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்மலை 100.5 சைபால்
1: முகத்தில் மறுவா சைபால் சரியா கிளங்க சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
0: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
3: இப்பெல்லாம் நம்ம ஊரில் மாமியார் மருமகள் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமாக தான் இருக்கிறாங்க பல இடத்துல. அதனால் நான் இப்போ சொல்ல போகிற கதையை கேட்டுவிட்டு இந்த காலத்தில் அவ்வளவு மோசமாக யார் சார் நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டு யாரும் சண்டைக்கு வரக்கூடாது. இன்னொரு உண்மையையும் சொல்லிவிடுறேன். அதாவது இந்த கதையை நமக்கு எழுதி அனுப்பியிருக்கிறதே கொஞ்ச நாளில் மருமகளாகவும் அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்தில் மாமியாராகவும் ஆக போகிற ஒரு நேயர் தான். சரி, இந்த கதைக்கு வருவோம். அதாவது ஒரு சின்ன குடும்பம், அந்த வீட்டில் மாமியார் ஆட்சி, அவங்க வச்சது தான் சட்டம். பிள்ளையண்டா எப்படின்னா அம்மா சொல்கிறதையும் கேட்டுக்குவான், மனைவி சொல்கிறதையும் கேட்டுக்குவான், நமக்கு என்னத்துக்கு வம்புங்கிற டைப்பு. மருமகள் பேரில் குறை கண்டுபிடிக்கிறதுலேயே அந்த மாமியாருக்கு ஒரு சுவாரஸ்யம். சின்ன சின்ன விஷயத்துலலாம் குத்தம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பொதுவாக எல்லாரும் எப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அம்மா எப்படின்னா ஏதாவது ஒரு சண்டையை போடுறதுக்காக காரணத்தை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மனசு. அந்த மருமக பொண்ணு பாவம் பயந்து பயந்து ஒவ்வொரு காரியமும் செஞ்சுக்கிட்டு வந்தது. இப்படியே பல வருஷம் ஓடி போட்டுது. அந்த மாமியாருக்கும் ரொம்ப வயசாகிட்டுது. இருந்தாலும் அந்த பழைய சுபாவம் மட்டும் மாறவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் பக்கவாதம் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் கை கால் இழுத்துக்கிட்டுது. வாய் சுத்தமாக பேச முடியாமல் போயிட்டுது. சத்தம் மட்டும் வரும். ஒரு பக்கத்து கை காலை அசைக்க முடியும். பேசுறதெல்லாம் கையால் தான், அதாவது கை சைகையால். இப்படிப்பட்ட நிலைமையில் கூட அந்த பொண்ணு தண்ணியோ பாலோ இவங்க எதிரில் கொண்டாந்து வச்சா அதை வேணும்னே தட்டி விட்டுட்டு ஒம்பு வளர்க்குறது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தரையை சுத்தப்படுத்தும்ல அதை பார்த்து ரசிக்கிறது. இருந்தாலும் அந்த பொண்ணு இதையெல்லாம் பெருசுப்படுத்தாமல் ரொம்ப பொறுமையாக தான் இருந்தது. ஒரு நாள் வீட்டில் வச்சுருந்த பாலை வந்து பூனை குடிச்சிட்டு போயிட்டுது. வயசான காலத்தில் இந்த அம்மா பால் இல்லாமல் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினச்சி பக்கத்து வீட்டில் போய் கொஞ்சம் பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி மாமியார் முன்னாடி கொண்டாந்து வச்சுது அந்த பொண்ணு. வழக்கம் போல் அந்த அம்மா பாலை தட்டி விட்டுட்டாங்க. இது அந்த

0: மருமக பொண்ணு கவனிச்சுட்டுது. இவ்வளவு நாள் பொறுமையாக இருந்த இந்த மருமகளுக்கு இன்றைக்கி இதை பார்த்ததும் அசாத்திய கோபம் வந்துட்டுது. கதவுக்கு பக்கத்தில் சாத்தி வச்சுருந்த உலக்கையை எடுத்து மாமியார் தலையில் போட, அது குறி தவறி கழுத்தில் பட. அந்த அம்மா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஆ ஊன்னு கத்த, இந்த பொண்ணு ஒன்றும் அலட்டிக்காமல் உலக்கையை எடுத்து மறுபடியும் கதவு பக்கம் சாத்தி வச்சுட்டு அது பாட்டுக்கு நடந்து போயிட்டுது. இருந்தாலும் மனசுக்குள்ளே லேசாக ஒரு பயம். கணவன் வீட்டுக்கு வந்ததும் என்ன விஷயம்னு கேட்டால் எப்படி சமாளிக்கிறது? அன்னைக்கின்னு பார்த்து ரொம்ப நேரம் கழித்து வீடு வந்து சேர்ந்தான் கணவன். உடனே அந்த அம்மா புகார் பண்ண ஆரம்பிச்சுட்டுது. பேச்சு தான் வராத, அதனால் ஒரு பக்கத்து கையால் சைகை காட்டுது. கதவுக்கு பக்கத்தில் இருந்த உலக்க பக்கமாக கையை நீட்டி காட்டி, அப்படியே அந்த கையை தன் கழுத்துக்கு பின்பக்கமாக சுற்றி காட்டி, நாக்கை வெளியில் நீட்டி நடந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறாங்க அம்மா அப்படின்னு மனைவிகிட்ட கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமாக, என்னங்க உங்கள் அம்மா சொல்கிறது உங்களுக்கு இன்னும் புரியலையா? அவங்க உங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏண்டா உலக்க மாதிரி நிற்கிற, சாக போகிற எனக்கு சங்கிலி எதுக்கு, என் கழுத்தில் கிடக்கிற இந்த சங்கிலியை கழட்டி என் மருமக கழுத்தில் போடுறா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு தான். ஓ அப்படியா விஷயம்னு சொல்லி அம்மா கழுத்தில் இருந்த சங்கிலியை எடுத்து மனைவி கழுத்தில் போட்டுட்டு, அம்மா உன் விருப்பப்படியே போட்டாச்சு, இனிமேலாவது நிம்மதியாக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டான். பார்த்தீங்களா கதையை? அதனால தான் மாமியார்கள் வந்து சைகை காட்டுறதுன்னா கூட இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும்.
1: வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: கோடை பண்பலை நொறுபுள்ளி 5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். இணைந்து விளங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: திருநெல்வேலி மாவட்ட நேயர்களோடு மனதோடு ராகம். 8:56 ஆயிடுச்சுங்க. வாங்க, வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
7: இனிய காலை வணக்கம் மேம்.
6: உங்க பேர் சொல்லுங்கம்மா. வணக்கம்.
7: நான் நெல்லை கட்டபொம்மன் நகர் பொன்ராணி சங்கர்.
6: பொன்ராணி சங்கர், இவ்வளோ அமைதியா பேசுறப்பே தெரியுது, நல்லா இருக்கோங்க. என்ன பாட்டு வேணும் பொன்ராணி? நேரத்துக்காக கோடை பண்பலை 100.5 பாடல் வருது, கேட்கலாம். நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
2: கவுன்சிலிங் கோட் 2610.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: வழங்கிய மனதோடு ராகம். இதுவரைக்கும் திருநெல்வேலி மாவட்ட நேயர்களை சந்தித்து மகிழ்ந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய மனதோடு ராகம். நேர்களே, மறந்துடாதீங்க, இன்னைக்கு முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி. ஒரே நபரின் பாடல், யார் அந்த நபர் அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க. 11 மணிக்கு சரியாக சொல்வோம், ரொம்ப அழகான பாடல்கள் கொடுத்த நபர் அப்படின்னு சொல்லலாங்க. வாங்க 11 மணிக்கு. 10 மணிக்கு கவிதையும் கானமும் இருக்குங்க. இப்போ உங்களுக்காக கோடை பண்பலை 100.5 உற்ற நண்பன் உயிர் நண்பன் எனும் தலைப்பில் வானவில் முன்பாய் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்தம் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் அரசின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதாக அமையும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்ற அரசு உறுதி கொண்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். ஆந்திராவில் முதலீடு செய்வது குறித்து தைவான் நாட்டு பல்வேறு தொழில்துறை சார்ந்த பிரதிநிதிகள் அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடுவை சந்தித்து விவாதித்தனர். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகள் மற்றும் வடிகால் அமைப்புகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே பணிக்கம்பாளையத்தில் உரிய ஆவணங்களின்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். மகாராஷ்டிராவில் பள்ளிகளுக்கு அருகே பதப்படுத்தப்பட்ட பாக்கெட் உணவுகளையும் குளிர்பானங்களையும் விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா 100 மீட்டர் ஓட்டப் பிரிவில் இந்தியாவின் திலீப் காவித் தங்கப்பதக்கம் வென்றார். மற்றொரு இந்திய வீரர் முகமது பாசில் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். அனில் பாஸ்தா.
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
1: வழங்கும் வானவில் இணைந்து வழங்குவோர் நாமக்கல் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்,
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
6: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
7: விளம்பர காத்திருக்கிறது உறவுகளே, அழைக்கலாம். கொடைக்கானலின் முன்னிணைப்பான 0545 இணைத்து அறிமுகங்கள் 24 24 24 என்ற எண்ணிலும், மகளிர் அனைவரும் வரலாம் 24 24 29 என்ற எண்ணிலும், பொதுவான அனைத்து நேர்களும் வரலாம் 24 24 26 290 333 என்ற எண்களிலும். உற்ற நண்பன் உயிர் நண்பன் யார் என கேட்க வானவில் நிகழ்ச்சியில் இணைகிறார் மயிலப்பன் அவர்கள்.

நேரம் 9:06:05. கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி இந்த காலை பொழுது அழகாக்க இனிமையாக மலர்ந்திருக்குன்னே சொல்லலாம். இன்று சர்வதேச நண்பர்கள் தினம். எப்பா நண்பர்களுக்கு தினமா அப்படின்னு யோசிக்கிற எல்லாருக்கும் சொல்லலாம், ஆமாங்க, நண்பர்களுக்கான தினம்தான் இன்று சர்வதேச நண்பர்கள் தினம். நம்ம நாட்டில் பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதம் வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை தான் நண்பர்கள் தினமாக கொண்டாடுவோம். ஆனால் சர்வதேச அளவில் ஐக்கிய நாடுகள் சபை என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நாள் இன்று 30 ஜூலை உலக நண்பர்கள் தினமாக, சர்வதேச நண்பர்கள் தினமாக கொண்டாடுறாங்க. இந்த தினத்தை முன்னிட்டு தான் நம்ம வானவில்ல இன்றைய தலைப்பு என்ன வந்திருக்கு அப்படின்னா, உற்ற நண்பன் உயிர் நண்பன். எல்லா நேரங்களும்

0: எல்லாத்துலேயும் நண்பன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இன்றியமையாத அர்த்தம், நெருக்கம், அப்படி ஒரு பந்தம், பாசம்னு உணர்ச்சிகளின் பொங்கும் இடம், கொட்டும் இடமாக நண்பர்கள் இருப்பாங்க. கஷ்டமா நண்பனை தான் தேடுவோம், இன்பமா நண்பனை தான் தேடுவோம், புலம்பி தீர்க்கணுமா நண்பனை தான் தேடுவோம். எல்லாத்துக்கும் எல்லா சூழல்லையும் நண்பன்ற ஒரு உறவு இன்றியமையாத உறவாக இருக்குது. தாய், தந்தை, சகோதரி, சகோதரன், மனைவி, மக்கள் இவர்களை தாண்டிய இரத்த பந்தம் இல்லாத ஒரு உன்னத உணர்வு தான் இந்த நண்பன். உற்ற நண்பன், உயிர் நண்பன். உங்களோட உற்ற நண்பன் யார், உயிர் நண்பன் யாருன்னு சொல்லுங்கள். ரெண்டுமே ஒன்று தான். உற்ற நண்பன்றது கஷ்டம் வரும், ஏடா ஒரு 1000 ரூபா கொடுப்பா அப்படின்னு கேட்டதும் 1000ஆ இவன் எதுக்கு கேட்குறான், இவன் வாங்கி ஒன்றும் செலவு பண்ணுவானே, வெட்டியா இவனு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற நண்பனும் உற்ற நண்பன் தான். அதே நேரத்தில் 1000 ரூபா தானே பார்த்துக்கலாம் வா, என்ன செலவு ஏன் அப்படின்னு உரிமையை மிரட்டுறதும் உற்ற நண்பன் தான். அப்படி உற்ற நண்பனாக இருக்கக்கூடிய ஆள் உயிர் நண்பனாக இருப்பான். உயிர் நண்பன்ற வார்த்தைக்கு எப்படி ஒரு அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கலான்னா, உயிர் இருக்க வரைக்கும் அவர் நமக்கு நண்பராக இருப்பார். கடைசி காலம் வரையும், குழந்தை பருவத்தில் தொடங்கிய நட்பாக இருக்கலாம், உயிர் இருக்கும் வரை உற்ற நண்பனாக இருப்பார். அதான் இன்றைய வானவில்ல நண்பர்களை போற்றும் விதமாக உற்ற நண்பன், உயிர் நண்பன் அப்படின்ற தலைப்பு வளம் வர இருக்குது. உங்களோட உற்ற நண்பன், உயிர் நண்பனை சொல்ல வாங்க. யார் மொத ஆளாக சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
1: நான் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கட்டிக்குளத்துலேருந்து அழகர் பேசுறீங்க.
0: அழகர் ஐயா, உற்ற நண்பன்,
1: நல்லா இருக்கீங்களா
0: ஐயா? அனைவரும் நலமாக இருக்கும். நீங்கள் நலமாக இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கு, இந்த கவலையை குறைச்சிடும்லைங்க.
0: சரி, உற்ற நண்பன், உயிர் நண்பன் சொல்லுங்களேன்.
1: உற்ற நண்பன், உயிர் நண்பன் தான். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு 6 கிலோமீட்டர் ஒரு தம்பி இருக்கான்.
0: ஆ,
1: சின்ன வயசில் அது என்ன 80 லிருந்து 85 86 லிருந்து இது வரைக்கும் இன்னும் ஒன்னா படம் பார்க்க போறது, ஒன்னா ட்ரெஸ் எடுக்க போறது, இதுவரைக்கும் நல்லா உற்ற சொல்லணும்னா உயிர் நண்பனாத்தான் இருக்கான் இது வரைக்கும். எனக்கு 55 வயசு ஆச்சு, அவனுக்கு 40க்கு மேல ஆச்சு.
0: அடே அப்பா,
1: இன்னும் எங்கன்னு பார்த்தாலும் நம்ம மானாமரத்தை பக்கத்துல ஒருத்தர் பார்ப்பேன் அடிக்கடி, பார்த்தா பேசுவாப்புல, திருப்பி அப்படின் பசங்க வந்துட்டு வண்டியில போயிருவாப்புல.
0: 40 வருஷம் பழக்கம். சரி, பேர் சொல்லலாமா? அவங்க பேர் சொல்லலாமா?
1: அவர் பேர் முத்துக்காலா.
0: முத்துக்கால, நன்றிங்க, நன்றி. பாருங்களேன், 40 வருஷமாக நட்பாங்க. அட்டே அப்பா, அதுவும் வயசு வித்தியாசத்தை பாருங்கள், ஒரு 8-9 வருடம் கால இடைவெளி இருக்கும் போல் இருக்குது. ஆனால் நட்புக்கு வயசு வித்தியாசமே கிடையாது. சரி, அடுத்து யார் உற்ற நண்பன், உயிர் நண்பன் சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார், நாங்கள் திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து விருவீட்டிலேருந்து விஜயா பேசுகிறேன்
0: சார். விருவீட்டிலேருந்து யாரம்மா பேசுகிறீங்க?
2: விருவீட்டிலேருந்து விஜயா.
0: விஜயா அம்மா, உற்ற நண்பன், உயிர் நண்பன் சொல்லுங்கம்மா.
2: ஆமாம் சார், நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் என்னோட தோழியும்.
0: சரி, எனக்கு ஒரு உதவி செய்யணும் செய்யலாமா? வானொலியோட ஓசைய குறைங்க, இல்ல வானொலியை விட்டு தள்ளி வந்து பேசுங்க.
2: வானொலி பக்கத்துல இல்ல சார், என்னோட செல் பட்டன் செல் வந்து பேசுறீங்க.
0: அப்ப ஒலிபெருக்கி, அதாவது ஸ்பீக்கர் போட்டு பேசுறீங்களா?
2: இல்லையா
0: சார். சரி சரி, எங்களுக்கு எதிரொலிச்சுச்சா அதனால கேட்டேன். சரி சொல்லுங்க சொல்லுங்க. கல்யாணம் ஆகி அந்த டைம் சொல்ல ஆரம்பிச்சீங்க சொல்லுங்க.
2: வாங்க
0: பேர் சொல்லலாமா?
2: அது ஒரு லட்சி சார், என்னுடைய பேர் விஜய், தோழி பேரு விஜயா.
0: பரவாயில்லையே, விஜயா அம்மாக்கு விஜயாவே தோழியா இருக்காங்க.
2: ஆமாங்க சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார், தோழியை மறக்கவே முடியாது சார்.
0: நன்றிங்கம்மா, நன்றி. பாருங்களேன், இந்த உற்ற நண்பன், உயிர் நண்பன் சொன்னதும் எத்தனையோ வருஷம் கழிச்சினாலும் நம்மளை தேடி பிடிச்ச நம்ம நண்பனோ தோழியோ நம்மளை அடையாளம் கண்டு என்னையா பண்ணுற வாயா அப்படின்னு உரிமையாக கூப்பிட்றாங்க பாருங்கள், அதான் நட்பு. தொடர்ந்து நம்ம வானவில் நிகழ்ச்சியில் பேசலாம். இன்றைய வானவில்லின் வண்ணம் உற்ற நண்பன், உயிர் நண்பன் வளம் வந்துட்டுருக்கு. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: கவுன்சிலிங் கோட் 2624.
0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
5: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
6: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
5: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
7: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
8: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
5: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: கவுன்சிலிங் கோட் 2624.
9: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
10: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
11: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
12: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
11: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
12: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
11: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
12: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
11: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
13: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
14: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
15: GJ College of Engineering and Technology, Sodamica Group of Institution. Learn, innovate and lead the future. Visit GJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
16: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
17: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
16: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
17: பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
18: கவுன்சிலிங் கோட் 4959.
16: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
19: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
20: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
19: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
20: தொடர்புக்கு 8985712345.
21: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
22: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
21: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
22: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
21: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
23: சப்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சப்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர்.

0: பிஎஸ்சி நர்சிங் 4 ஆண்டுகள், ஜிஎன்எம் நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஜிஎன்எம் கவுன்சிலிங் கோட் 1100.
0: தொடர்புக்கு செல் 9487260445.
2: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, மேக்னாசில்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில். இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாமக்கல் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
5: நேரம் 9:17:40. கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. இன்றைய வானவில்லின் தலைப்பு சொல்லும் போதே வானவில்லின் நண்பனே வந்துடுது. அதான் இன்றைய தலைப்பும் கூட, உற்ற நண்பன் உயிர் நண்பன். உங்களோட உற்ற நண்பன் உயிர் நண்பன் யார், எத்தனை வருஷம் பழக்கம், ஏன் உயிர் நண்பனாக இருக்காருன்ற விஷயத்தை இன்றைய வானவில் நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிறலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒரு முறை சொல்லிடலாம். அறிமுக நேயர்கள் 24 24 24 என்ற எண்ணிலும், மகளிர் 24 24 29 என்ற எண்ணிலும், மற்ற அனைத்து நேயர்களும் 24 24 26 என்ற ஒரு எண், மற்றும் ஒரு எண் 290 333 இந்த எண்களில் அழைக்கலாம். கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு 0 4 5 4 2 தொடர்பு கொள்ளலாம். இப்போ இணைப்பில் இணைந்து உற்ற நண்பன் யார், உயிர் நண்பன் ஏன் அப்படின்னு சொல்ல யார் வந்திருக்காங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
6: இரண்டு
5: பாட்டோட பலமா வரது யாரு?
6: சார் நலமா இருக்கீங்களா?
5: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
6: நீங்க நலமா, நீங்க நலமா இருக்கீங்களா சார்?
5: எல்லாரும் நலமா இருக்கோங்கம்மா. நீங்க நலமா இருக்கீங்களாயா?
6: நலமா இருக்கோம். உங்ககிட்ட ரெண்டு முட்டு சுருக்கமா ஒரு வரியில சொல்லுங்க.
5: சரி, பேரை சொல்லிருங்க. எல்லாருக்கும் பேர் தெரிந்தால் ஒரு முறை சொல்லுங்க, பேரை சொல்லுங்க.
6: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டியில இருந்து மனைவி பெயர் மல்லிகா, என் பேர்
5: ஆறுமுகம். சரிங்க ஐயா, சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க.
6: திருப்பரங்குன்றத்துல சரவண பொய்கைன்னு ஒண்ணு இருக்கு சார்.
5: ஆமா.
6: அதுல ஒரு 4-5 வயசு அவங்க சொந்தக்காரங்களுக்கு மொட்டை போடும் போது இந்த சரவண பொய்கையில மீனா வரும்.
5: ஆமா, பொறி போடுவாங்க. சொல்லுங்க.
6: ஆமா, அந்த பொறி போடும் போது அந்த பாசம் வலிச்சு தவறி எப்படியோ விழுந்துட்டேன்.
5: ஆத்தாடியா,
6: அதுல பாசம் ரொம்ப இருக்கும். பாசத்தையும் இறங்கணும். சரவண பொய்கையில பாசம் ரொம்ப இருக்கும்.
5: ஆமா,
6: நம்ம பாசம் காமிக்கிறது வேற, அந்த பாசம் வேற.
5: தெரியும், சொல்லுவீங்க என்ன சொல்லுங்க. வாங்க, யாரு அப்ப காப்பாத்துனா?
6: அப்ப எங்க கூட மொட்டை போட வந்தவங்க ரொம்ப, எங்க அப்பாவுக்கும் அவங்க பிறந்து அவங்களுக்கும் நாங்க பிறந்ததுனால எங்க மொட்டை போட கூட்டு போனாங்க. நான் தொடர்ந்து 1975-80 இருக்கு சார். அப்ப பாத்தீங்கன்னா நான் வழிக்குழுவும் அவங்க உடனே காப்பாத்த அங்க இருக்கிற மீனவர்கள் அந்த போட்ல போவாங்கல்ல சார், அந்த காலத்துல இந்த முதல் மரியாதையில படகு மாதிரி போவாங்கல்ல.
5: ஆமா,
6: அதுல காப்பாத்திட்டாங்க. அது ஒண்ணு மறக்க முடியாது. அதே போல என்னுடைய மகனுடைய பிரண்டு எலி அப்பானும் என்ன எங்க வீட்டுக்காரமா அம்மான்னு சொல்லும் போது எங்களுக்கெல்லாம் ஆனந்த கண்ணீர் வரும் சார். அதே போல பண்பலையும் ஒரு நண்பனும், பண்பலையில வேலை செய்யற அனைவரும் நண்பர்கள் தான் சார். நன்றி சார்.
5: நன்றிங்க ஐயா, நன்றி. என்ன நண்பர் பேரை சொல்லாமல் போயிட்டீங்களேன்னு தான் யோசிக்கிறேன். சரி, பரவாயில்ல, உற்ற நண்பன் உயிர் நண்பன் தான். ஒரு இக்கட்டான சூழலில் உதவுறா இருப்பாருங்க, அவர் தாங்க நண்பன். சரி, இப்போ இணைப்பில் யார் இணைகிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாம். உற்ற நண்பன் உயிர் நண்பன், வணக்கம்.
7: வணக்கம். சேலம் வேம்படிசாலத்திலிருந்து நல்லபாணியா
5: ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. உற்ற நண்பன் உயிர் நண்பன்,
7: உற்ற நண்பன் உயிர் நண்பன்லாம் என்ன கருத்துக்கள், எல்லாத்துலேயுமே ஒத்து போகக்கூடியவங்க உற்ற நண்பனாக இருப்பாங்க. ஆனால் பால்ய சிநேகிதன் சொன்னாங்க, சின்ன வயசுலேருந்தே ஒன்றா பார்த்து பழகிட்டு இருப்போம். அவங்களுடைய என்ன எனக்கு தெரியும், என்னுடைய என்ன அவருக்கு தெரியும். கிட்டத்தட்ட இப்போ 30 ஆண்டுகளாக எனக்கு ஒரு நண்பராக இருக்கிறவர், உற்ற நண்பராக இருக்கிறவர் மங்களபுரம் ராஜசேகர் ஐயா.
5: மங்களபுரம் ராஜசேகர் ஐயா?
7: ஆமாம். இது வரைக்கும் நான் அவரெல்லாம் பார்த்ததில்லை நேரில்.
5: ஓ,
7: இந்த நவீன காலத்தில் கூட அந்த அவர் பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணுறாரு, அவர் ஃபோட்டோ எப்படி இருக்கும், அவர் முகம் எப்படி இருக்குங்கிறது எனக்கு வரைக்கும் தெரியாது ஐயா. கடிதம் எழுதுறதுல ரெண்டு பேருமே போட்டி போட்டு கடிதம் எழுதி நாம கருத்துக்களை, நிகழ்ச்சியினுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குவோம். அந்த தலைப்பு கொடுத்தாங்கன்னா அந்த தலைப்பு ஒட்டியே ரெண்டு பேரும் நாங்கள் எப்படி யோசனை பண்ணி யோசிக்கிறோன்னா அதே யோசனை அவருக்கு வரும். இதில் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குங்க ஐயா. இந்த மாதிரி இந்த உற்ற நண்பனாக திகழக்கூடிய அந்த மங்களவர் ராஜசேகருக்கு, அவரை இணைத்து வைத்த கோடை பண்பலைக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.
5: நிச்சயமாங்க, நன்றிங்க, நன்றி. நான் கேட்க வந்தேன் உங்களுக்கு எப்படி தொடர்பு அப்படின்னு, அவங்களே நிகழ்ச்சியின் வாயிலாக கருத்து, அந்த கருத்து ஒத்து போகிறதுன்றது இன்றைய சூழலில் ரொம்ப அவசியமாக இருக்குது. இப்போ ஆங்கிலத்தில் சொல்கிறப்ப அவன் வேவ்லென்த் ஒன்றும் செட் ஆகலை, அவன் நம்மளுக்கு சரிப்பட மாட்டேன் அப்படின்னு நிறையா பேர் பேச நம்ம கேட்டிருப்போம். அப்போ அந்த கருத்து ஒத்து போகுதுன்றது எவ்வளோ முக்கியமாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு நட்பில். சரி, இன்னும் ஒரு நேரை சந்திச்சுட்டு அப்புறம்

0: நம்ம விளம்பர இடைவேளைக்கு போகலாம். இப்போ இணைப்பில் இணையும் நேர்.
1: ஐயா காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் ஐயா.
1: ஈரோடு சூரம்பட்டி வளர்த்து இளங்கோங்கய்யா.
0: இளங்கோ ஐயா, உற்ற நண்பன், உயிர் நண்பன், சொல்லுங்களேன்.
1: அதனால ரெண்டு தலைப்பு இருந்தால ரெண்டு நிறைய நண்பர்கள் நிறைய இருக்காங்க, இருந்தாலும் ரெண்டு பேர் இது மட்டும் சொல்லலாம்னு இருக்கிறேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: அதாவது என் நண்பர் வந்து சிவகுமார், உங்களுக்கு தெரியும், உற்ற நண்பர், என் கூடையே பயணிப்பார். இப்ப கூட நான் கூப்பிட்டா வந்துடுவார், உடனே வந்துடுவாரு. அவருக்கு எந்த வேலை இல்லைன்னா, முக்கியமான வேலை
0: இல்லைன்னா,
1: அதாவது ஒரு உதவினா, இப்ப ஒரு சப்போஸ் நான் ஒரு பக்கம் வெளியில் இருக்கிறேன், வந்து என்ன கூட்டிட்டு போனா அந்த கூட்டிட்டு
0: போயிடுவார்.
1: திடீர்னு வீட்டுக்கு ஏதோ ஒரு பொருள் திடீர்னு எனக்கு கொண்டு போய் கொடுக்கணும், அந்த நேரத்தை சேர்த்தணும், இல்ல பஸ் எல்லாம் சேர்த்தணும், இது ரொம்ப கொடுங்க. இந்த உதவியில கூட எனக்கு பேனர் எல்லாம் அடிக்கிறதுக்குலாம் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அது மாதிரி எந்த சொன்னாலும் உடனே கூச்சப்பட மாட்டாரு, கூச்சப்பட மாட்டாரு. இந்த சாப்பாடுகள்லாம் ஏற்பாடு பண்ணதெல்லாம் கூட அவரு தான், தூக்குறது பிடிக்கிறது எதை பத்தி கவலைப்பட மாட்டாரு. உற்ற நண்பர் அவர் என் கூடையே பயணிக்கிறாரு.
0: சரி,
1: என் உயிர் நண்பருங்கிறப்ப எனக்கு வந்து கரூர்ல இருக்கிறாருங்க, ஸ்பீடு தன்ராஜன்.
0: ஸ்பீடு தன்ராஜா?
1: ஆமா, அவர் ஸ்பீடா தான் எதுவுமே செயல்படுவாரு.
0: பரவாயில்லையே.
1: ஆமாங்க, அவரு ஸ்வீட் தன்ராஜன். அவர் எப்படி தெரியுங்களா, என்ன வந்து ஒரு நண்பர்னா, அவரு கம்பெனிலயே என்ன வந்து உட்கார வைப்பாருமா, உட்கார வச்சு நீங்க தான் முதல் நிலையிலேயே நீங்க பேசுங்க பாரு. ஏதாவது ஒரு உதவினா, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு பணம் வேணுமா, இல்ல வேற ஏதாவது வேணுமா, உடனே கேட்பாரு. ஏதாவது ஒரு நல்லது சொல்ல போனோம்னு ஒரு விசேஷம் சொன்னமா கூட, உங்களுக்கு என்ன வேணுங்க இல்லங்கோ சொல்லுங்க, கூச்சப்படாம சொல்லுங்க அப்படிப்பாரு. எப்பனாலும் இப்ப கூட கூப்பிட்டே உடனே எடுப்பாருங்க.
0: போற இடமும் சரி, இப்ப ஒரு தனிமையில போவோம், கூட வந்தா பேசிக்கிட்டே வரலாம், மனம் விட்டு பேசலாம், இப்படி எக்கச்சக்கமான உணர்வுகளை பகிர்ந்துக்கிற கூடிய ஒரு அருமையான உணர்வு தான் உறவு தான் நண்பன், உற்ற நண்பன், உயிர் நண்பன். இதுதான் இன்றைய வானவெளியின் தலைப்பு. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து வானவெளி நிகழ்ச்சியில் பயணிப்போம். இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
2: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: கோடை பண்பலை 5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, மேக்னா சில்க்ஸ் பரமதி வேலூர் துறையூர் முசிறியின் நல்வாழ்த்துகள்.
4: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். அனில் பாஸ்தா.
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
1: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர் நாமக்கல் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்,
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: கவுன்சிலிங் கோட் 2624.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: கவுன்சிலிங் கோட் 2624.
8: கோடை பண்பலை நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம்.
9: யாரு நான் யாரு நீ கேட்டு பாருடா.
8: நான் உங்க சூர்யா பேசுறேன். கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கிட்டே இருங்க, ரசிச்சுக்கிட்டே இருங்க.
1: கோடை பண்பலை 100.5 ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா வழங்கும் வானவில்.
5: ஈரோடு புத்தக திருவிழா July 31 to August 11 வரை இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு.
10: கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி. இன்றைய வானவில்லின் வண்ணம் உற்ற நண்பன், உயிர் நண்பன். இன்று சர்வதேச நண்பர்கள் தினம். இந்த தினத்தை முன்னிட்டு நிகழ்ச்சியாக வளம் வருது இன்றைய வானவில் உற்ற நண்பன், உயிர் நண்பனாக. உங்களோட வாழ்வில் இவ்வளோ நாள் பயணித்த உற்ற நண்பன், உயிர் நண்பன் யார், ஏன் அப்படின்ற அந்த அனுபவத்தை, அந்த நெகிழ்வான தருணங்களை இன்றைய வானவில்ல பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒரு முறை சொல்லிடலாம். அறிமுக நேயர்கள் 24 24 24 என்ற எண்ணிலும், மகளிர் 24 24 29 என்ற எண்ணிலும், மற்ற அனைத்து நேயர்களும் 24 24 26 மற்றும் ஒரு எண் 290 333 இந்த எண்களில் அழைக்கலாம். கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு 0 45 42 தொடர்பு கொள்ளலாம். இப்போ வானவில் நிகழ்ச்சியில் உற்ற நண்பன், உயிர் நண்பன் யார், என்னன்னு சொல்ல யார் வந்திருக்காங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
11: காலை வணக்கம்.
10: வணக்கம் அம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
11: திண்டுக்கல் மாவட்டம் புஷ்பத்தூர் ஊராட்சியிலேருந்து ஹேமலதா பேசுகிறேன்.
10: ஹேமலதா அம்மா, உற்ற நண்பன், உயிர் நண்பன் யாரை சொல்வீங்க?
11: என்னோட உற்ற நண்பன், உயிர் நண்பனோட பெயர் வந்து லாவண்யா. நானும் அவளும் ஒரே பள்ளியில் படிச்சிருந்தோம்.
10: ஓ,
11: அப்ப இருந்து நட்பு. நாங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஒரே சமயத்துக்கு பணியில சேர்ந்தோம்.

0: சரிங்கம்மா.
1: அவங்க வந்து அவங்க கணக்கோட பணி நிமித்தமா அவங்க ஹைதராபாத் போயிட்டாங்க.
0: ஓ,
1: இருந்தாலும் எங்களோட நட்பு இன்னும் வந்து போன் வழியா தொடர்ந்துட்டு இருக்கு. இப்போ வந்து அவங்க பாத்தீங்கன்னா அவங்க இந்த ஊருக்கு வந்தாங்கன்னா இங்க வந்துட்டு போகாம போக மாட்டாங்க. பட் நானும் வந்து ஒரு டைம் வந்து அவங்க சொன்னாங்க இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நானும் என் பையனும் அங்க போயிருந்தோம்,
0: ஹைதராபாத்.
1: ஹைதராபாத் போயிருந்தோம்.
0: சரி,
1: நம்ம உண்மையா சொல்றேன், நம்ம சொந்தக்காரங்க கூட நம்மள அவ்வளவு நல்லா பாத்துக்க மாட்டாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க கூட இருந்தது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இன்னொரு நிகழ்வு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, என்னால நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண, அதுல வந்து அவங்களும் ஜாயின் பண்ணாங்க.
0: ஓ, சரிங்கம்மா.
1: அதுல லாஸ் ஆயிடுச்சு.
0: சரி,
1: உடனே ஃபோன் பண்ணி சொல்றேன் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, உன்னால என்ன பண்ண முடியும், அது நடந்துருச்சு, விடு, பரவாயில்ல, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதல் சொல்லி ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கும் ஃபோன் பண்ணி இதுக்காக ஃபீல் பண்ணாத, நம்ம லைஃப்ல முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஊக்கப்படுத்தி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கிறது அவங்க மட்டும்தான். ஸோ அவங்களை பத்தி நீங்க பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: நன்றிங்கம்மா, நன்றி. சரி, அதில் நீங்கள் போகிற போக்கில் சொந்தக்காரவங்களை காட்டிலும் நண்பர்கள் வந்து எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குன்னு நீங்கள் ஃபோன் வானொலியில் சொல்லிட்டீங்க. உங்கள் சொந்தக்காரவங்க கேட்டாங்கன்னா வருத்தப்பட மாட்டாங்களா? சும்மா ஒரு நகைச்சுவைக்காக சொன்னேன். இதில் இன்னொரு விஷயம், நீங்கள் பேசினப்ப ஒரு விஷயம் கவனிச்சு, இப்போ 6 நேயர்கள் பேசியிருக்காங்க, எல்லாரும் அவங்க நண்பர்களை வந்து ரொம்ப மரியாதை, அவங்க வந்தாங்க போனாங்கன்னா அவங்க அப்படின்னு ரொம்ப மரியாதை இருந்துச்சு. நீங்கள் ஆரம்பிக்கிற போது அவ அப்படின்னு ஆரம்பிச்சிங்களா, அது கேட்குறப்ப கொஞ்சம் உண்மையாக அந்த நட்புக்கு எப்படி இருக்குன்னா மரியாதையே இருக்காது. ஏ வாங்க, ஏ போ, இப்படி தான் இருக்கும் நண்பர்கள்ட்ட நம்ம பேசும்போது. கொஞ்சம் வரீங்களா, உட்காடுறீங்களான், டே வாடா உட்காடுறா, ஏண்டா, இப்படி தான் நம்ம பேசுவோம். அப்போ நீங்கள் சொல்லும்போது அந்த இயல்பான பேச்சோட தொடங்கினது மகிழ்வாக இருந்தது. இப்போ இணைப்பில் யார் இணைகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் ஐயா. வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: வணக்கம்
0: ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க, பேரை சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கறேன்.
2: இல்ல, எனக்கு எக்கே வலிக்குது, அதான் பிரச்சனை.
0: சரி சரி,
2: உற்ற நண்பன் அப்படின்னா ஈரோடு வெட்டு காட்டுறது தங்கவேலுங்கய்யா.
0: அதே தாங்க, அது நம்ம சொல்லி இருந்தோம்ல, தங்கவேல ஐயா.
2: ஒண்ணு இல்லைங்கய்யா, சொல்லுங்க. குரல் கேட்டாவே நேயலுக்கு தெரியும்.
0: ஆமா ஆமா, இல்ல எங்களுக்கும் தெரியும்ல.
2: இல்ல, ஒரு கோரிக்கை உங்ககிட்ட வைக்கலாம்னு இருக்கிறேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: நேயலுக்காக வேண்டி கோரிக்கை வைக்கலாம்னு இருக்கேன்.
0: வைங்க, கேட்டுருவோம்.
2: அது ஒண்ணு இல்லைங்கய்யா, இப்ப வந்து 4 எண்கள் கொடுத்துருக்கீங்க. அறிமுக நேயருக்கு ஒண்ணு, மகளிருக்கு ஒண்ணு, மற்றவர்களுக்கு ரெண்டு.
0: ஆமா,
2: இதுல என்னன்னா, இப்ப நம்ம அறிமுக நேரம் அதிகமா எதிர்பார்க்கிறோம், அதனால அவங்களுக்கு 2 எண்கள் கொடுத்துருங்க. அதுல மகளிர் வரலாம், எல்லாமே வரலாம்.
0: சரி,
2: வழக்கமா பேசுறவங்களுக்கு 2 எண்கள் ஒதுக்கிருங்க.
0: சரி,
2: மகளிருக்கு, மகளிருக்கான ஒரு நிகழ்ச்சி மகளிர் நேரத்தில் நம்ம குடுக்கறோம். 12-1 வழக்கமா குடுக்கறோம். இதுல முயற்சி செய்யறவங்க அதுல பண்ணிக்கலாம்.
0: சரி,
2: என்ன முத அப்படித்தான் இருந்ததுங்க நிகழ்ச்சியே வந்து, முத அப்படித்தான் இருந்தது. அந்த தொலைபேசி, ஏன்னா நீங்க போன வாரம்ல நாங்க வரவே முடியல, மற்றவர்கள் சொல்லி ஒதுக்கிடுறீங்க இல்லையா.
0: இன்னும்
2: எங்களுக்கு ஆண்களுக்குன்னு தனியா ஒரு எண்கள் கொடுத்துங்க, மகளிருக்கு ஒரு எண், ஆண்களுக்கு ஒரு எண் கொடுங்க.
0: சரி, இங்க பாருங்க, இந்த குறைய நீங்க வந்து எனக்கு ஒரு கடிதம் மூலமா எழுதுங்க. நாம அதுக்கான
2: உங்களுக்கு அனுமதி பெற்றதுன்னு சொன்னா
0: ஒண்ணு தப்பு இல்ல. சரி சரி,
2: அதாவது வந்து அறிமுக நேரில் அதிகமா எதிர்பார்க்கறதுனால போட்டோனையுமே அவங்களுக்கு லைன் கிடைக்காதுங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணாதான் இணைப்பு பிடிக்க முடியும். நாங்க வழக்கமான நேரில் எப்படி இருந்தாலும் வந்துருவோம்.
0: சரி,
2: அறிமுகங்களுக்கு 2 எண்கள், வழக்கமா பேசுறவங்களுக்கு 2 எண்கள், மகளிர் அவங்க அதுலயும் வரட்டும் இதுலயும் வரட்டும், அறிமுகங்கள் 4 எண்கள்ல கூட வரட்டுங்க. அறிமுக நேயர்கள் வந்து 4 எண்கள் பயன்படுத்திட்டு போறாங்க, ஒண்ணும் தப்பு இல்லைங்க.
0: சரிங்க. சரி, இப்ப நீங்க இன்னைக்கு வானவில் தலைப்புக்கு எனக்கு வாங்க, உற்ற நண்பன் உயிர் நண்பனுக்கு வாங்க, நம்ம பேசுவோம்.
2: ஒரு எண் கொடுத்தீங்கன்னா அதுல இணைப்பு பிடிச்சி வர முடியாது அவங்களால, அதுக்காக சொன்னாங்க.
0: சரி சரி சரி,
2: உற்ற நண்பன் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து 89 ஒரு நண்பர் இருக்கிறாங்க, இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாருங்க. எல்லாரும் சொல்றாங்க நமக்கு வேலை செய்யற ஆள் மட்டும்தான் நண்பர்னு, அப்படி இல்லைங்க. நம்ம ரெண்டு பேருமே நம்மளுடைய சிந்தனைகள் எண்ணோட்டம் எல்லாம் ஒரே மாதிரி பயணிச்சாதான் உற்ற நண்பனாவே இருக்க முடியுங்க. என்னுடைய வாழ்க்கை பயணத்தையே மாற்றி அமைச்சது அவரு தானுங்க.
0: பேர்
2: வந்து உங்களுக்கு கடைசியா சொல்றேன். அவர் வந்து நான் 89 வந்து அவர்கிட்ட வந்து முடி வெட்டுறதுக்காக போனங்க, அது சிகை அலங்கறதுக்காக.
0: அப்ப
2: என்னுடைய அப்ப வந்து வாக்கு எடுத்து சீவிட்டு இருந்தாங்க, சென்ற சைடு வாக்கு எடுத்து. அவர் தான் உனக்கு இந்த முகத்துக்கு இந்த இது செட் ஆகுன்னு சொல்லி பின்னாடி திரும்பி சீவி விட்டாருங்க. அப்ப அவரு அந்த அதுல இருந்து இன்ற வரைக்கும் அவர்கிட்டதான் நான் பயணிச்சு, அவர்கிட்டதான் நான் கட்டி பண்ணிட்டு இருக்கேன். ஈரோட்ல முதல் வந்து சலூன் கடையை பியூட்டி பார்லரா வச்சவரே அவரு
0: தானே.
2: இன்றைக்கு வரைக்குமே அவரு என் கூட பயணிச்சுட்டு இருக்கிறாருங்க. எனக்கு முத முத நீ வங்கியில கணக்கு தொடங்கு, அப்பதான் நீ வாழ்க்கையில நல்லா இருக்க முடியும். வங்கி கணக்கு ஆரம்பிச்சது அவர் தானுங்க, ஆரம்பிச்சு கொடுத்தாரு. ஐடி ஃபைல் பண்ணி பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தது அவர் தான் சொல்லி கொடுத்தாருங்க. பெரும்பாலான நெருக்கடியான நேரத்துல பண உதவியும் கொடுத்துருக்காருங்க. அதே மாதிரி வாழ்க்கையில ஏதாவது ஒரு நெருக்கடி வரும்போது ஒரு ஐடியா சொல்றது இப்படி பண்ற அப்படிம்பாருங்க. எனக்கு அவருக்கு கிட்டத்தட்ட 6-7 வயசு வித்தியாசம் இருக்குதுங்க.
0: அதனால

0: இருந்தாலும் அவரை ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் பழகுவங்க. அவருடைய பெயர் வந்து இப்போ சொல்லிடுறா, அவருடைய பெயர் வந்து நியூ மேன்.
1: நியூ மேன், ஆ
0: அவர் பேர் உண்மையில நியூ மேன் தானுங்க.
1: அப்படியா, புது நியூ மேன்.
0: ஐடி கார்டு இல்லைங்க, ஐடி கார்டு ஆதார் கார்டு. அவங்க அப்பா வந்து மருத்துவராக இருந்த காலத்தில் அவருடைய சீனியர் யாரும் நியூ மேன் இருந்தாருங்களாமா, அதனால அவர் பேர் இவருக்கு ஞாபகம் வச்சிருக்காரு.
1: பரவாயில்ல, வித்தியாசமான பேராக இருக்கு. நன்றிங்கய்யா, நன்றி. வித்தியாசமான பெயர்கள்னு ஒரு நிகழ்ச்சியாக நம்ம வைக்கலான்ற ஒரு எண்ணமும் இருக்குது. சரி, இப்போ நேரம் 9:37 வானவில்ல தொடர்ந்து பயணிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை இருக்குது. இன்றைய வானவில்லின் வண்ணம் உற்ற நண்பன் உயிர் நண்பன். நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் அழைத்து உங்களுடைய உற்ற நண்பன் உயிர் நண்பன் குறித்த கருத்துக்களை பகிர்ந்துக்கிறலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஃபேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
4: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 முதல் August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
5: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
6: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
8: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
9: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
8: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
9: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
8: மெக்னா சர்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
10: கொடைப்பன்மலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
11: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th துவக்க விழா. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
12: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
13: வாவ்,
12: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாடு சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: நேரம் 9:42. கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி. இன்றைய வானவில்லின் வண்ணம் உற்ற நண்பன் உயிர் நண்பனாக வலம் வந்துட்டுருக்கு. இன்று சர்வதேச நண்பர்கள் தினம் உலகெங்கும் கொண்டாடப்படுது. அதை ஒட்டிய நிகழ்ச்சி தான் இன்றைய வானவில் உற்ற நண்பன் உயிர் நண்பனாக. நண்பன் இந்த சொல்ல சொல்லும் போதே ஒரு சக்தி பிறக்கும், ஒரு தைரியம் பிறக்கும், ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும், ஒரு நம்பிக்கை பிறக்கும். அவன் இருக்கான் பார்த்துக்குறோம் வா அப்படின்னு போக வைக்கும் நம்மளை. இப்படி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை பயணத்தோடு இணைந்து பயணித்த உற்ற நண்பன் உயிர் நண்பனை பகிர்ந்துக்கிறக்கூடிய களமாக இன்றைய வானவில் அமைஞ்சிருக்கு. அப்படி பகிர வரக்கூடிய நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
3: ஒரு நூலகம், அது எங்கள்

0: நோ வா அப்படின்னு போக வைக்கும் நம்மளை. இப்படி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை பயணத்தோடு இணைந்து பயணித்த உற்ற நண்பன் உயிர் நண்பனை பகிர்ந்துக்கிறக்கூடிய களமாக இன்றைய வானவில் அமைஞ்சிருக்கு. அப்படி பகிர வரக்கூடிய நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: ஒரு நூலகம், அது எங்கள் கோடைப்பந்தலை ஊடகம். ஐயா வணக்கம்.
0: ஐயா வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் திருப்பூர் மாவட்டம் முத்தூர்லேருந்து முத்துராமனுங்கய்யா.
0: முத்துராமனையா, சொல்லுங்க. உற்ற நண்பன் உயிர் நண்பன்.
1: உற்ற நண்பன் உயிர் நண்பன், எனக்கு ரெண்டு பேர் இருக்கிறாங்கய்யா. அவன் பேர சொல்ல சொல்ல இனிச்சிதடா அப்படின்னு சொன்னாங்கய்யா.
0: பேரை சொல்லிருங்க, இனிச்சிதான்னு பாத்துடலாம்.
1: காந்த அலை, அது காந்த அலை, அது கோடை பண்பலை 100.5ங்கய்யா.
0: சொன்னீங்க பாருங்க, ஒரு நண்பனா நீங்க கோடை பண்பலைய. சரி, இன்னொரு நண்பனை சொல்லுங்க.
1: அவன் வந்து உயிரை கொடுக்க மாட்டான், ஆனா உற்ற நண்பனா இருப்பாங்கய்யா.
0: நிச்சயமா, நிச்சயமா.
1: இன்னொருத்தன் பாத்தீங்கன்னா என்னுடைய உடம்பு, என்னுடைய உடம்புங்கய்யா. நான் நான் சொன்னதை என்ன கேக்குங்கய்யா. இன்னொன்னு என்னுடைய மனசுங்கய்யா. தனித்தனியா பிரிச்சு மறுபடி ஒட்ட வச்சாலும் அந்த வழிய தாங்குங்கய்யா. இந்த என்னுடைய உடம்பு, என்னுடைய மனசு, என்னுடைய நண்பனுங்கய்யா. எனக்கு வந்து அந்த அதையும் விட என்னை கோடை பண்பலை என்னுடைய உயிர் நண்பனுங்க.
0: சரிங்கய்யா, நன்றிங்கய்யா, நன்றி. நமக்கு நாமளே நண்பனாக இருப்போமே அப்படின்ற விஷயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு விதத்தில் சரிதான். ஆனால் அதை தாண்டி சமுதாயத்தில் நம்ம பழகும்போது நிறைய உறவுகள், நண்பர்களை சந்திப்போம். உற்ற நண்பன் உயிர் நண்பனாக வாழ்க்கை முழுவதும் பயணிப்பாங்க. இப்போ யார் நேயருக்கா இணைந்து கருத்து சொல்ல இருக்காங்க, என்னன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். என் நண்பன் போட்ட சோறு
0: தினமும்
2: கூட கற்பை போல என்னவே, அதுதாங்க நட்புக்கு ஒரு அடையாளம். வயலப்பன் தம்பிக்கு உற்சாகமான காலை வணக்கம் சொல்வது ஈரோடு மாவட்டம் கோபி வட்டம் வெள்ளாங்கோவில இருந்து சிம்மதி திருமுருகன். நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்கம்மா. நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கிறோம். எனக்கு பண்பலை தாங்க முதல் தோழி. அந்த தோழியை கேட்டுக்கிட்டு என்னோட நல்லது கட்டது எல்லாமே அவங்க கிட்ட தாங்க சொல்றேன். உங்களோட நிகழ்ச்சிக்கு மட்டும் லைனே கிடைக்கிறது இல்லைங்க. முதல்ல வந்து அஞ்சே காலத்து ஒரு நிகழ்ச்சி பண்ணுவீங்கல்ல, சுமலாதாஸ்கா நீங்க
0: தம்பியாக்குல
2: ஒரு கருத்து அப்படின்ட்டு, அது ரொம்ப ரத்து கேப்பாங்க. நானு என் பொண்ணு பையனும் சண்டை போட்டுக்கிற மாதிரியே நீங்க சாப்பாடு சாப்பிடுறதெல்லாம் எனக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நீங்க சாப்பிட போடலாம்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு ஒரு இடங்களை சின்ன பையங்க மாதிரி. அதே மாதிரியே என் பையன் பொண்ணு ஒரு இடுவாங்களா, அது கேட்க நல்லா இருக்குங்கப்பையே போட மாட்டேங்கிறீங்க.
0: கொஞ்சம் வேலைப்பாடு அதிகம். சரி, நம்ம உற்ற நண்பன் உயிர் நண்பனுக்கு வாங்கல, உற்ற தோழி வந்து நீங்க கோடை பண்பலைன்னு சொல்லிட்டீங்க.
2: வெளியூரு மூலமா தொடர்பு கொண்டுட்டே இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் அவங்க எங்க ஊருக்கே வந்துட்டாங்க. வந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசுறதுக்கெல்லாம் டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு போன்ல டெய்லி ஒரு 4 முறை 5 முறையாவது அவங்க அம்மா வந்து ரொம்ப உடல்நல சரியில்லாம இருக்கறனால அவங்க அம்மா சொல்ல முடியாது இல்லைங்க எந்த இதையுமே. அதனால எங்கிட்ட தான் சொல்லுவாங்க, எந்த ஒரு நல்லது கெட்டதா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லி அழுதுருவாங்க. நானும் அதே மாதிரி சொல்லி அழுவாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்துங்க அந்த கற்பு போலதான், எதுவுமே வெளியே சொல்லாதுங்க, நானும் வெளியே எதுவும் சொல்லிக்க மாட்டேங்க. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் நட்பா இன்னும் தொடர்ந்து ஒரு 14 ஆண்டுகளாக.
0: பேர், அவங்க பேரு
2: சுமாதேவி மோகன்குமாருங்க.
0: 16 வருடம் நட்பு.
2: ஒரு நாள் கூட போன் பேசாம இருக்கவே மாட்டாங்க. போன் பண்ணோம்னாக்கா சாப்பிட்டீங்களா? ஒரு வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பேசுங்க. நானும் போன் பண்ணாத என்னால இருக்கவே முடியாதுங்க. போன் பண்ணி பேசிடுவாங்க நைட் ஆனாலும்.
0: நன்றிங்கம்மா, நன்றி. இந்த மாதிரி நட்புன்றது 16 வருஷம் 18 வருஷம் பல ஆண்டுகள் வாழ்வு முழுவதும் பயணிக்கக்கூடிய உற்ற நண்பன் உயிர் நண்பனாக நிறைய பேர் வாழ்க்கையில் நண்பர்கள் இன்றியமையாதவர்களாக இருக்காங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம். ஒரு பாடல், அதை தொடர்ந்து விளம்பரமும் வர இருக்கு வானவில் நிகழ்ச்சியில். இன்றைய வானவில்லின் வண்ணம், உற்ற நண்பன் உயிர் நண்பனாக இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தகத் திருவிழா வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.
1: நேரம் 9:48, 13 நொடிகள். கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சி. இன்றைய வானவிலின் வண்ணம் உற்ற நண்பன், உயிர் நண்பன். வாழ்க்கையில் நட்புன்றது ஒரு இன்றியமையாத உறவாக இருக்குது. இந்த மாதிரியான உறவு நமக்கு கிடைக்குமா, இப்படி நண்பர்களா அப்படின்னு நம்ம பார்த்து வியக்கக்கூடிய அளவில் நிறைய நண்பர்கள் இந்த உலகம் முழுவதும் பரவியிருக்காங்க. அப்படி உங்கள் வாழ்க்கையில் உங்களோட ஒன்றி இருக்கக்கூடிய நண்பர்களை பற்றி சொல்லக்கூடிய களமாக இன்றைய வானவில் நிகழ்ச்சி அமைந்திருக்கு. அப்படி இப்போ யார், எந்த நண்பரை பற்றி, எப்படிப்பட்ட உறவை பற்றி சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
1: ஐயா வணக்கம்.
2: சேலம் மாவட்டம் குள்ளப்பநாயக்கனூர்லேருந்து மாற்றுத்திறனாளி கணேசன் பேசுகிறாங்க ஐயா.
1: கணேசன் ஐயா சொல்லுங்க ஐயா.
2: எனக்கு முற்ற நண்பர்கள்னா 4 பேர் இருக்கிறாங்க ஐயா. நான் வந்து சின்ன வயசுல மனைவி இழந்துட்டாங்க. 4 குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆயிட்டு, பெண் குழந்தை தான், நான் தனியாக இருக்கிறேங்க ஐயா.
1: சரிங்க ஐயா.
2: என்ன முதன் முதல்ல இந்த வானொலியில் பேச அறிமுகப்படுத்தி வச்சார் மங்களபுரம் ராஜசேகர ஐயாங்க. எனக்கு உற்சாகம் கொடுத்து இந்த வானொலியில் இப்படி வாங்கன்னு சொல்லி உற்சாகம் கொடுத்தோட மங்களபுரம் ராஜசேகர ஐயா தான் முதல் நண்பர், வானொலி நண்பர்.
1: சரிங்க ஐயா.
2: அடுத்தாப்புல வந்து வேம்படிதாளம் தண்டபணி ஐயா, அவரு எனக்கு உற்சாகத்தை கொடுத்த நண்பரா. என்ன யாரும் ஒருத்தர் ஒருத்தர் முகம் பார்த்ததில்லை, அவரு எனக்கு உற்சாகம் கொடுத்தாரா. ஆத்தூர் முள்ளவேட ரங்கன், அவரும் உற்ற நண்பர். அவரு இது மாதிரி எல்லாம் இருக்காருங்க, நீ மாற்றுத்திறனாளியிடம் சொல்லாதீங்க, உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்குன்னு சொல்லி அவருக்கு உற்சாகம் கொடுத்தாரு. அதே போல இன்னொரு உற்ற நண்பர் யாருனாங்க ஐயா, நானும் ஒரு மாற்றுத்திறனாளி, எனது நண்பர் ஒரு மாற்றுத்திறனாளி. எனக்கு பார்வையெல்லாம் அவருக்கு கால் நடக்க முடியாதுங்க ஐயா. அவருக்கு வந்து அரசாங்கம் வந்து இந்த 3 சக்கர வாகனம் கொடுத்துருக்கு.
1: ஆமாங்கய்யா.
2: அவரும் நானும் ஒரு 15 வருஷமா ரெண்டு உற்ற நண்பர்களா இருக்கிறோம். எனக்கு ஒரு சின்ன சின்ன உதவினாலும் அவர் அவர் வண்டியில் என்னை கூட்டிட்டு போய் அந்த இடத்துல விட்டு எனக்கு அந்த உதவியை செஞ்சு தருவாருங்க ஐயா. நானும் என்னால் முடிஞ்ச சிறு சிறு உதவியை நாங்கள் 2 பேரும் கலந்துக்கிறாங்க ஐயா. அவரால் நடக்க முடியாது, என்னால் பார்க்க முடியாது ஐயா.
1: அவங்க பேர் சொல்லலாமா
2: நண்பரா? நாங்கள் ஒரு 15 வருஷமா இது மாதிரி நான் உற்ற நண்பரை நாங்கள் 2 பேர் இருக்கிறாங்க ஐயா.
1: அவங்க பெயர்? பெயர்
2: அவர் பெயர் பெருமாளுங்க ஐயா.
1: சரிங்கய்யா, சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. இந்த மாதிரியா நமக்கு ஒரு சவாலான சூழலில் பல நண்பர்கள் இருப்பாங்க. இதில் குறிப்பாக அந்த மங்களபுரம் ராஜசேகரன் ஐயா வந்து ஏற்கனவே சேலம்லேருந்து தண்டபாணி ஐயா சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து என்னை ஊக்கப்படுத்துனாங்க, இதுவரை முகம் பார்த்ததில்லை. இந்த மாதிரி வானொலி மூலமாக நிறையா முகம் பார்க்கா நண்பர்கள் அங்கங்கே உலாவாக வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அது ஒரு மகிழ்வான விஷயமும் கூட. இப்போ வானவில்ல உற்ற நண்பன், உயிர் நண்பனாக யார் என்ன கருத்தை சொல்ல வராங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ, நான் கேடர்ல இருந்து சாந்தி பேசுறேன்.
1: அம்மா எங்க இருந்து பேசுறீங்க?
3: கேடர்ல இருந்து, திருச்சி மாவட்டம்.
1: திருச்சியில இருந்து. உங்க பேருங்கம்மா?
3: சாந்தி. சாந்தி டெய்லர்.
1: ஆ, சாந்தி டெய்லர். அப்படி சொன்னாதான் தெரியும்ல.
3: ஆமா.
1: சரிங்கம்மா. நான் உங்க நண்பர் யாரு, அப்படி உங்க தோழி யாரு, நண்பர் யாரு சொல்லலாமா?
3: ஆ சொல்லுங்க.
1: ஆ சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
3: 93ல வந்து நான் ஜெயிக்கிற சொன்னாங்க. அப்ப அப்பாவோட ஃப்ரெண்டோட மகன் வந்திருந்தாரு. வந்தோடனே என்னன்னாரு, அந்த அன்னைக்கு ஒரே வார்த்தை, அவர் மேலும் மேலும் உயிர்னுங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல, தினசரி தீபாவளி மாதிரி இருக்கணுமா, நீ நல்லா வாழ்ந்து காட்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாரு. அது வந்து உண்மையா படிச்சிருக்குங்க. இப்ப தினசரி தீபாவளி மாதிரி தான் இருக்கு.
1: தினசரி தீபாவளி மாதிரி தான் இருக்கு. வேலை பாத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு.
3: ஆமாங்க. டெய்லியுமே வந்து துணி இருந்துட்டே இருந்து நான் தைச்சுட்டே தான் இருப்பேன். எப்பவும் கேட்கறத தைச்சது இதோட நினைச்சுக்குவேன். அவர் பேர் வந்து நாராயணன். ஊர் வந்து மல்லிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு அந்த மல்லிப்பாளையம்.
1: மல்லிப்பாளையம் நாராயணன். அன்னைக்கு அவங்க சொன்னாங்க, இன்னைக்கு அது வந்து நிகழ்வுல நிஜமா நடந்துட்டு இருக்கு. அப்படிதானே?
3: ஆமாங்க. 34 வருஷமா அப்படிதாங்க இருக்கு.
1: நன்றிங்கம்மா, நன்றி. அந்த மாதிரி நண்பர்கள் ரொம்ப நன்றிங்கம்மா, நன்றி. உற்சாகப்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் வழியும் காமிச்சிடறாங்க. தீபாவளி மாதிரி இருக்கட்டும், தினம் தானே டெய்லர்னா அப்படி தான் இருக்கணும். தச்சுக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும், மக்களுக்கு நிறைய சேவை செய்யலாம், அதன் மூலம் ஒரு நல்ல வருவாயும் ஈட்டலான்ற ஒரு வழியை காட்டுறாங்க பாருங்கள். உற்ற நண்பன், உயிர் நண்பனாக தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பயணிக்கலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து கோடை பண்பலை 100.5 வானவில்.
4: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டி.

0: புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
1: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
2: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
3: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: கொடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டுப்பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th துவக்க விழா. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
7: கோடை பண்பலை 100.5 நேரம் 9:53:53. வானவிலின் வண்ணம், உற்ற நண்பன், உயிர் நண்பன். இணைப்பில் யார் இணைகிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம் ஐயா, இணைப்பில் இணைந்தாச்சு, பேசலாம்.
8: அன்பை விதைப்போம், அன்பை விதைப்போம், போகும் வழி எங்கும் என்றேனும் எவரேனும் அறுவடை செய்யட்டும் அதை என்கிற வசீர்வுடன் எங்கள் நெஞ்சுக்கு நெருக்கமான மயிலப்பன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா
7: வணக்கம். ஐயா
8: ஐயா, நான் வந்து ஜமுனா ஜனார்தனன் பண்ணும் கெங்குவார்குட்டியா.
7: ஐயா சொல்லுங்க ஐயா.
8: உற்ற நண்பன், உயிர் நண்பன், அதாவது உயிர் காப்பான் தோழன். இந்த தலைப்பு பார்த்தா எனக்கு கோப்பெருஞ்சேலனும் புலவர் பிசிராந்தையார் நினைவும் வந்துருச்சு. சரி, அது இருக்கிறதுக்கிட்ட என்னை நெருக்கடியில் என்னை சூழ்ந்து கொண்டு சொந்த முன்னாடிய பொழுது, அது COVID-19 நேரம், அந்த காலகட்டத்துல உறுதுணையாக, உற்ற தோழனாக, உற்ற நண்பனாக, வளர்வுறை போன்று எனக்கு எல்லா விஷயத்திலையும் தோளோட தோல் நின்னாரு. அதிகாலையில எந்திரிச்சு 6 மணிக்கு அவரு ஜமுனாஜனார்தன் ஐயா உயிர் பிழைச்சு வரணும்னு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்தார் ஐயா. அவர் யாருன்னா கொடைக்கானல் உறவுகள் நல சங்கத்தின் தலைவர் வெங்கமடு முரியேசன், பலக்கட முரியேசன் அவர்கள். இன்னைக்கு அவர் உயிரோட இல்ல, இருந்தாலும் உற்ற நண்பன், உயிர் நண்பன், தவறை கடிந்து திருத்துவதும் அவர் எனக்கு சொல்லியிருக்காரு. அது உயிர் நண்பர்கள் இலக்கணமா இருந்திருக்காரு. நல்வேறு பொருட்டன்று நட்டல் முகிதிக்கண் மேற்கென்று இதர் இடிதர் பொருட்டுங்கிற குரலுக்கு ஊமமா இருந்திருக்காரு. விடைபெறுகிறேன், மெய்ப்பொருள் காண்பது அறிவு, வணக்கம்.
7: நன்றிங்க ஐயா. கடிஞ்சு சொல்றவர் தாங்க உற்ற நண்பன், தப்புனா தட்டிக்கப்பா நண்பன் அப்படின்ற கருத்தையும் முன்னே வச்சுட்டு போயிருக்காங்க. இப்ப இணைப்பில் இணையும் நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் இணைந்தாச்சு, பேசலாம்.
9: வணக்கம் சார், மயிலப்பன் சார், அன்பு வணக்கம் சார்.
7: அன்பு வணக்கம் அம்மா.
9: முதல்ல இப்பதான் உங்க கூட பேசுறேன்.
7: ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
9: சிவகாசி, திண்டுக்கல் மாவட்டம், சின்னாலப்பட்டியில இருந்து சார்.
7: உங்க பேர் இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. சிவகாமின்னு எனக்கு கேட்டது.
9: சிவகாமி.
7: சரியா தான் கேட்டிருக்கு. சிவகாமி அம்மா சொல்லுங்கம்மா.
9: என்னுடைய தோழி பேர் ரேணுகா சார். அவங்க வந்து எலிமெண்டரி ஸ்கூல்ல 1st வகுப்புல இருந்து 5th வகுப்பு வரைக்கும் ஒன்னா படிச்சோம் சார். இடையில வந்து ஒரு 40 வருஷம் கல்விக்காக வெளியூர், அவங்க வேற ஊர், நாங்க வேற ஊர் போய் சந்திக்கவே முடியல சார். ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு ஓட்டம் இருக்கு, உங்களையில ரேணுகாவை நாங்களே எப்படா பாப்போம் அப்படின்னு ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருக்கும்.
7: ஓ, சந்திச்சீங்களா?
9: சந்திச்சுட்டே இருக்கும். அதை இடையில இப்ப ஒரு 10 வருஷம் முன்னாடி அவங்கள சந்திச்சோம். அவங்க அம்மாவுக்கு பக்கத்துலயே அவங்க அம்மாவோட இருந்துடுச்சு சார். 10 வருஷமா சந்திக்கும். அவங்க வீடு, ஹஸ்பண்ட் வீட்டுல இருந்து அம்மா வீட்டுக்கு வர்றப்ப எல்லாம் எனக்கு போன் பண்ணிடுவாங்க, நானும் போவேன். அவங்க நிறைய ஒப்பிட்டு வேற பாதாம் அல்வா அதெல்லாம் செஞ்சுட்டு வர்றாங்க. நான் எங்க வீட்டுல இருந்து கடலைக்காய் எல்லாம் வேக, சக்கரை வண்டி கிழங்கு எல்லாம் வேக வச்சு கொண்டு போவேன். ஒரு நாள் ஃபுல்லா பேசி இருந்துட்டு வருவோம் சார். இன்னும் தொடருது. ரொம்ப 50 வருஷத்துக்கு மேல ஒரு நட்பு சார்.
7: நன்றிங்கம்மா, நன்றி. 50 வருஷத்துக்கு மேல நட்பு இருக்கு அப்படின்னு மகிழ்வா பகிர்ந்திருக்காங்க. இப்ப இணைப்பில் இணையும் நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய நேயர், யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
10: இனிய அன்பான காலை வணக்கம் ஐயா. மயிலப்பன் ஐயா அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூரிலிருந்து ராஜா வெங்கடேஷ் ஐயா, நலமா இருக்கிறீங்களா?
7: நலமா இருக்கோங்க ஐயா, நலமா இருக்கும். காலை வணக்கம் சொல்லுங்களேன். உற்ற நண்பன், உயிர் நண்பன்
10: ஐயா. உற்ற நண்பர், உயிர் நண்பன் ஐயா, நமது கஷ்ட காலகட்டத்திலையும் துன்பத்திலையும் நமது துயரத்திலையும் வந்து பங்கெடுப்பதற்குள்ளவர் தான் ஐயா உற்ற நண்பன், உயிர் நண்பன்.

0: அப்படி வந்து நான் கல்லூரி படிக்கும் போதுங்கய்யா நாங்கள் விருதியில் தங்கி படுத்தோம். அப்போது எனது நண்பர் செல்வராஜ் காட்பாடி பெரம்பலூர்ல இருக்காங்க, எனக்கு வந்து டைபாய்டு காய்ச்சல் வந்துருச்சுங்கய்யா.
1: சரிங்கய்யா.
0: உடனே என்னை கொண்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ஒரு நாள் பூரா என் கூட இருந்து அந்த பீஸ் கட்ட முடியலன்ற அவருடைய மோதிரத்தை வந்து விட்டு என்னை வந்து வீட்டுல வரைக்கும் கொண்டு விட்டுட்டு போனாருங்கய்யா. இன்னமும் வந்து நட்புல இருக்காருங்கய்யா அவரு.
1: நன்றிங்கய்யா, நன்றி. அப்பேற்பட்ட நட்பு, கஷ்டமான சூழல்லையும் மோதிரத்தை வச்சு என்னைய காப்பாத்தினாருங்க, எனக்காக செலவு பண்ணாருன்னு சொல்றாங்க பாத்தீங்களா. அந்த உணர்வு தான் நட்புக்கான ஒரு அடையாளமா சொல்லலாம். இன்றைய வானவில்லின் வண்ணம் வந்து உற்ற நண்பன், உயிர் நண்பன். பொதுவாக சொல்லணும்னா உறவுகளை கொண்டாடுங்க, அதுலேயும் குறிப்பாக நட்புன்ற ஒரு உறவை கொண்டாடிக்கிட்டே இருக்கணும். விடுபட்ட, தொலைந்த, தொடர்பு இல்லாமல் போன நண்பர்களை தேடுங்க, மீண்டும் பழகுங்க. ஜாதி மதம் வேற்றுமை பாராமல் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான உறவு தான் இந்த நட்பு. இன்றைய சூழலில் பார்த்தோன்னா போர், வேற்றுமை, முரண்பாடு, சண்டை, சச்சரவு, கருத்து வேறுபாடு, பகை, வன்மம், வெறுப்பு, அதிருப்தி, காழ்ப்புணர்வு, இப்படி எக்கச்சக்கமான இக்கட்டான உணர்வுகளின் வெளிப்பாடை நம்மளால் உணர முடியும். இந்த மாதிரியான உணர்வுகளிலிருந்து வெளிவரதற்கு ஒரு உன்னதமான உறவு நட்பு. வேற்றுமையில் ஒற்றுமைன்ற கருத்தை இதை விட சிறப்பாக சொல்ல முடியுமானா, ஒரே வார்த்தையில் சொல்கிறதற்கான ஒரு அழகான சொல் தான் நண்பன். உற்ற நண்பன், உயிர் நண்பனாக இன்றைய வானவில் வளம் வந்தது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. பங்கு பெற முயற்சித்த அனைத்து நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. அடுத்த வாரம் வியாழக்கிழமை தலைப்பு சொல்வியப்பா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தலைப்பை சொல்லிடலாம். பேச தெரியுதா, இதாங்க தலைப்பு. இதுக்கு ஒரு கதை வச்சுருக்கேன், ஆனால் கதை சொல்கிறதற்கான நேரம் இப்போ குறைவாக இருக்குது. அடுத்த வாரம் கதையோடு ஆரம்பிக்கிறேன். பேச தெரியுதா, இதாங்க தலைப்பு. அடுத்த வாரம் வானவில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், உங்களில் ஒருவனாக. நன்றி, வணக்கம்.
2: கோடை பண்பலை 100.5 ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா வழங்கிய வானவில்.
3: ஈரோடு புத்தக திருவிழா July 31 to August 11 வரை இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு.
4: வானவில் நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் எம் சரவணன், எஸ் அனீஷ், கணினியாக்கம் வி செந்தில்குமார், அழைப்புகள் அரங்கேற்றம் எஸ் கலைவாணி. இனி தொடர்பு நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.
5: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா இளைஞர்களின் கனவுகளையும் லட்சியங்களையும் பாதுகாக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சீர்திருத்தம் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் அரசின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்துவதாக அமையும் என்றும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கையில் மாணவர்களுக்கு உகந்த நடைமுறையை பின்பற்ற அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு புதுமை கண்டுபிடிப்பு, வலுவான தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மீது தவறான குற்றச்சாட்டுகளை கூறுவதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். பருவமழைக்கு முன்பாக நீர்நிலைகள் மற்றும் வடிகால் அமைப்புகளில் தேவையான பராமரிப்பு பணிகளை திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் நிறைவு செய்ய வேண்டும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு வலியுறுத்தியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே பணிக்கம்பாளையத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்த பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜப்பான் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நேற்று முன்தினம் நிகழ்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. கனடாவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியின் குழு பிரிவின் காலிறுதி ஆட்டத்தில் இந்திய ஆடவர் அணி இங்கிலாந்தை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பாரா 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் திலீப் கவித் தங்கப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: தானே
1: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
2: அமுத தமிழ் வணக்கங்களோடும் உங்களின் சிநேகம் தேடும் செழிப்பான நினைவுகளோடும் அமுதா.

கவிதையும் கானமும். கவிதையும் கானமும். கவிதையும் கானமும்.

தொலைந்து போனவற்றை கண்டெடுப்பதற்கும் புதைந்து போனவற்றை அகழ்ந்தெடுப்பதற்கும் சிதைந்து போனவற்றை சீராக்கவும் உருக்குலைந்து போனவற்றை உயிராக்கவும் அரை குறைகளை முழுதாக்கவும் முழுமையை முதிர்ச்சியாக்கவும் கவிதை எப்போதும் காத்திருக்கிறது. கவிதைகளோடு கானங்களும் காத்திருக்கின்றன. கோடை பண்பலை 100.5 இந்த நேரம் எப்போது வரும் என்று நீங்களும் காத்திருப்பீர்கள். உங்களை ரசிக்க வைக்க கவிதைகளும் காத்திருக்கின்றன. நிகழ்ச்சியில் இன்று பட்டாம்பூச்சி விற்பவன் தொகுப்பிலிருந்து சில கவிதைகள் உங்களுக்காக பறந்து வர காத்திருக்கின்றன. கவிஞர் நா முத்துக்குமாரின் பட்டாம்பூச்சி விற்பவன். இன்றைக்கும் இது கவிதையின் தலைப்பு. இன்றைக்கும் கை குழந்தையோடு பேருந்தில் பயணிப்பவளுக்கு எழுந்து இடம் கொடுக்க ஆள் இருக்கிறது. இன்றைக்கும் கை குழந்தையோடு பேருந்தில் பயணிப்பவளுக்கு எழுந்து இடம் கொடுக்க ஆள் இருக்கிறது. இன்றைக்கும் பகலில் விளக்கெரியும் மோட்டார் சைக்கிளுக்கு சைகை காட்டுகிறார்கள். இன்றைக்கும் சுருதி சேராமல் பாடும் பிளாட்ஃபார பிச்சைகளுக்கு சில்லறைகள் விழுகின்றன. இன்றைக்கும் புழக்கத்தில் இருக்கிறது ஐயோ பாவம் என்கிற வார்த்தை. இன்றைக்கும் புழக்கத்தில் இருக்கிறது ஐயோ பாவம் என்ற வார்த்தை. இந்த கவிதையின் தலைப்பு இன்றைக்கும். இது கவிஞர் நா முத்துக்குமார் அவர்களின் கவிதை. பட்டாம்பூச்சி விற்பவன் எனும் தொகுப்பிலிருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கவிஞர் நா முத்துக்குமார் அவர்களின் கவிதைகளை.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரமிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
10: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
11: கவுன்சிலிங் கோட் 2612.
12: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
13: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.

கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். இனி விமானமும் நானும் எனும் தலைப்பிலான கவிதை. விமானத்திற்கும் எனக்கும் உள்ள தொடர்பு ஒரு சில கணங்களில் தான் நிகழ்ந்திருக்கிறது. விமானத்திற்கும் எனக்கும் உள்ள தொடர்பு ஒரு சில கணங்களில் தான் நிகழ்ந்திருக்கிறது. என் ஊரிலும் வயலுண்டு என்றாலும் இறங்கியதில்லை இதுவரை. என் ஊரிலும் வயலுண்டு என்றாலும் இறங்கியதில்லை இதுவரை.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கையா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
4: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
5: கோடை பண்பலை நூறுபுழி ஐந்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, மேக்னா சில்க்ஸ் பரமதி வேலூர் துறையூர் முசிறியின் நல்வாழ்த்துகள்.
6: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். இனி பூநுகரும் காலம் எனும் தலைப்பிலான கவிதை. கவிதை தந்தவர் கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள். அவனுக்கு பூக்கள் என்றால் பிரியம் அதிகம். செம்மண் பரப்புகளில் உண்டு வளர்ந்த ரசாயனம் துறந்து கூர்நாசியில் அவை தரும் மென்வாசம் சொல்லில் அடங்காது. நாணல்களில் உயர்ந்து அடங்கி நீர்வோவியம் வரைகிற வெண்பனி பொழுது அவன் பூநுகரும் காலம். நாணல்களில் உயர்ந்து அடங்கி நீர்வோவியம் வரைகிற வெண்பனி பொழுது அவன் பூநுகரும் காலம். ஒவ்வொரு நுகர்வுக்கும் ஒவ்வொரு வாசம் தர பூக்களால் மட்டுமே முடியும். பூக்களுக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். விரல்களால் உயிர் பறித்து அவன் நுகர்வதற்கு முந்தைய கணம் வரை. பூக்களுக்கும் அவனை ரொம்ப பிடிக்கும். விரல்களால் உயிர் பறித்து அவன் நுகர்வதற்கு முந்தைய கணம் வரை. பூநுகரும் காலம் எனும் தலைப்பில் வலம் வந்தது அந்த கவிதை. இது உங்கள் கோடை பந்தலை 100.5.

கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். இனி ஒரு கிராமத்து கிரிக்கெட். இது கவிதையின் தலைப்பு. கவிதைக்கு சொந்தக்காரர் கவிஞர் நாமுத்துக்குமார். பட்டாம்பூச்சி விற்பவன் எனும் தொகுப்பிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கவிதைகளோடு கானங்கள். தென்னை மட்டையில் செதுக்கிய பேட், சைக்கிள் டியூபில் செய்த பந்து, ஆடாதொடை குச்சிதான் ஸ்டெம்பு, விதிகள் ஏதும் யாருக்கும் தெரியாது. மட்டையில் பட்டால் ரன், குச்சியில் பட்டால் அவுட். பள்ளியில் படிப்பதால் விசேஷ கவனிப்பெனக்கு எல்லாம் தெரிந்ததாய்

எல்லோரும் நினைத்தாலும் ரொம்ப நாள் வரை கவாஸ்கருக்கும் கபில்தேவிற்கும் வித்தியாசம் தெரியாது. சமயத்தில் ஆட்டம் சுவாரஸ்யமாய் போகையில் நிறைய பந்துகள் சிறைப்பட்டிருக்கின்றன. நாயக்கர் தோட்டத்து நீரில்லா கிணற்றில் செவன் ஸ்டார் டீம் என்று வளரத் தொடங்குகையில் வாழ்க்கை திசை மாற நகரத்தில் மேற்படிப்பு ஸ்லிப்பு தெரியலையா? நீ எல்லாம் வந்து பொறுக்க கூட லாயக்கில்லை. சக மாணவர்களின் கேலி கிண்டல்களுக்கு இடையில் இருந்த ஆர்வமும் போயிற்று. இப்போதெல்லாம் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி என படிக்கையில் புன்னகைப்பதோடு சரி. இந்த கவிதை தந்தவர் கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள். பட்டாம்பூச்சி விற்பவன் எனும் கவிதை தொகுப்பிலிருந்து வலம் வந்து கொண்டிருக்கின்றன சில கவிதைகள் உங்களுக்காக.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: கொடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டுப்பட்டாலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. தரம், நம்பிக்கை, என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
6: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள். இனி செல்கள் எனும் தலைப்பிலான கவிதை. கவிதையின் தலைப்பு செல்கள். சாத்துக்குடி சுளையின் உதிர்ந்த பரல் போன்ற உங்கள் உருவம் மென்மையானது. ஒன்றிரண்டாய் உள்நுழைந்து பல்கி பெருகி வந்தாரை வாழ வைக்கும் உங்கள் தமிழ் பண்பாடு மேன்மையானது. எந்த பெரிய எழுத்தாளரானாலும் கடித்து குதரும் உங்கள் விமர்சன போக்கு அபாரமானது. புத்தக அலமாரியின் வினோத ரச மஞ்சரி தொடங்கி காஃப்கா வரை கரைத்து குடித்து இன்னும் இன்னும் என துடிக்கும் உங்கள் அறிவு பசிக்கு என்னால்தான் தீனி போட முடியவில்லை. உங்களுக்கு என் வந்தனம். பொருளாதாரம் கருதி இத்தனை காலம் என் அம்மா அரித்ததை விட உங்களின் அரிப்புதான் புத்தகம் வாங்குவதை உடனே நிறுத்தியது. இது கோடை பண்பலை 100.5 கேட்ட அந்த கவிதை செல்கள் எனும் தலைப்பிலான கவிதை.

0: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
1: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
0: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
1: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: இன்று முற்பகல் 11 மணிக்கு நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
4: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது கவிதைகளோடு கானங்கள்.

வேடிக்கை பார்ப்பவன் எனும் கவிதை தொகுப்பிலிருந்து நா முத்துக்குமார் அவர்களின் கவிதை ஒன்று. இவன் தோட்டத்தில் புல்லும் இருக்கிறது, பனியும் இருக்கிறது, ஒன்று சேர்த்து பனித்துளி செய்ய தெரியவில்லை. இவன் வானத்தில் வெயிலும் இருக்கிறது, மழையும் இருக்கிறது, ஒன்று குழைத்து வானவில் வரைய தெரியவில்லை. இவன் கடலில் அலையும் இருக்கிறது, கரையும் இருக்கிறது, ஒன்று கலந்து கடந்து போக தெரியவில்லை. இவன் எதிரே இன்பமும் இருக்கிறது, துன்பமும் இருக்கிறது, இரண்டையும் இணைத்து வாழ்ந்து பார்க்க தெரியவில்லை. இவன் எதிரே இன்பமும் இருக்கிறது, துன்பமும் இருக்கிறது, இரண்டையும் இணைத்து வாழ்ந்து பார்க்க தெரியவில்லை. இது வேடிக்கை பார்ப்பவன் எனும் தொகுப்பில் அமைந்த கவிதை கவிஞர் நா முத்துக்குமாரினுடையது. கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கவிதைகளோடு காணுங்கள்.

இனி கவிஞர் நமுத்துக்குமார் அவர்களின் சில துளிப்பாக்கள் உங்களுக்காக. கருப்பு வெள்ளை புகைப்படம் சட்டென காணவில்லை பனியும் காக்கையும். பறவைகள் முகம் பார்க்க கண்ணாடியின்றி திரும்பின வறண்டு போன நதி. பறவைகள் முகம் பார்க்க கண்ணாடியின்றி திரும்பின வறண்டு போன நதி. ஆழமான ஆறு இறங்கியது லாரி மணல் எடுக்க. கடற்கரையில் ஊற்று தோண்டியதும் கையில் கிடைத்தது பிளாஸ்டிக் பை. கடற்கரையில் ஊற்று தோண்டியதும் கையில் கிடைத்தது பிளாஸ்டிக் பை. எத்தனையோ வீட்டுக்கு படியளந்தவர் இன்றைக்கும் வறுமையில் கட்டிட மேஸ்திரி. எந்த விருந்தாளிக்கும் கத்தாதே காக்கையே எங்களுக்கே உணவில்லை. எந்த விருந்தாளிக்கும் கத்தாதே காக்கையே எங்களுக்கே உணவில்லை. புறாக்கள் வளர்க்கும் எதிர் வீட்டுக்காரன் எங்களிடமிருந்து பறிக்கிறான் பூனை வளர்க்கும் சுதந்திரம். கடவுளுடன் காஃபி சாப்பிட்டு கொண்டிருந்தேன், நீ வந்தவுடன் சரிப்பா என்று அவர் கிளம்பினார். உனக்கும் எனக்கும் பிடித்த பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது. உனக்கும் எனக்கும் பிடித்த பாடல் ஒலித்து கொண்டிருக்கிறது தேநீர் கடையில். கடைசி பேருந்தையும் விட்டு விட்டு கேட்டு கொண்டிருக்கிறது நம் காதல். உன்னுடன் பேசுவதற்காகவே எல்லோருடனும் பேசிக் கொண்டிருக்கிறேன். உன்னுடன் பேசுவதற்காகவே

எல்லோருடனும் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்படியான பல கவிதைகளை, ரசனை மிகுந்த வரிகளை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் காத்திருக்கிறது பாடல் உங்களுக்காகவே. உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பதாகவே எண்ணி இப்போது உங்கள் கவிதைகளோடு பேசிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
2: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, பெண்கள் நிறைய சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஷை டைப்புனே நிறைய சொல்லலாம். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, பெண்கள் வந்து ஷை டைப்பு எல்லா விஷயத்துலையும் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. நிறைய பிரச்சனைகளை அவங்க மறைச்சிடுறாங்க. அவங்க ஆரம்பத்தில் மலைக்கிற அந்த பிரச்சனையை பின்னாடி பெரிய விளைவுகளை ஏற்படுத்துது. அப்படிப்பட்ட பெண்களுக்கான ஸ்பெஷல் ப்ராப்ளங்கள்லாம் என்ன, எதெல்லாம் பெண்கள் பேச தயங்குறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். குறிப்பாக சொல்ல போனால், பெண்கள் பீரியட்ஸை பற்றி நிறைய இடத்துல பேசுறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதே ஒரு பெரிய ஒரு சோஷியல் ஸ்டிக்மா மாதிரி நினச்சிப்பாங்க. பீரியட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சமயம் சொல்ல போனால், ஒரு பெண் ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க, மேரேஜ் ஆகி ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு கன்சீவ் ஆகணும் அப்படின்னு வந்திருக்காங்க. ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்தா கர்ப்பப்பை ரொம்ப குட்டியாக இருக்குது, கரு முட்டைகள் வேலை பார்க்குற மாதிரியே தெரில. ஆனால் அந்த பெண் வந்து, எனக்கு பீரியட்ஸ் வந்துச்சு, மாதம் மாதம் வந்துச்சு இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க.

0: ஏன்னா பீரியட்ஸ் வரலை, பீரியட்ஸ் இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத அவங்க அம்மாக்கிட்டேயும் சொல்லலை, அவங்க ஃபேமிலியில் இருக்க யார்கிட்டேயுமே சொல்கிறதுக்கு மிக கஷ்டமான விஷயமா ஃபீல் பண்ணுறாங்க. இதை அந்த பெண் ஆரம்பத்திலே பார்த்துருந்தா, ஆரம்பம் சொல்லியிருந்தா, கர்ப்பப்பை ஏன் குட்டியாக இருக்குது, ஏன் ஹார்மோன் செக்ரீட் ஆகலை, எதனால் கருமுட்டைகள் சின்னதாக இருக்குது, இதை எப்படி பெருசு பண்ணலாம், என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணால் சரியாகும், அந்த பெண் பின்னாடி எப்படி ஃபேமிலி லைஃபை ஈஸியாக கொண்டு போக முடியும் அப்படின்ற எல்லாத்துக்கான ரெமடியுமே ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். அதை பர்ஃபெக்டாக சொல்லியிருந்தா. அதனால் பீரியட்ஸ் பற்றின ப்ராப்ளங்களை குறிப்பாக ஒரு டாக்டர்கிட்ட சொல்கிறதுக்கு தயங்காதீங்க. உங்கள் மதர்கிட்ட, ஒரு சின்ன பொண்ணாக இருந்துச்சுன்னா உங்கள் மதர்கிட்ட பேச தப்பு ஒன்றும் இல்லை. நிறைய போனாலும் சரி, இல்லை கம்மியாக போகுது, இல்லை உங்களுக்கு ஃப்ளோ ஆகும்போது அடிவேர் பெயின் அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளங்களாக இருந்தாலும் அதுக்கு ப்ராப்பரான சொல்யூஷன் ரெமெடி இருக்குது நீங்கள் பர்ஃபெக்டான ட்ரீட்மெண்ட்டை பார்க்கும்போது. இது இல்லாமல் வெள்ளைப்படுதல், வெள்ளைப்படுதலை பொறுத்த வரைக்கும் நிறைய டைம் நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ணவே மாட்டோம். அது வெள்ளைப்பட்டு நிறைய டைம் அந்த பேண்டிஸில் நனையிறளவு கூட படும், அப்படிப்பட்ட டயத்தில் கூட நிறைய டைம் சொல்ல மாட்டேன்றாங்க. வெள்ளைப்படுதல் சொல்லாதனால என்ன ப்ராப்ளங்கள் இருக்குன்னா, கர்ப்பப்பைக்குள்ளே கிருமிகளோ இன்ஃபெக்ஷனோ ஏற்பட்டால் பின்னாடி கரு குழாய்கள் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், கரு குழாய்கள்ங்கிறது யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி, ஒன்ஸ் வீணாக போச்சுன்னா திருப்பி அது ரிவர்ட் பண்ணி நார்மலாக கொண்டு வரவே முடியாது. அதனால் கன்சீவ் வரதுக்கான வாய்ப்புகள் குறையும். அதனால் வெள்ளைப்படுதல் இருந்தாலும் டாக்டரை பாருங்கள், கன்சல்ட் பண்ணுங்கள், அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டை கொண்டு வந்தீங்கன்னா பிரச்சனைகள் இல்லாமல் சரியாயிடும். நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப்பில் இருக்கும்போதுமே அதில் இருக்கக்கூடிய நிறைய ப்ராப்ளம், சேர்ந்துருக்க முடியல, இல்லை நிறைய விதமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, இது நிறைய விஷயங்கள் இருக்கும். இது எல்லாத்தையுமே அவங்க கணவர்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கும் யோசிப்பாங்க, அதை பற்றி வெளியில் வந்து சொல்கிறதுக்குமே யோசிப்பாங்க. இது ஃபேமிலி லைஃப்பில் சொல்ல போனால், குறிப்பாக ஃபேமிலி லைஃப்பில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆண் பெண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய பாண்டிங், லைஃப் லாங்காக அந்த பாண்டை ஸ்ட்ராங்காகவும் ஹாப்பியாகவும் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதனால் அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களையும் உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு கரெக்டான ரெமெடி கொடுப்பாங்க, உங்கள் லைஃப் லாங்காக உங்கள் பாண்டு ஸ்ட்ரெங்க்தாகவும் ஹாப்பியாகவும் உங்கள் ஃபேமிலி லைஃப் போகிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில சமயம் பெண்கள் தேவையில்லாத மாத்திரை மருந்துகள் எடுப்பாங்க. சில சமயம் பீரியட்ஸ் தள்ளி போகணும், ஒரு கோயில் விசேஷத்துக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும் சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், கல்யாணத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் த கவுண்டரில் போயிட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு ஒரு மாத்திரையை வாங்கி பயன்படுத்துவாங்க. இப்படிப்பட்ட மாத்திரைகளை பயன்படுத்தும் போது உங்கள் கர்ப்பப்பையிலையும் கரு முட்டைகள்லையும் ஹார்மோன் லெவல்ஸ்லையும் மேஜரான சேஞ்சஸ் இருக்கும். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்களாக பண்ணாமல் ஒரு டாக்டருடைய கன்சல்டேஷன் மூலமாக உங்களோட சின்ன டவுட்ஸை கூட ஒரு கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி நீங்கள் எடுக்கும்போது அதுக்கான ரெமெடி எடுக்கும்போது லைஃப் லாங்காக எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் வாழ்க்கை முழுக்க உங்கள் கர்ப்பப்பை, கரு முட்டைகள், உங்கள் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்து, உங்கள் ஃபேமிலி லைஃப்பில் இருக்க லைஃப் எல்லாமே நல்ல பாண்டிங்கோட அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் ஆன சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 8358 8358 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை, வழங்கிய நலம் நலமறிய.
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
5: கோடை பண்பலை 100.5 கவிதைகளோடு கானங்களும் பிரசித்திருப்பீர்கள். இனி அடுத்த வாரம் வியாழக்கிழமை காலை 10 மணிக்கு சந்திப்போமா? கவிதைகளோடு கவிதைகளாவோம். அதுவரை உங்களின் ஸ்நேகம் தேடும் செழிப்பான நினைவுகளோடு விடைபெறுகிறேன். அமுதா அமுதா.

இதுவரை கவிதைகளோடு செவிக்கு இனிய கானங்களையும் தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய கவிதையும் கானமும். மீண்டும் கேட்கலாம் எதிர்வரும் வியாழன் அன்று.

0: செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் 13,092 பள்ளிகள் PM ஸ்ரீ பள்ளிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய உதவிடும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். இந்த சட்ட திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியதன் மூலம் இளையோரின் நலன் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவரான முத்துலட்சுமி ரெட்டியின் உயரிய லட்சியங்களும் மகளிர் மேம்பாட்டிற்கான பணிகளும் தலைமுறைகளை கடந்து நிலைத்திருக்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவர்கள் மீது தமிழக அரசுக்கு அக்கறை இல்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் மத்திய மாநில அரசு நிகழ்ச்சிகளில் முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தமிழக அரசு 13,202 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வாங்கியுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய ராபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். வியட்நாம் ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா 2 தங்கம், 5 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மெம்பிஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஆஸ்திரேலியாவின் அஸ்த்ரா ஷர்மா இணை காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. கனடாவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்தியாவின் அஜிங்கிய ரஹானே அறிவித்துள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நம் கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
1: இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49 ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்.

இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.

0: கோடி பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம். பாடும் ஆர்வமுடையவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சி அன்பு நேயர்கள் பாடல் பாடி அசத்தும் நிகழ்ச்சி. வாருங்கள் நேயர்களே, உங்களுக்காக காத்திருக்கிறது கோடை பண்பலையின் எண்கள். அறிமுக நேயர்கள் 24 24 24 இணையலாம், மகளிர் 24 24 29 வரலாம், அனைத்து நேயர்களும் 24 24 26 அல்லது 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 45 42. அன்பு நேயர்களை வரவேற்கும் இரு ராணிகள்
1: சுகன்யா மார்த்தாண்ட பூபதி,
0: பனசிர் யோகானந்த். வணக்கம் நேயர்களே.
1: வணக்கம் நேயர்களே. அக்கா வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: இப்படியே நம்மளை ஏதாவது உசு பேத்திக்கிட்டாதாமா உண்டு.
1: அதாவது நான் இதை உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை.
0: ஆமா, அவரு ராஜா ராஜாதி அப்படின்னு மியூசிக் போட்டாரா? அப்ப நம்மளே நம்மளை ராணியா நினைச்சுக்கிட்டு.
1: நிச்சயமாக நம்மளை நம்ம சொல்லாம வேற யாரும் சொல்ல போறா?
0: ஆமாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க.
1: ஆமா ஆமா.
0: சரிங்க, இன்னைக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியோட சிறப்பு அம்சம் என்னன்னு நம்ம நேயர்களுக்கு, நம்மளை விட நம்ம நேயர்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரே நபரின் பாடல்கள் அப்படின்னு.
1: யார் அவரு
0: யார் அவரு அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா கடகட கடகடன்னு பாட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி நபர்.
1: அப்படியா?
0: ஆமா.
1: அவர் ஒரு பாடகராப்போ?
0: இல்ல இல்ல. இயக்குனர் பாலு மகேந்திரா மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு நடிகர்.
1: நடிகர்?
0: ஆமா, பாலு மகேந்திரா. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்பனா இப்ப அறிமுகப்படுத்தி இருக்க மாட்டாங்க.
1: ஆமா,
0: 80 காலகட்டம்.
1: ஆமா,
0: சரிங்களா, அதுதான் க்ளூ. அப்ப பதில் 80. காதலன், பல மென்மையான கதாபாத்திரங்கள் மூலமா நம் மனதை வென்ற ஒரு நடிகர்.
1: நடிகர்
0: நடிகர்
1: ஆனா கட கட கடன் பாடுவாருன்னு வேற சொல்றீங்களேக்கா, அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு.
0: ஆமாங்க. அதை விட பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால பல வெள்ளி விழா கண்ட, பல படங்களை கொடுத்த முன்னணி நடிகர்கள்ல இவரும் ஒருத்தர்.
1: பயங்கரமா குறிப்புகள்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களே.
0: ஆமாங்க.
1: யார் அது?
0: அவரும் நம்மளும் ஒண்ணு.
1: அப்படியா?
0: ம்,
1: ஏன் இல்ல நம்ம ராணின்னு சொன்னீங்க.
0: இல்ல இல்ல, அப்படி இல்ல, தொழில் ரீதியா ஒண்ணு அப்படின்னு.
1: அப்படி சொல்ல வரீங்களா?
0: ஆமா, நம்ம வந்து மைக் முன்னாடி பேசுவோம்.
1: ஆமா,
0: அவர் பேர் முன்னாடியே மைக் வரும். பாடகர் எஸ் என் சுரேந்தர் எல்லாருக்கும் தெரியும், பிரபலமான டப்பிங் கலைஞர். அவருக்கு வந்து நிறைய படங்கள்ல வந்து குரல் கொடுத்திருக்காரு. இப்ப
1: தெரிஞ்சிருக்காங்க
0: அப்படின்னு சொல்லிருக்காங்க. உங்களை மாதிரியே நம்ம நேயர்களும் நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. மைக் மோகன்.
1: சிறப்பு. சொன்ன உடனே பாடல்கள் அப்படியே குபீர்னு வந்து எல்லாருக்கும் விழுந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
0: ஐயோ, நான் பாடுறேன் நான் பாடுறேன்னு நிறைய நேயர்கள், புதிய நேயர்கள் உங்களுக்காக காத்திருக்குங்க. 24 24 24 மறக்காம தட்டி அழைச்சிட்டு வாங்க. 0 45 42 கொடைக்கானலோட முன் இணைப்பு. இப்ப யாரு முதல் நேயரா வந்திருக்கா? வாங்க. வணக்கம். எப்பயுமே முன்னாடி தள்ளி விடுறவங்களுக்கு சவால் அதிகம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: காலை வணக்கங்களை கூறிக்கொண்டு இணைப்பில் இணைவது திண்டுக்கல் மாவட்டம் அமளி நகர் முத்து.
1: முத்து?
2: ஆமாங்க.
1: என்ன முத்து நீங்க? ஒருவன் ஒருவன் முதலாளி அந்த படத்துல வர முத்தா?
0: திண்டுக்கல் முத்துமா? திண்டுக்கல் சொத்து.
1: திண்டுக்கல் சொத்து இந்த முத்து. சொல்லுங்க, என்ன பாடல் பாட போறீங்க? மைக் மோகன் நடிகர், நடிச்சதுல
2: கோயில் படத்துல இருந்து

இந்த நேரம் எந்த கண்ணில் நின்னுதோ, ஒரு ராகம் ஒரு தாளம் அதில் சோகம் தான் ஏனோ, யார் வீட்டில் ரோஜா பூ பூத்ததோ, ராகங்கள் நூறு அவள் கொடுத்தாள், கீதங்கள் நூறு அவள் கொடுத்தாள், ஜீவன் அங்கே என்னை தேடும் பாடல் இங்கே காற்றில் ஓடும்

0: யார் நிற்கும் ரோஜா
1: தெய்வமே, நீங்க எங்கேயோ போயிட்டீங்கன்ற மாதிரி ரொம்ப அழகா அந்த தாளத்தோட இணைஞ்சு சூப்பரா பண்ணீங்கங்க. நிகழ்ச்சி அருமையா தொடங்கி வச்சிருக்கீங்க. இப்ப அடுத்த நேயரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
6: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 to August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
7: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
8: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
9: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
8: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
9: தொடர்புக்கு 8985712345.
10: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
11: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
10: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
11: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
10: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
1: நேரம் 11:12. இது கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம். நடிகர் மோகன் நடித்த திரைப்படங்கள்லேருந்து பாடல்கள் பாட வர்றாங்க நம்ம நேயர்கள். இந்த ஹம்மிங்கை கேட்டாலே அப்படியே பின்னாடியே ஓடிடணும் போல இருக்கு இல்லையா?
12: விளம்பர இடைவெளி வரும்பொழுது கூட நீங்கள் பாடிட்டு இருந்தீங்க. நேர்களுக்காக பாடினா நல்லா இருக்கும்ல?
1: ஆமாம் ஆமாம், இப்படியெல்லாம் போட்டு கொடுங்க. நல்ல மை, அதான் நான் சொல்லிட்டேம்மா, மைக் மோகனும் நானும் ஒன்று சரிங்களா? பின்னாடி ஒருத்தர் பாடுவார், அவர் வந்து குரல் இப்படி இது பாடுவார். நீங்கள் வேணால் பாடுறீங்க, நான் வேணால் வந்து நடிக்கிறேன், சரிங்களா?
12: சரி, இப்போ நேர் இருக்காங்க, சந்திச்சிடலாம்.
1: இந்த கேள்வி கேட்டதுக்கு கேட்காமலே இருந்திருக்கலாம்னு யோசிப்பாங்க. வாங்க.

0: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கங்க.
0: உங்க பேர் சொல்லுங்க. மல்லிகா வந்து இந்த பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை தவற விடுறதே இல்ல. அப்படியா?
1: இந்த ரெண்டு வட்டம் தான் மேடம் கிடைச்சிருக்க அளவு லைனே பிடிக்க முடியாது.
0: இப்படி எல்லாம் போட்டு விடுங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு இணைப்பு கொடுக்க மாட்டேன்.
1: ரெண்டு பேர்த்துட்டு பேசினா ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம்.
2: இப்படியா
0: நீங்க பாடுனா அதை விட நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம்.
1: நிகழ்ச்சி முடியத்துல நீங்க சொல்றது ரெண்டு பேருமே நல்லா இருக்கும். சுகஞ்சா மார்த்தாண்ட பூபதி
0: பாருங்க,
2: அவங்க பேரு சொல்லிருங்க.
0: அதெல்லாம் இல்ல, உங்களை விட அவங்க சிறப்பா சொல்றாங்க.
2: எதிர்பார்க்கல, நிச்சயமா எதிர்பார்க்கல.
0: வாழ்க்கையில நிறைய பேருக்கு முன்னேறி வந்தா தடைகள் வரும்னு கேள்விப்பட்டிருக்கோம். மல்லிகாவுக்கு இணைப்பே வந்து ஒரு சின்ன சின்ன தடையா இருந்துச்சு. அப்படி இருந்த பிடிச்சி பாடி வந்தாங்க. சரி, இப்ப அடுத்த நேரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி
3: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்.
4: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5 சீட்டர் சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவில் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். பிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனல் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் நல்வாழ்த்துகள்.
2: கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாலும் இன்னைக்கு ஒரே நபரின் பாடல்களை பாட வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே வந்து அழகாக பாடிட்டு இருக்கிறாங்க. என்னதான் அவருடைய பெயர் மோகன் அப்படின்னாலும் மைக் மோகன் அப்படின்னு சொன்னா தாயா ஒரு சிறப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பாடல்கள் கொடுத்துருக்கிறாரு. அந்த வகையில இப்ப இணைப்புல இருக்கிற சகோதரதா சகோதரியா என்ன பாடல் பாட போறாங்க கேட்டுலாமாங்க. வணக்கம்.
3: அன்பான காலை வணக்கம்.
2: யார் பேசுறீங்க?
3: நான் மதுரையில இருந்து மஞ்சுளா தங்கராஜ் பேசுறேன்.
2: மதுரை
3: 27ஆம் ஆண்டு கொண்டாடும் கோடை பண்பலைக்கு என அன்பான வாழ்த்துக்கள்.
4: நன்றிமா. என்ன பாட்டு கொண்டு வந்திருக்கீங்க?
3: எனக்கு பிடித்த பண்பலைனா கோடை பண்பலை தான். அதாவது என் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்றது ரொம்ப பெருமைப்படுறேன்.
2: சரி மகிழ்ச்சி. அதே சந்தோஷத்தோட என்ன பாடல் பாட போறீங்க இன்னைக்கு?
3: சொல்லிடவா? பாடவா?
2: பாடுங்க.
3: பாடு நிலாவே தேன் சவிதை பூ மலர்

மலரே நீ போகும் மலை பூங்காவனம்

0: மஞ்சுளா
1: போது மாமா
0: போதும்னு சொல்ல எங்களுக்கு
2: மனசு வரல. நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறாங்க.
0: ஆமா, நிறைய பேருக்கு காதுல புக பறக்குது. போதும்னு சொல்ல மனசு வரலன்னு சொன்னோடனே, சரி இருந்தாலும் நல்ல முயற்சியுமா தொடர்ந்து அந்த தாளத்தோட பாடி பயிற்சி பண்ணுங்க, சரிங்களா? நன்றி மஞ்சுளா. இப்போ அடுத்த சகோதரரா சகோதரியா 11:24 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில வாங்க. வணக்கம்.
3: இசையின் வானவில் கோடை கண்வளைக்கும் இரு சிங்கப்பெண்கள் அவர்களுக்கு வணக்கம்.
0: சௌகரிய
2: சிங்கப்பெண்
0: எதையாச்சும் போட்டு விட்டு போங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு.
2: பேர் சொல்லுங்க.
0: கோபால் சாமி.
3: தர்மராஜபுரத்துல இருந்து கோபால் சாமி.
2: சரிங்க,
0: பாடுங்க கோபால் சாமி அவர்களே.

இடம் கீதை போல காதல் மிக புனிதமானே போதை நின்று

0: பூர்வ ஜென்ம பந்தம் நீ
1: மறந்து போச்சா
2: இல்ல புது நேயர்மா மேடம் உங்கள்ட்ட பேசவே கொஞ்சம்
1: படபடப்பு. அப்ப மறக்கிறது நியாயம் தாங்க. என்ன உங்க பேர் என்ன?
2: என் பேர் கலைச்செல்வி.
1: கலைச்செல்வி.
2: ஆமாமா.
1: சரிங்க, பரவாயில்லைங்க. ரொம்ப அழகா பாட வந்திருக்கீங்க. கலைச்செல்வியோட குரல், முதல் குரல். இப்ப பாட போறாங்க, வாங்க பாடுங்க.
2: மலையோரம் வீசும் மேடம், நான் பாடுறது எனக்கே கேக்கு.
3: பரவாயில்ல, ஊருக்கே கேக்குது, அதை பத்தி நீங்க கவலையே படக்கூடாது, சந்தோஷமா பாடுங்க.
2: சரிங்க மேடம். மலையோரம் வீசும் காற்று மனசோடு பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதா, ஆராரோ பாடினாலும் ஆராரோ ஆகாதம்மா, சொந்தங்கள் தேடினாலும்

0: நல்லாவே கேட்டுச்சுங்க. என்ன சந்தேகத்தோட பாடிட்டு இருக்கீங்க?
1: குரலே அப்படிதானா? சந்தேகமா தான் பேசுவீங்களோ? அருமையா பாண்ணீங்க. முதல் நேயர்னு சொன்னார்ல, அதனால கொஞ்சம் பதட்டம் தயக்கம்.
0: தொடர்ந்து பாடுங்க, தொடர்ந்து வந்து நம்ம நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்க வாங்க. இப்போ அடுத்த நேயர் இணைப்புல இருக்காங்க.
1: வாங்க, வணக்கம். 11:27 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில இன்னைக்கு திரைப்பட நடிகர் மோகன் நடித்த திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் வந்துட்டு இருக்கு. யார் வந்திருக்கீங்க, பேர் சொல்லுங்க.
2: வணக்கம். கோடைப்பெரும்பலை
1: 5
2: வாழ்த்துக்கள்.
1: மகளிர் குழுவா?
2: நலம் தேடும் உறவுகளே, இன்னும் தோறும் நினைவுகளே, இனி வரும் காலம் இளமையின் வேகமே கவி.

0: சரம் நீ உள்ளை பூவின் சரம் நான் அள்ளி நான் அள்ளி கொள்ள சுகம் ஓராயிரம் பாடும் மாமன் வீட்டு மகள் நீ எந்தன் தோட்ட மலர் நான் உன்னை மீட்டும் வரை ஓராயிரம் பாடல் பாடும்.
1: அருமையான பாடல் பாடுனீங்க உயிரே உனக்காக திரைப்படத்துல இருந்து. உங்க பேரை சொல்லிருங்களேன்.
0: திருநெல்வேலி மாவட்டம் விளாம்பட்டி தேக்கு கடை சொக்கலிங்கம்.
1: சொக்கலிங்கம், நன்றிங்க. சொக்க வச்சிட்டீங்க.
0: நன்றி மேடம்.
1: நன்றிங்க.
2: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை நுறுப்புழி ஐந்தில். பாட்டு பட்டாளம்
5: இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ,
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அன்கோ.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: கோடை பண்பலையில் இன்று பிற்பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி. நம்ம கோடை பண்பலையில் நடந்துட்டு இருக்குங்க. 11 தொடங்கி 11:37 ஆயிட்டுருக்கு. இன்னும் சில நிமிடங்கள் இருக்கு 12 சரிங்களா. சில படங்கள் பார்த்தீங்கன்னா கதைக்காக ஓடும், சில படங்கள் இயக்கத்துக்காக போகும், சில படங்கள் வந்து ஒளிப்பதிவுக்காக கூட வெற்றி பெற்ற படங்கள் நிறைய இருக்கு. ஆனா இவர் நடிச்ச படங்கள் வந்து பாடலுக்காக மட்டுமே நிறைய வெள்ளி விழா கண்டிருக்கு அப்படின்னு சொன்னா மிகையல்ல அப்படின்னு சொல்லலாம். நிறைய படங்கள், அதாவது கிளிஞ்சல்கள், பயணங்கள் முடிவதில்லை, கோபுரங்கள் சாய்வதில்லை, இப்படி சொல்லிட்டே போனா 12 ஆயிரும், முடிஞ்சிரும். அதனால வந்து பாடல் பட வர்ற காத்திருக்க நேயர்கள் வாங்க. வணக்கம்.

0: வணக்கம்.
1: பட்டி தொட்டி எங்கும் பாட்டு பறக்கும். கோடை பண்பலை நேயர்களுக்கும் சகோதரிகள் முப்பெரும் தேவியருக்கும் முற்பகல்
0: பெரும் தேவி ஓ கலைவாணிக்கும் சேர்த்து. சரி,
1: ஆமா ஆமா சுகன்யா அம்மா, சரி என் தங்கை.
0: சரிங்க அண்ணா சொல்லுங்க.
1: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து. நம்ம மோகனையா படித்த பாடல் இளையராஜாவின் இன்னிசை மலையில் சுரேந்தர் ஐயா மோகனுக்காக பாடிய பாடல் உதயகீதம் படத்தில் பாடுறமா.
0: பாடுங்க.
1: இளைய நிலா ஒளிகிறதே இதயம் வரை நனைகிறதே உழா போகும் நேரம் கனக்கானுதே இலக்கானுதே வானமே இளைய நிலா ஒளிகிறதே இதயம் வரை நனைகிறதே உழா போகும் நேரம் கனக்கானுதே இலக்கானுதே வானமே வரும் வழியில் பனிமலையில் பருவதிலா தினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும் வரும் வழியில் பனிமலையில் பருவதிலா நடைபயிலும் முகிலெடுத்து முகம் துடைத்து

0: பருவமகள்லே கனவு வரும் முகிலினங்கள் நனைகிறது முகவரிகள் தொலைந்தனவோ முகவரிகள் தவறியதால் அழுதிடுமோ அது மலையோட்டு மழை போதும் அடுத்த
1: பரவாயில்ல
2: அடுத்து பாடினா
3: கிடைச்ச வாய்ப்பை வந்து பிடிச்சிட்டு விடாம பாடியே தீர்வேன் இருப்பாங்க. அதுல இருந்து சத்திரப்பட்டியில இருந்து தங்கவே இல்லைன்னா ரொம்ப அழகா பாடினாங்க. ஒரு சின்ன திருத்தம் வந்து எஸ் என் சுரேந்தர் அவர்கள் பாடல,
2: எஸ் பி பாலசுப்ரமணியம் தான் பாடல,
3: எல்லாருக்குமே தெரியும். நன்றி.
4: ஆடைகளின் புதை அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மெக்னா சர்க்கிள், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: பதினோரு மணி 42 நிமிடம். கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நடிகர் மோகன் நடித்த திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களை அழகா அட்டகாசமா பாடிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வாங்க, வணக்கம்.
3: வணக்கம்.
8: இருவருக்கும் வணக்கம் மேடம்.
3: உங்க பேர் சொல்லுங்க.
8: கரூர் காந்தி கிராமம் வீரமணி மேடம்.
3: கரூர் காந்தி கிராமம் வீரமணி. என்ன பாட்டு பாட போறீங்க?
8: ஈரமான ரோஜா. ஈரமான ரோஜாவே என்னை பா

0: நீ பாடி வா சிந்து. நன்றிங்க மேடம், வாய்ப்பு
1: அருமையானதுனா பாடிட்டு போயிட்டாரு. கே ஜே யேசுதாஸ் பாடின பாடல், அழகான பாடல். நன்றி வீரமணி அவர்களே. 11:43:25 ஆயிட்டிருக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில.

0: வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். நான் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மாவட்டத்துல திவ்யா பேசுறேன். நான் இருவரும் நலமா இருக்கீங்களா?
0: இருவரும் நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க திவ்யா?
1: சூப்பரா இருக்கேன். ரொம்ப நாளா இருக்கீங்க.
2: சரியா, இப்ப பேசிட்டீங்க, ரொம்ப நாள் கழிச்சு பேசிட்டீங்க, இப்ப ரொம்ப நாள் கழிச்சு பாட போறீங்க எங்க முன்னாடி.
1: ஆமா ஆமா.
2: பாடுங்க. அஷ்டகாசமா
1: இரட்டை வால்குருவியில இருந்து பாடுங்க.

0: நன்றிங்க, நன்றிங்க. உங்க இணைப்பு கொஞ்சம் விட்டு விட்டு வந்துச்சு, அதனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன்.
1: ஓரளவு ஹெல்ப் தான் பண்ணீங்களா? நான் கூட இந்த பாட்டு இவ்வளவு நேரம் இப்ப நிகழ்ச்சி முடிய போற நேரத்துல நீங்க அவங்க கூட சேர்ந்து பாடி இருக்கீங்க.
0: ஆமாங்க, அப்ப இந்த பாட்டு பாடுனா அப்ப கூட போற போது இந்த இவங்க தான் கூட வந்தாங்கன்னு சொல்லிருவாங்க இல்ல?
1: இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிதானே?
0: ஆமாங்க,
1: சிறப்பு சிறப்பு,
0: எல்லாருக்குமே பிடிக்கும்
1: நிச்சயமாக. இப்ப அதே இதோட ஒரு பாட்டு வருது, கேட்டு வந்துடலாம்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: இன்று பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: வணக்கம்.
5: கவிதை பாடும் இரு குயில்களுக்கு இனிய வணக்கம். மதுரை கேஎஸ்கே ஆனந்தம்.
4: ஆனந்தம் ஆனந்தம் எப்பயுமே வந்து மற்றவர்களை ஆனந்தப்படுத்தி பாக்குறதே வேலையா இருக்கும்.
6: நீங்க
5: மாத்தி சொல்றீங்க மேடம், வந்து ரெண்டு பேருமே அது சுகன்யா மேடம் வந்தாலும் ஒரு உற்சாகம். எனக்கு பண்பலையில் நான் வந்த காரணமே பெனாசிரி மேடம் தான், ஏன்னா அவங்களுடைய குரல் ஒரு உற்சாகம். ஒரு
4: சரிங்க பாடுங்க, நீங்க ஆனந்தம் பாடுங்க, பாடிருங்க.
5: ஆமா ஆமா, அந்த ஓபனிங் வந்து கம்மிங் வந்து சுகன்யா மேடம் நல்லா கொடுப்பாங்க, அது கொடுத்தா நல்லா இருக்கும்.
6: என்ன பாட்டு பாட போறீங்க
5: தெரியலங்கயாடும்சந்தமே இளமை ராகம் இதுவே மிக இனிமையே உதயமானது புதிய கோலமே விழிகள் யாதிலும் வர்ண ஜாலமே நான் நினைத்த திருநாள் ஒரு நாள் இதுவேரா
6: இதனா
5: பாடும் குயிலே குயிலே இனி வசந்தமே அப்படி வரும். 100 வண்ணங்கள் அப்படி வரும்.
4: அப்படி வரும், அப்படி வரும்.
6: அதாவது இந்த பாட்டை கேட்டா நீங்க அடுத்து அப்படி வரும் அப்படின்னு
4: நினைச்சுக்கோங்க. மதுரக்காரங்களும் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. கேஎஸ்கே ஆனந்தம் அவர்களே நல்ல பாடினீங்க, நன்றி. 11:52 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் நடிகர் மோகன் நடித்த திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க, இல்ல கொட்டிட்டு இருக்காங்க. வாங்க, வணக்கம். வணக்கம்.
7: வணக்கம்.
4: உங்க பேர் சொல்லுங்க.
6: விருதுநகர் மாவட்டம் திருத்தங்களுக்கு அப்புறம் கஸ்தூரி. கஸ்தூரி மானே, என்ன பாட்டு பாட போறீங்க? அதாவது அவங்க ஆறுகிறாரோ அப்படின்னு தாலாட்டு பாடினாங்க, இருந்தாலும் இணைப்பு இல்லை, ஏதோ கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு
4: நினைக்கிறேன். எனக்கு விருதுநகர் திருத்தங்கள் மல்லிகாவும் இதே மாதிரி இணைப்புல பிரச்சனை.
6: அப்படியா,
4: விருதுநகர் இனிப்புல வந்து பிரச்சனை இருக்கா என்னன்னு தெரியல. சரிங்க,
6: அடுத்த நேயர். 11:53 வாங்க பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில பாடுங்க.
8: வணக்கம் சகோதரிகள் இருவருக்கும் வணக்கம்.
6: பேர் சொல்லுங்க.
8: ஈரோடு மாவட்டம் சென்னிமலை இருந்து நவநீதன்.
4: நவநீதன் ஐயா, என்ன பாடல் பாட போறீங்க?
8: ராக தீபம் ஏற்றும் நேரம்.
6: புயல் மழை வர போதுங்க, இப்ப ஏற்றுங்க,
4: தயவு செஞ்சு வரட்டும் அப்படின்ற
8: மாதிரிதான்
6: இருக்கு. மழை கொட்ட கொட்டு கொட்ட போது,
4: இப்ப ஓடி போய் நான் வெளியே பாக்குறேன்.
8: ஆனந்த கங்கை வெள்ளம் பொங்க பொங்க ஆரம்ப நாளில் இன்பம் கொஞ்சம் கொஞ்சம் பாடும் உள்ளம் துள்ள துள்ள பாடல் ஒன்று சொல்ல சொல்ல ஆயிரம் சந்தம் நாவில்

0: அம்பிகையே சொந்தம் நித்த நித்தம் உள்ளம் தழிக்க கற்ற வித்தை எங்கும் தெழிக்க நித்த நித்தம் உள்ளம் தழிக்க கற்ற வித்தை எங்கும் தெழிக்க முத்துரத்தினம் சிந்து நித்தினம் அன்னை உன்னை வணங்கி நின்று ராக தீபம் ஏற்றி நல்ல நேரம் இது புதுவித ராக தீபம் ஏற்றும் நல்ல நேரம் இது கானமழையினி நான் பொழிவேன் தேன்மழையில் தினம் நீ நனைவாய் ராக தீபம் ஏற்றும் நல்ல நேரம் இது.
1: நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் நேரம் இது.
2: ஆனா
1: அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கு.
3: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
4: இன்று பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
5: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: பதினோரு மணி 56 நிமிடத்தை நோக்கி போயிட்டு இருக்கு நம்ம நிலைய கடிகாரம்.
2: வெளியில போய் பார்த்துட்டு வந்தீங்களா?
1: இப்ப போக போறேன் பாருங்க.
2: இப்படியா
1: இதுக்கு முன்னாடி போன அவ்வளவுதான். சரிங்க, 12 நேயர்கள் வந்து பாடினாங்க, சூப்பரா பாடினாங்க. சிலர் வந்து இணைப்பு சரியில்லைனாலும் விடாப்பிடியா பாடினாங்க. ஆமாங்க. சரி, நம்மளும் கிளம்புற நேரமாச்சு. அடுத்தது என்ன நிகழ்ச்சி?
2: மகளிர் நேரம்.
1: கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி கண்டுபிடி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் 13,092 பள்ளிகள் PM ஸ்ரீ பள்ளிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய உதவிடும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். இந்த சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியதன் மூலம் இளையோரின் நலன் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவரான முத்துலட்சுமி ரெட்டியின் உயரிய லட்சியங்களும் மகளிர் மேம்பாட்டிற்கான பணிகளும் தலைமுறைகளை கடந்து நிலைத்திருக்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவ மாணவர்கள் மீது தமிழக அரசுக்கு அக்கறை இல்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் மத்திய மாநில அரசு நிகழ்ச்சிகளில் முதலாவதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடல் பாடப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தமிழக அரசு 13,202 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் வாங்கியுள்ளதாக பிஜேபி குறை கூறியுள்ளது. குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஹாங்காங்கில் நடைபெற்ற ஆசிய ராபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். வியட்நாம் ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா 2 தங்கம், 5 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. அசர்பைஜானின் பாக்குவில் நடைபெற்று 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மெம்பஸ் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஆஸ்திரேலியாவின் அஸ்த்ரா ஷர்மா இணை காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. சீன தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி ஷர்மா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்தியாவின் அஜிங்கிய ரஹானே அறிவித்துள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:04.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க இல்லத்தரசிகள்.

0: இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராட் அரிசிகள்.
1: தினசரி வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அன்றாட வேலைகளை திறம்பட செய்து தங்களது திறமையாலும் தன்னம்பிக்கையாலும் சவால்கள் நிறைந்த வேலைகளையும் அனுதினமும் சிறப்பாக செய்யும் மகளிரோடு உற்சாகமுடன் பயணிக்கும் நேரமாக நம் கோடைப்பண்பலை 100.5 இன்றைய மகளிர் நேரத்தில் கண்டுபிடி கண்டுபிடி. நிகழ்ச்சியில் பங்கேற்க அறிமுக மகளிர் அழைக்கலாம் 24 24 24, அனைத்து மகளிரும் அழைக்கலாம் 24 24 26 290 333 இந்த எண்களில். முன் இணைப்பிற்கு 045 42 இணைத்து வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறேன் நான் உங்கள் பிரியதர்ஷினி. நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் வருக. வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: வணக்கம்மா, தேனியிலிருந்து ஜெயஜோதி பேசுறேன்.
1: ஜெயஜோதி அம்மா எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கோம்.
1: நலமா இருக்கீங்களா? வீட்டு வேலைகள் எல்லாம் முடிஞ்சதா? நாங்க நலமா இருக்கோம்மா. சரிங்கம்மா, மத்தியான சமையல் என்ன சமைச்சீங்க?
2: லெமன் ரைஸ் வெண்டைக்காய் புளிக்குழம்பு.
1: புளிக்குழம்பு, அப்ப நாங்க வரலாம் அப்படிதானே? வாங்க, கண்டிப்பா வாங்க. உங்களை அன்புடன் வரவேற்கிறது கோடை பண்பலை. நீங்க வாங்கம்மா, கண்டிப்பா நாங்க வரவேற்கிறோம் உங்களை.
2: நான் வர்றதுக்குள்ள ஆறில போயிடும்.
1: சரிங்கம்மா,
2: குளிர் அடிக்கும்.
1: நீங்க கொண்டு வாங்க, நாங்க அன்போட ஏத்துக்கிறோம்.
2: சரி மேடம், தேங்க்யூ.
1: சரிங்கம்மா, இன்னைக்கு உங்களுக்கான கேள்விங்கம்மா. கண்டுபிடி கண்டுபிடி குறிப்புகள் எல்லாம் நான் தருவேன். முதல்ல வந்து உங்களுக்கான குறிப்பு, எல்லாரிடமும் பொதுவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், எல்லாருமே இதை வைத்திருக்கலாம். தொலைதூரம் கிடையாது. இதில் மூலமா நிறைய கருத்துக்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
2: எத்தனை எழுத்துமா அது?
1: இது வந்து 5 எழுத்துங்கம்மா.
2: காகிதத்தால் செய்யறதா?
1: காகிதத்தால் செஞ்சிருக்கும்.
2: செஞ்சிருக்கும், நிறைய கருத்துக்கள் இருக்கும். பள்ளி பிள்ளைகளுக்கு தேவையானது. புத்தகம்.
1: புத்தகம், நன்றிங்கம்மா. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. வெயில் காலத்துக்கு மரத்தின் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள்மா. அடுத்து வந்து ரொம்ப ஏழையா இருக்கிறவங்கனால இது வந்து அவ்வளோ சீக்கிரமா வாங்க முடியாத ஒரு விஷயம். இது வந்து பெரும்பாலும் வெள்ளை நிறத்துல இருக்குமா? இது மரத்தின் மூலம் பெறப்படுதுன்னு சொன்னோம்மா. எல்லா மரத்துலயும் பொதுவா இதுக்குன்னு ஒரு சில மரங்கள் இருக்கு. நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம குறிப்பு எடுக்கணும் அப்படின்னா நம்ம இதை பயன்படுத்துவோம். மாணவர்கள் பயன்படுத்துவாங்க. 4 எழுத்துங்கம்மா.
3: எல்லாரும் பயன்படுத்த முடியாது.
1: ரொம்ப ஏழையா இருக்கிறவங்கனால இதை வாங்குறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வாங்குவாங்கன்னு வைங்களேன்.

0: வெள்ளை நிறம், பெரும்பாலும் வெள்ளை நிறம். நமக்கு இப்ப குறிப்பு எடுக்கணும்னா இதை பயன்படுத்துவோம். குறிப்பு எடுக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு மாணவர்கள் பயன்படுத்துவாங்க, ஆசிரியர்கள் பயன்படுத்துவாங்க, எல்லா அலுவலகங்களிலும் இருக்கும். ரொம்ப எளிமையான ஒரு விஷயம், கண்டுபிடிச்சிருவீங்க கொஞ்சம் முயற்சி
1: பண்ணீங்கன்னா.
0: சரிங்கம்மா, முயற்சி பண்ணீங்க, அதற்காக நன்றி.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை, இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
5: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், விருதுநகர். புதுடெல்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
6: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
5: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
6: 50 மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்
5: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959.
7: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
9: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
10: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
9: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
10: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
9: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
11: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
12: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். பண்பலை சொல்லும் நேரம் 12:12. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. ராஜேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க ராஜேஸ்வரி அம்மா?
13: நல்லா இருக்கம்மா. புதிய அறிவிப்பாளர்கள் கோடை பண்பலை வருக வருக வரைய இருக்குமா.
0: சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா.
13: சொல்லுங்கம்மா.
0: கேட்டீங்களாம்மா கேள்விகள் வந்து? கேட்டீங்களா முன்னாடி சொன்ன கேள்வி?
13: கேட்டேன். மரத்து வந்து எடுக்க போறீங்களோ?
0: மரத்தில் மூலமா இந்த பொருள் நமக்கு கிடைக்குது.
13: கிடைக்குது. நம்ம எல்லாரும் யூஸ் பண்ற பொருளா?
0: ஆமாங்கம்மா, எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய பொருள்.
13: வாங்க முடியாதுன்னு சொன்னீங்களே,
0: அது நடுத்தர மக்கள் இல்லம்மா, ரொம்ப ஏழையா, ரொம்ப வறுமையில இருக்கிறவங்க இதை வாங்க முடியாது அப்படினு.
13: அது நம்ம எதுக்கு யூஸ் பண்றோமா?
0: நம்ம இப்போ பொதுவாக வந்து மாணவர்கள் வந்து எழுதுவதற்கு பயன்படுத்தலாம், எல்லாருமே எழுதுறதுக்கு பயன்படுத்தலாம் அந்த பொருளை. ஆமாங்கம்மா, எல்லாரால இல்லைம்மா, ஏழைகள் அதாவது மிகவும் வறுமையா இருக்கிறவங்க வாங்குவதற்கு கொஞ்சம் சிரமம், ஆனால் வாங்கிடலாம். ஆமாங்கம்மா.
13: அது பேப்பர் தானே?
0: பேப்பர்ன்னு சொல்றீங்க, தமிழ்ல சொல்லுங்க அதுக்கு.

0: மூலிகைகளின் படைப்பு.
1: JJ College of Engineering and Technology, Saurabhika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனல் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, மேக்னா சில்க்ஸ் பரமதி வேலூர் துறையூர் முசிறியின் நல்வாழ்த்துகள்.
3: நம் கோடை பண்பலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி நாளைய யாதுமாகி நிகழ்ச்சியில் குழந்தைகள், பெண்கள், திருநங்கைகள் மற்றும் முதியோர் நலத்திட்டங்கள் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் திண்டுக்கல் மாவட்ட சமூக நல அலுவலர் கர்லின் செல்வராணி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.
4: வத்தனகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
5: வணக்கம் அன்பாதினைகளே. இந்த ஆல்கஹால், அந்த மது அதிகமாக வந்து யூஸ் பண்றதுனால வந்து பாதிக்கல கல்லீரல், அதுக்குப்படியே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பான்க்ரியாஸ், அதாவது கணையம் சொல்லுவாங்க, கணையம் பாதிப்பு ரொம்ப அதிக பேருக்கு நாங்கள் பார்த்துருக்கோம். ரீசெண்டாக போகிற என்ன விஷயம்னா கல்லீரல் கட்டிலையும் கணையம் என்ன பண்ணால் கல்லீரல் எந்த தொந்தரவுமே கொடுக்காமல் இருக்கும், அது ஃபெயிலியர் ஆன ஸ்டேஜில் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க, ட்ரீட்மெண்ட்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கணையம் என்ன பண்ண அப்படின்னா வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னா திருப்பி நார்மலுக்கு வராது, அது இல்லாமல் அது சும்மா இருக்காது, தொடர்ந்து வலி, உயிர் போகிற மாதிரி வலியிலோடு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க, பயங்கரமான வலி, தொடர்ந்து வாந்தி, எது சாப்பிட்டாலும் உடனே வாந்தி, வலியோடு பயங்கரமாக வருவாங்க. நாங்கள் எடுத்து ஸ்கேன் எடுத்து பார்த்தோன்னா உங்களுக்கு கணையை வந்து பாதிச்சிருக்கு. இல்லை என்ன, நான் ஆல்கஹால் யூஸ் தொடர்ந்து யூஸ் பண்ணுறதுனால இந்த கணையத்தோட முக்கியமான வேலை என்னன்னா எக்ஸோக்ரைன் எண்டோக்ரைன் சொல்லுவாங்க, அதாவது வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது சர்க்கரையோட அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு செய்ய வந்து முக்கியமான விஷயம் வந்து கணையம் தான், அதில் இன்சுலின் சுரக்க வைக்கிறது கணையம் தான். இது டேமேஜ் ஆகி போகிறது. ஒரு சில பேருக்கு அப்படின்னா எக்ஸோக்ரைன், அதாவது வந்து செரிமானங்கள், நம்ம சாப்பிட்ற உணவுகள்லாம் செரிமானம் ஆகணும்னா கணையம் வந்து முறையாக வந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் செரிமானம் ஆகும். இந்த ஆல்கஹால் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுனா இந்த கணையத்துலேருந்து செரிமானத்தை கொண்டு வர ஜூஸ்னு சொல்லுவாங்க, இந்த அந்த ஜூஸ் கொண்டு வர பாதைகள், அந்த நீர் கொண்டு வர பாதைகள்லாம் கணையம் வந்து கணையத்தில் டேமேஜ் ஆகிடும் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறதுனால. டேமேஜ் ஆனதுனால அந்த சுரக்கிற சுரப்புகள்லாம் அந்த கணையத்தையே அரிச்சிடும், அரிக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து பான்க்ரியாடைட்டிஸ்னு சொல்லுவாங்க, சரிங்களா. இது நான் வந்து அக்யூட்டாக வருவாங்க, தொடர்ந்து தொடர்ந்து வரவதை முழுமையாக டேமேஜ் ஆயிரும். ஒன்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா திருப்பி நார்மலுக்கு வராது, வாழ்க்கை ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சில பேருக்கு கண்ட்ரோலாக இருக்கும் மருந்து மாத்திரை, ஒரு சில பேருக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரிங்க்ஸே அடிக்காமல் இருப்பீங்க, ஆனால் அசைவம் எடுத்திருப்பீங்க, சாப்பிடாமல் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க, என்றைக்கோ ஒரு நாள் ட்ரிங்க்ஸ் அடிச்சிருப்பீங்க, திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி பெயினுடுவாங்க. என்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் வர்றாங்க, ரொம்ப வருத்தமாக இருக்கும், வந்து வழியோடு அப்படியே உயிர் போடாமல் துத்துவாங்க. நாங்கள் சில நேரங்களில் மயக்க ஊசி போட்டு தான் பெயினே குறைப்போம். இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆண்கள் வந்து முன்னாடி அடித்தாங்க, இப்போ அடிக்கல, பட் இருந்தாலும் இப்போ அவங்களால எந்த உணவும் செரிமானம் எடுக்க முடியல. சில நேரங்களில் ஆசைப்பட்டு ஏதோ ஒரு உணவுகளை எடுத்துட்டால் உடனே வயிற்று வலி வந்துடும், லைக் ஒரு நான்வெஜ் சாப்பிட்டோம் உடனே வயிற்றுல உடனே வருவாங்க, திருப்பி மயக்க ஊசி போடணும், ஆனால் துடிப்பாங்க பார்த்தீங்க, அந்த 1 மணி நேரம் 2 மணி ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். இதெல்லாம் வந்து கணையத்தினால பார்த்து, இதே பாருங்கள் கணையத்தில் 2 நாள் வந்து யூஸ் பண்ணி ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணி சர்க்கரை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை வர்றதுக்கும் வாய்ப்புகளுக்கும் கணையம் முழுமையாக டேமேஜ் ஆகினாலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கணையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் யூஸ் பண்ணுறதுனால வந்து செரிமான மண்டலங்களும் பாதிக்க வாய்ப்புகள் இருக்குது, சர்க்கரை இல்லாதவங்களுக்கு சர்க்கரை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதுவே நாள்பட்ட நாட்களில் சில நேரங்களில் கட்டி வர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து கணையம் பாதிக்கிறதுனால நமக்கு எந்த தொந்தரவுமே இல்லை, ஆரம்பத்தில் நமக்கு எந்த வயிற்று நம்ம ட்ரிங்க்ஸ் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எனக்கு தொந்தரவு வரல, நமக்கு இப்படியே போயிடும், நாளாக ஒரு நாளைக்கு அவ்வளோ அடிப்பு, எனக்கு எந்த ப்ராப்ளமே வராது அப்படின்னு நினச்சிடக்கூடாது. கண்டிப்பாக வந்து 100% தொடர்ந்து நீங்கள் வந்து மது விற்கிறனால ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறனால எப்படி கல்லீரல் பாதிக்குதோ அதுவும் கணையமும் பாதிக்கும். ஆனால் கணையம் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு தொந்தரவு கொடுக்கும், நாளடைவில் சில நேரங்களில் கணைய பாதிப்பு சரியாக கவனிக்கிறதுனால மூச்சு தெரியல மாதிரி வந்து உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நேர்களை. மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்குது, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்குது, MRI, CT, அல்ட்ராசவுண்ட், கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்டு

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புதம்.

0: பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்குது, பயன்படுத்திக்கினீர்களே.
1: மேலும் சர்க்கரை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால், ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 51 10. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
2: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
3: நேரம் 12:24. சகோதரிகளின் பங்களிப்பில் உற்சாகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம் கொடைப்பண்பலை 100.5 மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்
4: அக்கா. வணக்கம்க்கா.
3: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
4: அக்கா, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில இருந்து எமராய்டிங் பாரம்பரியக்கா.
3: எப்படிமா இருக்கீங்க?
4: எல்லாம் நல்லா இருக்கீங்களா?
3: சரிங்கம்மா, வீட்டு வேலைகள்லாம் முடிஞ்சதா?
4: எல்லாம் முடிஞ்சிருச்சுக்கா.
3: வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டோம், இணைப்பை பிடிச்சிட்டோம், அப்படிதானே?
4: ஆமாங்கக்கா. அக்கா 11 பாட்டு போட்டாலாம் நல்லா சூப்பராக இருந்துச்சுக்கா. எல்லாரும் நல்லா பாடுனாங்கக்கா.
3: ரொம்ப நன்றிங்கம்மா. கடிதங்கள் எழுதுங்க, தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க.
4: சரிங்கக்கா.
3: சரிங்கம்மா, உங்களுக்கான குறிப்பு தரவாமா?
4: ஆ, சொல்லுங்கக்கா.
3: சரிங்கம்மா, இப்போ வந்து என்னன்னா நம்மளுடைய அன்றாட வேலைகளை சிரமமின்றி முடிக்க உதவும் ஒரு பொருள்.
4: வேற குறிப்பு கொடுங்கக்கா.
3: ம், சரிங்கம்மா. இது வந்து ரொம்ப எடை அதிகமாக இருக்கும். தினமும் நம்ம பயன்படுத்துவோமா? நீங்க பயன்படுத்துவீங்க? வேற வந்து பயன்படுத்த வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். எடை அதிகமா இருக்கும். இன்னொரு குறிப்பும் கொடுத்தரவா? ஆனா இதை பயன்படுத்தும் போது ரொம்ப கவனமா பயன்படுத்தணும்.
4: வேற எதுக்கு யூஸ் பண்ணுவோம்?
3: இது வந்து சமையல் அறையில பயன்படுத்துவோம்னு வச்சுக்கலாம்.
4: சமையல் அறை
3: ரொம்ப கனமா இருக்கும்.
4: சொல்லலாமா?
3: சொல்லுங்கம்மா.
4: எரிவாயுவா?
3: கரெக்ட்மா, எரிவாயு கலன்.
4: சரிங்கக்கா,
3: நன்றிங்கம்மா.
4: ரொம்ப நன்றிங்க.

0: நேரம் 12:32. நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்மா.
1: ஹலோ, வணக்கம். சமயபுரம் சர்வேஸ்வரிங்கா.
0: சர்வேஸ்வரி அம்மா, எப்படி இருக்கீங்க சர்வேஸ்வரி அம்மா?
1: நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்க நலமா இருக்கோம். வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா?
1: ஆ, வேலையெல்லாம் முடிச்சிட்டு இப்போ மகளிர் நேரத்துக்கு வந்துட்டேன்.
0: மகளிர் நேரத்துக்கு வந்துட்டீங்க, இணைப்பை பிடிச்சு வந்திருக்கீங்க, அப்படிதானே?
1: ஆமாங்கக்கா.
0: சரிங்கம்மா, சரிங்கம்மா. இப்போ உங்களுக்கான குறிப்புகள் தரேன், கண்டுபிடிங்க.
1: ஆ, இது எதை சார்ந்ததுக்கா இந்த குறிப்பு?
0: இந்த குறிப்பு வந்து நம்ம வந்து சோர்வாக இருக்கும்போதும் சந்தோஷமாக இருக்கும்போதும் இந்த பொருளை வந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம வீடுகளில் இருக்கும். நம்ம வீடுகளில் இருக்குமா?
1: நம்ம வீட்டில் இருக்கும்.
0: ம், இருக்கும். இது வந்து பெரும்பாலும் வந்து நெகிழி, நைலான் அப்படின்ற ரெண்டு பொருட்களில் வந்து இருக்கும். மரத்துலேயும் சில சமயம் செய்யப்பட்டு இருக்கும் இந்த பொருள்.
1: இது எதுக்காக பயன்படுத்தப்படும்க்கா?
0: எதற்காக பயன்படுத்தப்படும்னா சொன்னால் நீங்கள் சொல்லிடுவீங்களே, பதில சொல்லிடுவா?
1: சொல்லுங்க.
0: சரிங்க. அதாவது இது வந்து நம்ம ரொம்ப சோர்வாக இருந்துச்சு, இப்போ ரொம்ப நேரம் நிற்கிறோம் அப்படின்னா இதை வந்து பயன்படுத்துவோம். ரொம்ப நேரம் நிற்க முடியலன்னா
1: மின்விசிறி.
0: நிற்க முடியலன்னா மின்விசிறியை பயன்படுத்துவோமா?
1: காற்று வேணும் இல்லையா?
0: காற்று வேணும் தான். சோர்வாக இருந்தால் நின்றுக்கிட்டே இருந்தோம்னா அங்கே விசிறி, மின்விசிறி போட்டோடனே நின்றுக்கிட்டே இருக்கிறது சரியாக போகுமா?
1: ஆமாங்க்கா, கொஞ்சம் காற்று வந்ததுனா நமக்கு ரிலீஃபாக இருக்கும், கிடைக்கும், நல்லா இருக்கும்.
0: கொஞ்சம் வேற ஏதாவது முயற்சி பண்ணி பாருங்களே.
1: இது இது எதனால செய்யப்பட்டிருக்கோம்?
0: அதான் நான் சொல்கிறேன்ல, நெகிழி, நைலான், மரம், இந்த மூணு பொருளால் செஞ்சிருக்கும், செய்யப்பட்டிருக்கும்.

0: இது வேற ஏதாவது செய்ய முடியுமா? இதுல
1: இதுல வேற எதுவும் செய்ய முடியாதுங்களே. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு நன்றிங்கம்மா. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். இனிய வணக்கம். இனிய நண்பகல் வணக்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சத்யவாணி. சிவன் மாட்டம் ஆத்தங்கிலிருந்து பேசுறேன்மா.
1: எப்படி இருக்கீங்கம்மா?
2: நல்லா இருக்கோம். நீங்க என்ன இருக்கீங்க?
1: நாங்க நலமா இருக்கோம்மா.
2: சரிங்கம்மா.
1: குறிப்புகள்லாம் கேட்டிங்களா? மீண்டும் சொல்லவா?
2: சொல்லுங்க.
1: நம்ம சோர்வா இருக்கும்போதும் சந்தோஷமா இருக்கும்போதும் இந்த பொருளை வந்து பயன்படுத்துவோம். அதிக நேரம் நம்மளால நிற்க முடியாட்டி இந்த பொருளை பயன்படுத்துவோம். மரத்தால செஞ்சிருப்பாங்க. பிளாஸ்டிக் நம்ம சொல்றோம்ல, நெகிழி, அதாலையும் செய்திருப்பாங்க. நைலானாலையும் செய்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லா இடத்துலயுமே இருக்கும்மா. கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள், அப்புறம் வந்து அலுவலகங்கள், எல்லா இடத்துலயுமே இருக்கும். நம்ம வீட்டுல வந்து இருக்கை இருக்கை நல்லா சரியா சொல்லுங்க பாப்போம். நாற்காலி, சரியா சொல்லிட்டீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: இனியான பிற்பகல் வணக்கம் சகோதரி. நல்லா அருமையான பாடலாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. சுறுசுறுப்பா இருக்குது பாடலாம் கேட்கும் போதே.
1: கேட்கும் போதே சுறுசுறுப்பா இருக்கா?
3: குறிப்புகள்
1: தரவா?
3: சகோதரி, நான் சேலம் கேர்த்துப்பூர் கோமதி குப்புசாமி.
1: ஓ சரிங்கம்மா, சரிங்கம்மா, சரிங்கம்மா. இப்போ வந்து உங்களுக்கான குறிப்புகள் தரவா?
3: ஆ கொடுங்க.
1: இப்போ வந்து எனக்கு சொந்தமான ஒன்று, அதாவது என்னன்னா இப்போ உங்களுக்கு சொந்தமான ஒரு பொருள், ஆனால் உங்களை தவிர மற்றவங்க தான் அதை அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஆமாம், இப்போ எனக்கு சொந்தமான ஒரு பொருள் அப்படின்னு இருந்தா அதை என்ன, நான் கூட அதிகமாக அதை பயன்படுத்த மாட்டேன், பிறர் வந்து அதிகமாக அதை பயன்படுத்துவாங்க.
3: எத்தனை எழுத்து சகோதரி அது?
1: அது வந்து ஒரு மூன்று எழுத்துங்கம்மா.
3: மூன்று எழுத்தா? எப்படி அது? நம்ம கலர் கலராக இருக்குமா?
1: இது கலர் கலராக இருக்காது. இது வந்து ஒரு உங்களை வந்து பிறர் வந்து அழைக்கணும்னா பயன்படுத்தலாம்.
3: அழைக்கணும்னா பயன்படுத்தலாமா?
1: ஆமாம்.
3: வரும்போது
1: உங்களை என்ன கேட்டேன்? வருக வணக்கம் சொன்னேன். அடுத்து என்ன கேட்டேன்? முக்கியமா ஒண்ணு கேப்போம்ல. அடுத்து நீங்களும் ஒன்னு
3: சொன்னீங்களே.
1: ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கீங்க. சரிங்கம்மா, உங்க பேர் என்ன?
3: கோமதி குப்புசாமி.
1: சரிங்கம்மா, அத உங்களை காட்டுல யாரு பயன்படுத்துவா அதிகமா?
3: சரிங்களா சகோதரி,
1: அதிகமா யார் பயன்படுத்துவாங்கன்னா இப்ப நாங்க பயன்படுத்துவோம் கோமதி அம்மா அப்படின்னு.
3: இப்ப எங்க வீட்டுல பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாருமே பயன்படுத்துவோம் சகோதரி. இந்த தொழில் வந்து எங்களுக்கு எல்லாமே பயன்படுத்துவோம்.
1: சரிங்கம்மா, அதாவது இந்த குறிப்புக்கான விடை வந்து என்னன்னா பெயர் தான், அதாவது உங்க பெயர் தான் அது. சரிங்கம்மா, நிகழ்ச்சியில பங்கேற்றமைக்கு நன்றி.
4: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் புச்சன் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா. அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி. அனில் சோயா சங்க்ஸ்.
5: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
6: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
7: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை.

0: உரிமை உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
1: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
2: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
6: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
5: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
6: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
5: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: நாம் இணைந்திருக்கிறோம் கொடைப்பண்பலை 100.5 மகளிர் நேரம். நேரம் 12:46. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம் மா.
1: பிரியதர்ஷினி மேமுக்கு வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்றது யாரு?
1: மேம், ஈரோடு மாவட்டம் அத்தானி கள்ளிப்பட்டிலிருந்து செந்தில்குமாருங்க மேம். நலங்கினாங்க மேம்.
0: நாங்கள் நலமா இருக்கோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க
1: மேம்? எல்லாரும் நல்லா இருக்காங்க மேம். நிலையத்தில் நலங்குதாங்க மேம்.
0: நிலையத்தில் எல்லாரும் நலமா இருக்கோம். வேலைகள்லாம் முடிச்சிட்டிங்களா?
1: முடிச்சாச்சுங்க மேம்.
0: சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சுங்க மேம்.
0: சாப்பிட்டீங்க, சரிங்கம்மா. இப்போ உங்களுக்கான குறிப்புகளை தரலாமா?
1: சரிங்க மேம், சொல்லுங்க மேம்.
0: இந்த பொருளுக்கு வந்து கால்கள் இல்லை, ஆனால் ஓடிக்கொண்டே இருக்கும்.
1: என்னங்க புரியலீங்க?
0: இந்த பொருளுக்கு
1: சரிங்க
0: கால் வந்து இருக்காதுங்கம்மா.
1: சரிங்க மேம்.
0: ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கும்.
1: அது வந்து எதாலாத பொருளுங்க மேம்?
0: இது வந்து பிளாஸ்டிக்காலையும் ஆயிருக்கும், அதாவது நெகிழியாலையும் ஆயிருக்கும். இன்னொரு குறிப்பு கொடுத்துறவா?
1: சரிங்க மேம்.
0: இந்த பொருளுக்கு வந்து கை இருக்கும், ஆனால் எதையுமே தூக்க முடியாது.
1: மேம், அது எத்தனை எழுத்துக்கள் வருங்க மேம்?
0: இது வந்து உங்கம்மா 5 எழுத்துக்கள்
1: மேம். அது என்ன நிறத்தில் இருக்கும், வடிவத்தில் இருக்குங்க மேம்?
0: பல வண்ண நிறங்களில் இருக்கும்மா, பல வடிவங்களில் இருக்கும். சதுரம், வட்டம். நம்ம வெளியே எங்கேயாவது புறப்படும் போதோ இல்லை வீட்டில் இருக்கும் போதோ இதை வந்து பார்த்து பார்த்து தான் வேலைகள்லாம் செய்வோம். கண்ணியா? வட்ட வடிவம், சதுர வடிவம், எல்லா வடிவத்திலுமே இருக்குமே இந்த பொருள்.
1: மேம், அது எதுக்காக பயன்படுத்துறங்க மேம்?
0: நம்ம வேலைகள் பூராமே தொடங்குவதற்கு இந்த பொருளை பார்த்துட்டு நம்ம வேலைகள் பூராமே தொடங்குவோம். வெளியே போகணும்னா பார்த்துட்டு கிளம்புவோம்.
1: மேம், கடிகாரம் மேம்.
0: கரெக்டாக சொல்லிட்டீங்க, நன்றிங்கம்மா.
1: தேங்க்யூங்க மேம்.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: தில்சாத் பேகம், ஆசிரியர் பழனி.
0: பழனியிலிருந்து பேசுறீங்களாமா?
2: ஆமாம்.
0: எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம்மா. சாப்பிட்டீங்களா?
2: கிடைச்சிருந்தப்பா பண்பலையில் பேசலாம்னு.
0: என்னங்கம்மா?
2: இல்லை பண்பலையில் பேசலான்ட்டு ட்ரை பண்ணப்பா இணை கிடைக்கல, 6 ஆகுது.
0: அப்படிங்களா? இப்போ இப்போ கிடைச்சிருக்கே இணைப்பு உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கீங்களா? ரொம்ப அப்படிங்களாங்கம்மா. கொஞ்சம் இணைப்பு வந்து சரியாக கிடைக்கிற இடத்துல நின்று பேசுங்கம்மா. சரிங்கம்மா, சரிங்கம்மா. இப்போ உங்களுக்கான குறிப்புகள் தரலாமா? சரிங்கம்மா. இந்த பொருள் வந்து ஒரு உயிருள்ள பொருள் தாம்மா. இதற்கு வந்து எலும்புகள் வந்து இருக்காது.
2: சரிங்கம்மா.
0: தசை மட்டும்தான் இருக்கும்.
2: சரிங்கம்மா.
0: இது எப்பயுமே ஈரமாவே இருக்கும்.
2: சரிங்கம்மா.
0: நமக்குள்ள இருக்கிற ஒரு உறுப்பு, உடல் உறுப்பு.
2: நம்ம உடம்புக்குள்ள
0: உடல்

0: உடல் உறுப்பு.
1: உடல்ல இருக்கிற ஒரு உறுப்பு.
0: உறுப்பு ஈரமாவே இருக்கு. நாக்கம்.
1: கரெக்டா சொல்லிட்டீங்கம்மா, நன்றிங்கம்மா.
2: கோடி பண்பலை 100 பிள்ளைந்தல் ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை மீளவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: மாயவளை மீளவழி இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
5: கோடைப்பண்பலை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மறையீட்டு நாணய மோசடி எனும் விண்வெளி குற்றம் குறித்து தெரிந்து கொள்ளலாம். கிரிப்டோ கரன்சி எனப்படும் மறையீட்டு நாணயத்தை அடிப்படையாக கொண்டு இணைய குற்றவாளிகளால் நடத்தப்படும் நிதி மற்றும் தரவு திருட்டு செயல்களை மறையீட்டு நாணய மோசடி எனும் விண்வெளி குற்றமாக வகைப்படுத்தியிருக்கின்றனர். இதனை ஆங்கிலத்தில் கிரிப்டோ கரன்சி ஸ்கேம் என்கின்றனர். மறையீட்டு நாணயம் என்பது டிஜிட்டல் கரன்சி எனப்படும் ஒரு வகையான எண்ணிம நாணயமாகும். உலக அளவில் பிட்காயின், எத்திரியம் போன்றவை நன்கு அறியப்பட்ட எண்ணிம நாணயங்களாக இருந்து வருகின்றன. இவை தவிர பல எண்ணிம நாணயங்கள் பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றன. புதிதாக பல எண்ணிம நாணயங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டும் இருக்கின்றன. விரைவான பணம் செலுத்துதல், மரபு வழியிலான வங்கிகள் வசூலிக்கும் பரிமாற்ற கட்டணங்களை தவிர்ப்பது அல்லது அது வழங்கும் ஓரளவு அறியப்படாத தன்மை போன்ற சில காரணங்களுக்காக மக்கள் எண்ணிம நாணயங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றனர். வேறு சிலர் அதன் மதிப்பு பன்மடங்கு உயரும் என்கிற நம்பிக்கையில் மறையீட்டு நாணயத்தை ஒரு முதலீடாக வைத்திருக்கின்றனர். பிட்காயின், எத்திரியம் போன்ற மறையீட்டு நாணயங்களுக்கு பிளாக் செயின் எனும் தொகுப்பு தொடர் பேரேடு தொழில்நுட்பம் அடிப்படை தொழில்நுட்பமாக இருக்கிறது. இதன் மூலம் வங்கிகள் போன்ற மூன்றாம் தரப்பு நபர்கள் தேவையின்றி இருவர் நேரடியாக பரிமாற்றம் செய்து கொள்ளலாம். தொகுப்பு தொடர் பேரேடு தொழில்நுட்பத்தின் சிக்கலான தன்மையை பயன்படுத்தி முதலீட்டாளர்களை ஏமாற்றி அவர்களின் எண்ணிம நாணயத்தை பறிக்கும் சில திட்டமிட்ட நிதி மோசடிகளும் நடத்தப்பெறுகின்றன. மறையீட்டு நாணய பரிமாற்றங்கள் அனைத்தும் எந்த ஒரு பெயரும் இல்லாமல் நடப்பதாலும், வங்கிகள் போன்ற மத்திய கட்டுப்பாட்டு அமைப்புகள் இல்லாததாலும் திருடப்பட்ட பணத்தை மீண்டும் மீட்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. அண்மை காலங்களில் புலனாய்வு அமைப்புகளின் அறிக்கைகளின்படி உலகளவில் பில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள மறையீட்டு நாணய சொத்துக்கள் மோசடி செய்யப்பட்டுள்ளன என்று தெரிய வந்துள்ளது. பொதுவாக இக்குற்றமானது ஏமாற்றுவதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. உதாரணமாக, முதலீட்டு மேலாளர்கள் போல் நடித்து மாதத்திற்கு 20 விழுக்காடு முதல் 50 விழுக்காடுகள் வரை அதிக லாபம் தருவதாக கூறி ஆரம்பகட்ட பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றுவது, சமூக ஊடகங்கள் அல்லது டேட்டிங் செயலிகள் மூலம் பல வாரங்கள் பழகி நம்பிக்கையை ஏற்படுத்திய பின் போலியான மறையீட்டு நாணய தளங்களில் முதலீடு செய்ய வைப்பது, போலியான மறையீட்டு நாணயங்களை உருவாக்கி விளம்பரங்கள் மூலம் அதன் மதிப்பை செயற்கையாக உயர்த்தி திடீரென முதலீட்டாளர்களின் பணத்துடன் உருவாக்குநர்கள் தலைமறைவாவது, அதிகாரப்பூர்வ மறையீட்டு நாணய பரிமாற்ற தளங்கள் போல் போலியான இணையதளங்களை உருவாக்கி தனிநபர்களின் வாலட் எனப்படும் மறையீட்டு நாணய பணப்பையின் இரகசிய சாவியை திருடுவது, உலக அளவில் புகழ்பெற்றவர்களின் போலியான வீடியோக்களை செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கி ஒரு மறையீட்டு நாணயத்திற்கு 2 மறையீட்டு நாணயம் தருவதாக போலியான வாக்குறுதிகள் கொடுத்து ஏமாற்றுவது, பல்வேறு வழிமுறைகளில் ஏமாற்றங்கள் தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. பொதுவாக மறையீட்டு நாணய பரிமாற்றங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட உலகளாவிய பரிமாற்ற தளங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். அறிமுகமில்லாத இணைப்புகளை சொடுக்கி ஏமாற்றம் அடைவதை தவிர்க்க வேண்டும். முதலீடு செய்வதற்கு முன் அந்த மறையீட்டு நாணய பரிமாற்ற தளம் பின்சன் அல்லது இந்திய பொருளாதார குற்றப்பிரிவு போன்ற நிதி அமைப்புகளில் முறையாக பதிவு செய்துள்ளதா என்று சரிபார்த்து கொள்ள வேண்டும். அவசரங்களை தவிர்ப்பதுடன் எந்த ஒரு இரகசிய குறியீட்டையும் எவருடனும் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். அதனையும் மீறி மறையீட்டு நாணய மோசடியில் பாதிப்படைந்தவர்கள் நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் எனும் தேசிய மின்வெளி குற்ற முறையீட்டு வலைத்தளத்தில் முறையீடு செய்து நல்ல தீர்வினை பெறலாம்.
4: இதுவரை கேட்டோம் மாயவலை மீளவழி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்தார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
2: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தல் ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய

0: மாயவளை மீளவள்ளி.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: இதுவரை சகோதரிகளுடன் உற்சாகமாக பயணித்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய மகளிர் நேரம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற சகோதரிகளுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உழைப்பும் பொறுமையும் இருந்தால் வெற்றி உறுதி. அவசரம் இல்லாமல் முயற்சி செய்து முன்னேறுங்கள். வெற்றி ஒரு நாள் உங்களை தேடி வரும் என்று கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் பிரியதர்ஷினி.

0: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

கடித வழி கானங்களை எழுதி காத்திருக்கும் அன்பு நேயர்களுக்காக ஒலிக்க வருகிறது கோடை பந்தலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை.

இரண்டு நிமிடத்தில் ஒலிக்க வருகிறது முதல் பாடல். நான் ஆணையிட்டால் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் சிவகங்கை குண்டலேந்தல் பட்டி தவமணி, கலையரசி சிவபாரத், சிவசங்கர். மெட்டை கேட்டுக் கொண்டிருந்தால் கவிதை வரும் என காதல் வரிகளை தொடுத்தவர் வாலிப கவிஞர் வாலி. மெலிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் பூங்குயில் கூட்டம், தேடி வரும் குரல்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுஷீலா. சாணக்கியா இயக்கத்தில் படம் திரைக்கு வந்த ஆண்டு 1966. நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க ஆனந்தம் தேடி வரும் பாடல்களை நாள்தோறும் தருகிறது கோடை பண்பலை 100.5.

0: பாட்டு வந்து கொண்டிருக்கும் நேரம். கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையில்
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 முதல் August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
5: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப்

0: எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.

அஞ்சல் நிறைந்தவையில் இனி தாராபுரம் குடித்தரு நாகராஜன் யமுனா இவர்களுக்காக ஒலிக்க வருகிறது பட்டிக்காடா பட்டணமா திரைப்படத்திலிருந்து பாடல். பி மாதவன் இயக்கத்தில் உருமி மேளத்தை உருமு தந்த மெல்லிசை மன்னரியம் சுஸ்வநாதன் இசையில் படம் திரைக்கு வந்த ஆண்டு 1972 மெட்டுக்கு துடுக்கான கவியரசர் கண்ணதாசன் வரிகளில் அக்கால குத்து பாடலுக்கு குறைவில்லாத குரல் தந்தவர்கள் டி எம் சௌந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி. பட்டிக்காட்டு ராகம் பண்பலையில் வரும் நேரம் 1:10 கோடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவையில்

0: திருவிடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: வணக்கம், நான் தாங்க ஸ்ரீகாந்த் தேவா பேசுறேன். எப்படி இருந்தது நம்ம பாட்டு? டெய்லி நல்லா சந்தோஷமா இதே மாதிரி இருங்க.

இசை இதயங்களை இசையால் இணைத்துக் கொண்டிருக்கிறது. கோடை பந்தலை நுறுப்புழியா இந்த நெஞ்சில் நிறைந்தவை இனி ஒலிக்க வருகிறது. கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் மஞ்சள் நிற்காயல் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், மீனா ராணி. கிருஷ்ணன் நாயர் இயக்கத்தில் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் படம் திரைக்க வந்த ஆண்டு 1965. கவிதை புனைந்த வரிகள் வாலிப கவிஞர் வாலி, நெஞ்சை கொள்ளை கொள்ளும் குரல் இசையரசர் டி எம் சௌந்தரராஜன். மடல் வழி கேட்டு வாங்கிய பாடலை மடை திறந்து தருகிறது கோடை பண்பலை.

0: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பண்ட அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
2: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனல் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, மேக்னா சில்க்ஸ் பரமதி வேலூர் துறையூர் முசிறியின் நல்வாழ்த்துகள்.

இதயங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் இந்நேரம் கூடி பண்பலை நுறுபொழியா இது நெஞ்சில் நிறைந்த வழி நிகழ்ச்சியில் இனி மலை கள்ளன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. வண்டியூர் செம்மன் சாலை, சக்தி ஜனார்த்தனன், ஸ்ரீதேவி குமரன், அஸ்ரீத் பவஷ்யா, ஜெய் சித்ரா, பிரேம் குமார். 1954 ஸ்ரீ ராமலு நாயுடு இயக்கத்தில் வெளிவந்த இப்படத்திற்கு இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு, தஞ்சை ராமையாதாசின் புரட்சி வரிகளில் எத்தனை காலம் கேட்டாலும் சலிக்காத குரல் தந்திருக்கிறார் இசையரசர் டி எம் சௌந்தரராஜன்.

26 நிமிடத்தில் இனி நாடோடி மன்னன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். தேனி கே கே பட்டி, ஸ்ரீராம்குமார், முருகன், பாலச்சந்திரன், வீரமணி, மணிகண்டன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் தத்துவ முத்திரை பதிக்கும் வரிகளில் எஸ் எம் சுப்பையா நாயுடுவின் மிதமான இசையில் சரித்திர கதை சொல்லும் குரல் தந்தவர் டி எம் சௌந்தரராஜன். 1958 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் எம் ஜி ராமச்சந்திரன். தூங்கும் வேளையில் தூங்காதே என இசை துரத்தி வருகிறது கூடி பண்பலை நொறுபுழியின் நெஞ்சில் நிறைந்தவையில்.

0: கோடை பண்பலை 100.5 ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா
1: வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: ஈரோடு புத்தக திருவிழா ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு.
3: நம் கோடை பண்பலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி நாளைய யாதுமாகி நிகழ்ச்சியில் குழந்தைகள், பெண்கள், திருநங்கைகள் மற்றும் முதியோர் நலத்திட்டங்கள் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் திண்டுக்கல் மாவட்ட சமூக நல அலுவலர் கர்லின் செல்வராணி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.
0: கோடை பண்பலை 100.5 ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா
1: வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: ஈரோடு புத்தக திருவிழா ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு.

இதயங்களை நினைக்கும் இசை மழையை பொழிந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவள். நிகழ்ச்சியில் இனி சாந்தி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. கொடை ரோடு, ராஜதானி கோட்டை, மரியன் சாமி, ஏஞ்சல் மேரி, அல்வினா, எலோவின் இவர்களுக்காக. ஏ பீம்சிங் இயக்கத்தில் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தியின் இசையில் படம் வெளிவந்த ஆண்டு 1964 கண்ணதாசரின் அருள் நிறை வரிகளில் செய்தி சொல்லும் குரல்கள் பி சுஷீலா, பி பி ஸ்ரீனிவாஸ். காதலும் பக்தியும் கலந்த கவி இன்ப கானம் ஒலிக்கும் நேரம் 1:32 கோடை பண்பலையின் நெஞ்சில் நிறைந்தவையில்

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
4: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
10: தங்கள் அன்புடன்
9: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
10: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
9: பகிரப்படும்

0: ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்காக இன்று சிறப்பு விருந்தினராக நிலையம் வந்திருக்கும் நம் அன்பு நேயர் விருதுநகர் அழகர் சாமி.

நெஞ்சில் நிறைந்தவையில் இனி பாச மலர் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. ராயனூர் மணவை ஷாகுல் ஹமீத், காதின் பீவி, ரஹமத் நிஷா, ஷாஹிரா பேகம் இவர்களுக்காக. மனதை மயக்கும் பி சுஷீலாவின் குரலில் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் தேனிசையில் காதல் மொழி சொல்லும் வரிகள் கவியரசர் கண்ணதாசன். 1961 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் ஏ பீம்சிங். மதிய வேளையில் இசை மாது மயக்க வருகிறாள் இப்போது.

இசை பூங்காற்று இதமாய் தேகத்தை செலுத்திக் கொண்டிருக்கும் இவ்வேளை கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் இனி சித்தி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க வருகிறது. மேட்டு மகாதானபுரம் சந்திரசேகர், சாந்தி, நந்தன், சேகுவேரா, காஸ்ட்ரோ இவர்களுக்காக. 1966 கோபாலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்த இப்படத்திற்கு இசை மெல்லிசை மன்னர்கள் MS விஸ்வநாதன், TK ராமமூர்த்தி. காதலின் காத்திருப்பை கவி வரிகளில் வார்த்தவர் கவியரசர் கண்ணதாசன். சிந்திக்க தூண்டும் குரல்கள் எல்ஆர் ஈஸ்வரி, PB ஸ்ரீனிவாஸ். சந்தித்த நினைவுகளை தனிமையில் தாளத்தோடு கேட்போமா? கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவையில்

0: பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
4: நிமிடத்தில் இனி கௌரவம் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். ராமேஸ்வரம், மதினா, ரம்ஜான். மெல்லிசை மாமனர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கவியரசரின் காந்தமான வரிகளுக்கு உயிர் கொடுத்த குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுஷீலா. 1973 வெளிவந்த இப்படத்தை இயக்கியவர் வியட்நாம் வீடு சுந்தரம். ஆணின் கோபமும் பெண்ணின் சமாதானமும் ஒரு சேர ஒலிக்கும் கீதத்தை கேட்டால் மனம் போவதெங்கே?

நெஞ்சில் நிறைந்தவை நிறைவாக ஒலிக்க வருகிறது பாடல். நெஞ்சும் மறப்பதில்லை திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் ஓலப்பாளையம் மல்லிகா, ரவிச்சந்திரன், சந்தியா, பூவரசன். நிறமும் மனமும் ஒரு சேர தித்திக்கும் மலரண குரல் தந்தவர்கள் பி பி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி. இரவிற்கு பகலிடம் கோபமில்லை என காதலின் உன்னதத்தை உரைக்கும் வரிகள் தந்தவர் கவியரசர் கண்ணதாசன். குதிரை வண்டியின் ஓட்டத்திற்கேற்ப மெட்டமைத்த இசையமைப்பாளர்கள் எம் எஸ் விஸ்வநாதன், டி கே ராமமூர்த்தியின் இசையில் படம் வெளிவந்த ஆண்டு 1961. படத்தையே கேட்கிறார் சி வி ஸ்ரீதர்.

0: சாபமில்லை.
1: கோடை பண்பலை 100.5 ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா
2: வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
3: ஈரோடு புத்தக திருவிழா ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு.
4: நேர்களின் ஆசை பாடல்களை ஆனந்தமாய் தந்த மகிழ்வு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் சுகன்யா மார்த்தாண்ட பூபதி. நன்றி, வணக்கம் நேர்களே. இனி தொடரும் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வருகிறது வென்றார் வந்தார். அதுவரை இணைந்திருங்கள் இசையோடு.

0: இனிய வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 வென்றார் வந்தார். சிறப்பு விருந்தினரா நம்மோடு பேசுறதுக்கு காத்திருக்கிறாரு விருதுநகர் மாவட்டம் பாலவனத்தம் அழகர் சாமி ஐயா. அவரு அவர்கிட்ட இப்ப நம்ம பேசலாம். ஐயா வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு மேடம்.
0: எப்படி இருக்கு வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு வந்திருக்க அனுபவம்?
1: ரொம்ப ஆனந்தமா இருக்கு மேடம்.
0: எதிர்பார்த்தீங்களா நீங்க?
1: என்ன
0: நிகழ்ச்சியில நீங்க வெற்றி அடைஞ்சு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: தங்கள் நண்பன் அந்த நிகழ்ச்சிக்கு எழுதி போட்டோம் மேடம். உதயவிழா அன்னைக்கு பாட்டு பட்டாளம் மயிலப்பன் சாதி
0: நிகழ்ச்சி பண்ணாரு,
1: அந்த நிகழ்ச்சிக்கு எழுதி போட்டேன் மேடம். அதுல தேர்ந்தெடுத்தீங்க மேடம்.
0: சரி, அந்த நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதி போட்டீங்க, அந்த நிகழ்ச்சியில தொடர்பு கொண்டு நேராலையில பேசுனீங்களா? ரொம்ப மகிழ்ச்சியா ஒரு ஆரம்பத்தோட ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில உங்களோட விருப்பத்துல முதல் பாடலா என்ன பாடல் கேக்கலாங்கய்யா?
1: படம் தளபதி சின்னத்தாய் அவள் தந்ததாசாவே படம் என் அம்மாவும் நினைவாக கேக்குறேன்.
0: கண்டிப்பா பண்பலை கேட்கிற எல்லா நேயர்களுக்காகவும் பாடல் ஒலிக்கிறது கேட்கலாமா?
1: சரிங்க மேடம்.

0: நேரம் 2:06 கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வென்றார் வந்தார் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா விருதுநகர் மாவட்டம் பாலவனத்தம் அழகர் சாமி ஐயா அவரோட தான் பேசிட்டு இருக்கோம். ஐயா சொல்லுங்க, நீங்க என்ன வேலை பாக்குறீங்க, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க, அவங்கள பத்தி எல்லாம் சொல்லுங்க.
1: நான் டெய்லர் வேலை பாக்குறேன் மேடம். என்பது அழகர் சாமி பாலவனத்தம். மனைவிப்பது மாதீஸ்வரி. எனக்கு இரண்டு மகள்கள், வைஜெயந்தி, தேன்மொழி, பேதன் கவின், சக்தி செய்தி பேத்தி, மதுமை என்பது கார்த்திகேயன்.
0: சரி, டெய்லர் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. டெய்லர் வேலை தவிர உங்களோட பொழுதுபோக்கெலாம் என்னென்ன?
1: கோடைப்பம் கேட்குதா மேடம்,
0: பண்பலை கேட்குறது தான். ஆமாம், எத்தனை ஆண்டு காலமாக நம்ம பண்பலை கேட்குறீங்க?
1: 15 வருஷமாக கேட்குறேன் மேடம்.
0: சரி, அப்போ எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: வானவில் தான் அதிகமாக பிடிக்கும் மேடம்.
0: அதிகமாக பிடிக்கும்
1: வானவில்.
0: சரி, உங்களுக்கு வந்து மறக்க முடியாத வானவில் நிகழ்ச்சி அப்படின்னா எந்த நிகழ்ச்சியை சொல்லுவீங்க? அந்த தலைப்பு நினைவில் இருக்கா?
1: அதில் இருக்கு மேடம். சுந்தர உடையப்பனை சொன்னது அந்த எங்கள் பாலவனத்தை பற்றியும் சொன்னது.
0: சரி,
1: இங்கே பாண்டித்துறைன்னு தமிழ் வளர்த்த மன்னர்களாக பாண்டித்துறைன்னு இங்கே இந்த ஊரில் பாலவனத்தில் பிறந்ததுன்னு சொன்னாரு. அப்போ தான் அதை பற்றி ஐயா சொன்ன போதே தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம்.
0: அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க
1: பாலவன அந்த ஊரை பற்றி, பாலவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: வானவில் நிகழ்ச்சியில் நீங்கள் எத்தனை முறை பேசியிருக்கீங்க?
1: ஒரு சில தடவை மேடம் பேசியிருக்கேன்.
0: நேரம் கிடைக்கும் போது, வாய்ப்பு கிடைக்கும் போது பேசுவீங்களா?
1: ஆமாம் மேடம்.
0: மீத்தனால பேச மாட்டீங்க. சரி, கடிதம் வந்து எத்தனை ஆண்டு காலமா நீங்க நம்ம பண்பலைக்கு எழுதுறீங்க?
1: கடிதம் இப்போ 4 வருஷமா எழுதிருக்கீங்க.
0: 4 ஆண்டு காலமா. முதல் கடிதம் எந்த நிகழ்ச்சிக்கு எழுதுனீங்க?
1: முதல் கடிதம் வானொலிக்கு எழுதுனேன்.
0: வானவில் நிகழ்ச்சிக்கு தான். நிகழ்ச்சி தலைப்பு நினைவுல இருக்கா?
1: கொஞ்சம்
0: நிறைய கடிதங்கள் எழுதுறதுனால மறந்துடுது அப்படின்னு சொல்றீங்களா? சரிங்க, யாரும் மகிழ்ச்சி. அடுத்த பாட்டா என்ன பாட்டு கேட்கலாம் உங்க விருப்பத்துல?
1: நாடோடி பாட்டு கதன் படம் வனமெல்லாம் செம்பகப்பூ மேடம்.
0: வனமெல்லாம் செம்பகப்பூ பூக்கிறது கேட்கலாம் இப்போ.
1: சரி.

0: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
1: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit ORG.
3: கோடை பண்பலை நற்புழி ஐந்தன் இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
6: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
7: எங்க செலக்சன் சரி?
8: கவுன்சிலிங் 2612.
3: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
9: போமக்ஸ் இன்னர்வேர், தரமான பருத்தி.

0: நேரம் 2:16 கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வென்றார் வந்தார் இன்னைக்கு நிகழ்ச்சியில விருதுநகர் மாவட்டம் பாலவனத்தம் அழகர் சாமி ஐயா அவரோட தான் பேசிட்டு இருக்கோம். ஐயா சொல்லுங்க, நீங்க வந்து டெய்லரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க, அப்பனா வானொலி வந்து எப்பவுமே கேட்டுட்டே இருப்பீங்க, எத்தனை மணில இருந்து வானொலி கேட்க ஆரம்பிப்பீங்க?
1: காலையில 6 மணிலிருந்து நைட்டு 11 மணிக்கு கேட்பேன் மேடம். நினைவு சோகம் முடிஞ்சபடிதான் கடையை பூட்டி போக மேடம், அது வரைக்கும் கேட்பேன் மேடம்.
0: சரி, கடையில நீங்க எத்தனை மணிக்கு கேட்பீங்க?
1: கடையில எந்த நேரமும் ஜடியை படிச்சுட்டே மேடம்,
0: எந்த நேரமே இருக்கும்.
1: ஆமா மேடம்.
0: யாராவது உங்ககிட்ட துணி தைக்க இப்ப வருவாங்கல்ல, அவங்க வந்து கேட்டிருக்காங்களா என்ன நீ எப்ப பார்த்தாலும் ரேடியோ கேட்டுட்டே இருக்க, நீ தைக்கிறியா இல்ல ரேடியோ கேக்குறியா அப்படின்னு கேட்டிருக்காங்களா?
1: அது கேட்டிருக்கோம் மேடம், தச்சுக்கிட்டே பாட்டு கேட்டுட்டே தப்பேன் அப்படின்னு
0: சொல்லியிருக்கீங்க. சரி, அவசரமா ஏதாவது உங்ககிட்ட தைக்க கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து நம்ம பண்பலை நிகழ்ச்சியை கேட்டு நீங்க கொஞ்சம் தாமதமா நீங்க தச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரத்துல அதை எப்படி சமாளிப்பீங்க?
1: அது ஏதாவது சொல்லி சமாளிச்சு மேடம், அவ்வளவுதான். கீதங்குடி அசோக் குமார் சாது, சாலமன் சாது, பொம்மை கொண்டு தங்கராஜ் அண்ணாச்சு, பண்ணைப்பதம் ராதாகிருஷ்ணன், ராஜா வெங்கடேசன், இழுப்புது, இவங்கெல்லாம் நாங்கள் போன் மூலிமா பேசிக்கிறோம் மேடம்.
0: சரி, இப்போ அவங்கெல்லாம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருப்பாங்க.
1: ஆமாம் மேடம், சொல்லிட்டு வந்துட்டேன்.
0: சரி, நம்ம பண்பலையிலேருந்து உங்களுக்கு வந்து அலைபேசியில் தகவல் வந்திருக்கும், அதாவது இந்த மாதிரி நீங்கள் வந்து வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல யார்கிட்ட சொன்னீங்க? வீட்டில் மனைவிட்ட சொன்னீங்களா இல்லை நண்பர்கள்ட்ட சொன்னீங்களா இந்த மாதிரி என்னை வந்து கோடை பண்பலையில் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு?
1: மனைவிட்ட சொன்னேன் மேடம், அதுக்கடுத்து நண்பர்கிட்ட சொன்னேன் மேடம்.
0: என்ன சொன்னாங்க மனைவி, என்ன சொன்னாங்க?
1: சரி, ரொம்ப சந்தோஷம், நானும் கூட உதவேன் அப்படின்ட்டாங்க. பாப்போம் சொன்ன, இது நிலையத்தை பார்க்கணும், நானும் உதவின்னு சொன்னாங்க மேடம். சரி, வாங்க போவோம் அப்படின்னு வந்துட்டோம் மேடம்.
0: சரி, அவங்க வரேன்னு சொன்னோடனே சரி போகலாமா அப்படின்னு சொன்னீங்களா? இல்லைம்மா, இந்த தடவை நான் போயிட்டு வரேன், அடுத்த தடவை உன்னை கூட்டிட்டு போறேமா அப்படின்னு சொன்னீங்களா?
1: அப்படி இல்லை மேடம், எல்லாரும் போவோம், எல்லாரும் தான் போகணும்னு சொன்னேன்
0: மேடம். எல்லாரும் போகலாம், ரொம்ப மகிழ்ச்சியா போயிட்டு வரலாம், நிகழ்ச்சியை கலந்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்களா?
1: ஆ மேடம்.
0: சரிங்கய்யா, ரொம்ப மகிழ்ச்சி சொன்னதுல அடுத்த பாட்டு என்ன கேட்கலாங்கய்யா?
1: மாப்பிள்ளை படத்துல இருந்து மேடம், மானின் இது கண்கள் அந்த பாடல் மேடம்,
0: அந்த பாட்டு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி
2: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா, லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 to August 11 வரை இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.

0: நேரம் 2:24, கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வென்றார் வந்தார் இன்னைக்கு நிகழ்ச்சியில விருதுநகர் மாவட்டம் பாலவனத்தம் அழகர் சாமி ஐயா அவரோட தான் நாம பேசிட்டு இருக்கோம். ஐயா சொல்லுங்க, கடிதம் எழுதி முத்தான நேயரா தேர்ந்தெடுக்கப்பட்டு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, இந்த கடிதம் எழுதுற பழக்கம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு?
1: கடிதம் நிகழ்ச்சி கேட்டோன்னே ஒரு ஆர்வம் வந்துச்சு மேடம், எழுச்சி நம்மளும் எழுதி போடுவான் அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்துச்சு.
0: இல்லைங்க, உங்களுக்கு முன்மாதிரியாக யாராவது கடிதம் எழுதியிருக்காங்களா, இல்லை அவங்கள பார்த்து உங்களுக்கு பழக்கம் வந்ததா, அப்படி கேட்குறேன்.
1: நேர்கள் எழுதி போடுறதை கேட்டு ஒரு அந்த ஆர்வத்தில் சரி நம்மளும் எழுதி போடும் நம்ம பேருந்து சொல்லுவாங்களே அதில் ஒரு வரும்ல அதுலாம் ஒரு சந்தோஷம் மேடம்.
0: சரி, முதல் முறையாக கடிதம் எழுதி நீங்கள் போட்டிருப்பீங்க, அந்த உங்கள் பேரை வந்து விருதுநகர் மாவட்டம் பாலவனத்தம் அழகர் சாமி அப்படின்னு நம்ம கோடை பண்பலை வானொலியில் அறிவிக்கும் போது எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம்?
1: அது எல்லாம் மகிழ்ச்சி இருந்துச்சு மேடம்.
0: எதிர்பார்த்துட்டே இருந்தீங்களா?
1: ஆமாம் மேடம், எதிர்பார்த்துட்டே இருந்தேன், பேர் வதுமே அப்படின்னு ஒரு சந்தோஷத்தில் இருந்தேன் மேடம்.
0: சரி, உங்கள் பேர் வந்த பிறகு யார்கிட்ட முதல்ல ஃபோன் பண்ணி சொன்னீங்க இந்த மாதிரி வந்து கோடை பண்பலையில் என் பேரை சொன்னாங்க நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு
1: சொல்லிட்டு? அசோக் அசோக்குமார் சார் சொன்னேன் மேடம்.
0: அவர்கிட்ட தான் சொன்னீங்க, என்ன சொன்னார் அவர்?
1: அவர் சரி பரவாயில்ல நல்லா எழுதி போட்டிருக்கீங்க அவங்க ஊக்கப்படுத்தணும்.
0: இன்னும் நீங்கள் தொடர்ந்து கடிதம் எழுதணும் அப்படின்னு
1: சொன்னாங்களா? ஆ மேடம்.
0: சரி, உங்களை பார்த்து யாராவது கடிதம் எழுதியிருக்காங்களா? நானும் வந்து கோடை பண்பலைக்கு நிகழ்ச்சிகள்லாம் கேட்டு நிகழ்ச்சிகள் குறித்து கடிதம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட யாராவது கேட்டிருக்காங்களா, இல்லை உங்களை பார்த்து யாராவது பழகியிருக்காங்களா?
1: கேட்டுருக்காங்க மேடம், கேட்டுருங்க.

0: நாலஞ்சாவது கேட்டுக்காங்க மேடம், கேட்டு எழுதி போட்டுருக்காங்க.
1: எழுதி போட்டுருக்காங்களா? அவங்க பேர்லாம் வந்திருக்கா நம்ம பண்பலையில?
0: வந்துருக்கு மேடம், எல்லாம் வந்துருக்கு மேடம்.
1: சரி, வீட்டில் வந்து கடிதம் ஒரு வாரத்துக்கு எத்தனை கடிதங்கள் எழுதுவீங்க?
0: வாரத்துக்குன்னு எழுத மாட்டோம்னா, ஒரு வாரத்துக்கு ஒன்று ரெண்டு எழுதி மாட்டோம்.
1: ஒரு வாரத்துக்கு ஒன்று ரெண்டு? எப்படி நேரம் ஒதுக்குறீங்க நீங்கள்? ஏன்னா வந்து நீங்கள் எப்போவுமே பிஸியாக இருக்கிற ஆள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா டெய்லர் வேலை அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு, அப்படிதானங்க? அதெல்லாம் நேரம் ஒதுக்கி எப்படி நீங்க கடிதம் எழுதுறீங்க?
0: நான் வேலையை முடிச்சுட்டு 9 மணிக்கு மேல உட்காந்து எழுதுவேன்.
1: இரவு 9 மணிக்கு மேல?
0: ஆமா.
1: சரி, அதாவது நிகழ்ச்சியை கேட்டு குறிப்பெடுத்து வச்சுக்கிருவீங்களா?
0: ஆமா, அப்பத்துல ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கணும் மேடம், இந்த நிகழ்ச்சிக்கு எழுதுன்னு சொல்லி எழுதிக்கிறேன் மேடம்.
1: சரி, நீங்க வந்து என்னைக்காச்சும் உங்க மனைவி உங்க பிள்ளைகளை வந்து கடிதம் எழுதுங்க அப்படி ஊக்கப்படுத்திருக்கீங்களா?
0: சொல்லிருக்க மேடம், பாப்பா கூட எழுதி போடணும் அப்படி சொல்லிருக்க மேடம்.
1: எழுதி போடணும்னு சொல்லிருக்காங்க, இன்னும் எழுதி போடலையா?
0: எழுதி போட,
1: இன்னும் கொஞ்சம் அப்ப நீங்க அதிகமா ஊக்கப்படுத்தணும். சரி, உங்களோட மனைவி எழுதி போட்டிருக்காங்களா?
0: அவங்க எழுதணும் மேடம், எழுதணும்.
1: சரி, என்னையால அவங்க வந்து திடீர்னு உங்களை வந்து கடைக்கு போய் இந்த பொருளை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து அப்போ தான் இந்த கருத்தை வந்து நம்ம எழுதணும் கோடை பண்பலைக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக எழுதிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. என்னைக்காச்சும் அவங்க திட்டிருப்பாங்க, என்னங்க நான் சொல்லிட்டே இருக்கேன், நீங்க எப்ப பார்த்தாலும் உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கீங்க, அப்படி என்னத்தான் எழுதுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா?
0: அப்படிலாம் திட்ட மாட்டாங்களா?
1: சரி, திட்டல, அந்த மாதிரி கேட்டிருக்காங்களா? அப்படி கேக்குறேன்.
0: கேட்டிருக்காங்க, இது அப்படி கேட்டிருக்காங்க. கேட்டாலும் இந்த கேட்டு போதமா அப்படின்னு சொல்லி அப்படி அவங்களும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க மேடம்.
1: ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எழுதுங்க, கடிதம் எழுதுங்க, நிறைய கடிதங்கள் எழுதுங்க, அப்படியே அவங்களும் வந்து உங்களை ஊக்கப்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாமா?
0: ஆமாம் மேடம், அது
1: சரிங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப அருமையாக சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்த பாட்டு உங்களோட விருப்பத்தில் என்ன பாட்டு கேட்கலாங்கய்யா?
0: அபூத சகோதரர்கள் படத்துலேருந்து ராஜா கையை வச்சான், அது தாங்கா போனதில்லை அந்த பாட்டு.
1: பாடல் ஒலிக்கிறது கோடை பொன்மலையின் நேயர்கள் அனைவருக்காகவும்.
2: நீ வளர்த்ததப்படி நான் என்ன பண்ணுவேன்?
3: ராங் பண்ணாத, என் கையில ராங் காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
2: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சாடே அது ராங்கா பூடு மாட்டி. நான் பூடுன்றீங்களா? போதுன்றீங்களா?
3: போவாதே,
2: அப்படி சொல்லு. ராஜா கைய வச்ச அது ராங்க.

எடுத்தா கெட்டு போயிடும், அக்கு அக்கா அழகில் விட்டு போயிடும். தெரிஞ்சவதா

0: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை.
1: இசை பாடு நீ
0: மழை.
2: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ

0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
1: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
1: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
1: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும்.
3: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
6: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா, லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை, இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
8: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
7: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: இணைந்து
10: வழங்குவோர் நாமக்கல் பிஜேபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்,
11: பிஜேபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
12: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
13: எங்க செலக்ஷன் சரி?
14: கவுன்சிலிங் கோட் 2612.
10: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
15: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: நேரம் 2:37 கோடை பண்பலை 100.5 இது வென்றார் வந்தார் நிகழ்ச்சி. ஐயா சொல்லுங்க, அதாவது காலையில இருந்து இரவு முடிய நீங்க வானொலி எப்பவுமே கோடை பண்பலை கேட்டுட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. வானொலி கற்றுத்தந்த அனுபவம் அல்லது வானொலினால எனக்கு இந்த பயன் கிடைச்சிச்சு பலன் கிடைச்சிச்சு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க?
1: வானொலி இல்லை, வானொலி கேட்டனால கோடை பண்பலை நேர்கள் நிறைய எனக்கு கிடைச்சிக்காங்க மேடம்.
0: அதிக சொந்தங்கள் கிடைச்சிருக்காங்க
1: அதில், கிடைச்சிக்காங்க மேடம். அந்த இப்போ உதய விழா கூட போய் இந்த திருச்செங்கோட்டுக்கு, அதில் பல நேர்களை பார்த்தேன். கவிதா இளங்கோவன், ஆதாக்ஷன்னு இப்படி பல நேர்களை பார்த்தேன். பார்க்கும்போது உதய சந்தோஷமாக இருந்துச்சு மேடம்,
0: மகிழ்ச்சியாக இருந்தேன்.
1: அதே ஆமாம், அதிகம் மகிழ்ச்சி மேடம்.
0: எப்பவுமே வந்து வானொலி கேட்டுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. எனக்காச்சும் இப்போ வந்து நீங்கள் வெளியூர் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம், ஏதோ ஒரு பண்டிகைக்கு போகிறீங்க அல்லது திருவிழாவுக்கு போகிறீங்க, அப்போ வந்து வானொலி உங்களால் கேட்க முடியாத ஒரு சூழல் ஏற்படுதுன்னா அந்த நேரத்தை எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க?
1: அன்னியாக செல்போனில் வச்சுருப்பேன் மேடம். அந்த ரேடியோவில் அங்கே நிகழ்ச்சியில் ரேடியோ ஓடிச்சிக்கனா கேட்க முடியாது, மற்ற நேரம் செல்போனில் கேட்டுக்கோங்க மேடம். செல்போன்லேயே கேட்டுக்கோங்க.
0: இப்போ வந்து ஒரு முக்கியமான வானவில் தலைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து நம்ம நாளைக்கு காலையில் கண்டிப்பாக வந்து முதல் நேயராக இந்த கருத்தை வந்து நம்ம பதிவு பண்ணியே ஆகணும் கோடை பண்பலையில் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது, அடுத்த நாள் காலையில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெளியூர் பயணம் வந்துருச்சு. அந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களால் பேசவே முடியாது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவீங்க?
1: நான் நினச்ச கத்த அடுத்த நேர்களுக்கு சொன்னாங்கன்னா அதில் இது சந்தோஷப்படுது மேடம், அவங்க சொல்லிடுவாங்க மேடம்.
0: பரவாயில்லையே, நீங்கள் வந்து உங்களோட கருத்தை இன்னொருத்திட்ட சொல்லி அதை சொல்ல சொல்லிடுவீங்களா?
1: இல்லை, அவங்க என்ன ஏன் சிந்தனை மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்கன்னா அந்த அளவுக்கு சொல்லிடுவாங்க மேடம். அதனால் சந்தோஷப்படுது மேடம், நம்ம நினச்சதை அந்த நேர் சொல்லிட்டாங்க அப்படி.
0: இல்லை ஆனாலும் வந்து நாம் பேச முடியலையே, இந்த கருத்தை சொல்லலாம்னு நினச்சுமே இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்காம போச்சே, இன்னைக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும்ல?
1: அது கொஞ்சம் ஃபீல் இருக்குது மேடம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது.
0: அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க, சரி. அந்த கருத்தை நீங்கள் அப்படியே வந்து தங்களோட
1: எல்லாத்திலும்
2: ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குட்டன் புதிய அறிமுகம், அனில் பாஸ்தா.
3: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
4: கோடை பண்பலை 5:00 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட்.

0: அரிசியின் வண்ணத்தூரிகை
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்,
2: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
3: நல்ல பிளேஸ்மென்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
4: எங்க செலக்சன் சரி?
5: கவுன்சிலிங் கோட் 2612.
0: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: நேரம் 2:46, கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வென்றார் வந்தார். இன்னைக்கு நிகழ்ச்சியில விருதுநகர் மாவட்டம் பாலவனத்தம் அழகர்சாமி ஐயா அவரோட தான் பேசிட்டு இருக்கோம். ஐயா சொல்லுங்க, எந்தெந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் நம்ம கோடை பண்பலை 100.5 கடிதம் எழுதியிருக்கீங்க?
1: வானொலிக்கு எழுதிக்க மேடம், வானொலி மற்ற நிகழ்ச்சி கொடைத்தன்றல் எழுதிக்க மேடம்.
0: இன்னும் மற்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் எழுதலை?
1: நீ எழுதி மேடம், எழுதி மேடம்.
0: சரி, இப்போ ஊருக்கு போனோடனே வந்து எல்லா நிகழ்ச்சிகள் குறித்தும் வந்து கடிதம் எழுதுறீங்க.

0: எந்தெந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் நம்ம கோடை பண்பலை 100.5 கடிதம் எழுதியிருக்கீங்க?
1: வானொலிக்கு எழுதிக்க மேடம். வானொலியிலே மற்ற நிகழ்ச்சி கொடைத்தன்றல் எழுதிக்க மேடம்.
0: இன்னும் மற்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் எழுதல?
1: இன்னும் எழுதி மேடம், எழுதி மேடம்.
0: சரி, இப்போ ஊருக்கு போனோடனே வந்து எல்லா நிகழ்ச்சிகள் குறித்தும் வந்து கடிதம் எழுதுறீங்க?
1: எழுதி மேடம், எழுதி
0: கடிதம் எழுதி போடுறீங்க. நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாமா?
1: காத்துக்கலாம், காத்துக்கலாம்.
0: சரி, என்னைக்காச்சும் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கருத்தை வந்து கண்டிப்பாக இதை எழுதி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு அவசரத்தில் அந்த கருத்தை மட்டும் எழுதாமல் விட்டுட்டு நீங்கள் வந்து அனுப்பிச்சிருப்பீங்க கடிதம். ஐயோ, நம்ம இந்த கருத்தை எழுதாமல் மறந்துட்டோமே, என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்காது யோசிச்சிருக்கீங்களா?
1: கொஞ்சம் யோசிக்க மேடம், மறந்துட்டனால
0: விட்டுருவீங்க. சரி, ஏதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும், இந்த கருத்தை நம்ம எழுதி அனுப்பிச்சிருக்கோம், இந்த கருத்தை எப்போ நம்ம வானொலியில வாசிப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்துருக்கீங்களா உங்களோட கடிதத்திற்காக?
1: அப்ப
0: எப்படி இருக்கும் உங்க மனநிலை?
1: அந்த காத்திருந்து சொல்லும் போது கொஞ்சம் ரொம்ப சந்தோஷம் இருக்கும் மேடம். நம்ம நிகழ்ச்சியும் இது நம்ம பற்றி சொல்லி கேட்க சொல்கிறாங்களே, அது ஒரு சந்தோஷம், அதிக ஆனந்தமாக இருக்கும் மேடம்.
0: எதிர்பார்த்த நேரம் வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னு மகிழ்ச்சியாகவும் இருக்கும்.
1: ஆமாம் மேடம், கண்டிப்பாக.
0: சரி, அதிகாலையிலேருந்தே நீங்கள் வந்து நம்ம பண்பலையில் பாடல்கள் கேட்டுகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. அப்போனா வந்து நீங்கள் நிறைய பாடல்கள், உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் இருக்கும், அடிக்கடி முணுமுணுக்கிற பாடல் அப்படின்னு இருக்கும். இருந்தாலும் ரொம்ப நம்ம கோடை பண்பலையில் இந்த பாட்டு வந்து ஆரம்பித்த உடனே அப்படியே நான் தொடர்ந்து இதை பாடிட்டே இருப்பேன் அப்படின்னா எந்த ஒரு பாடல் மட்டும் நீங்கள் சொல்லுவீங்க?
1: அது வந்து மேடம் இந்த அண்ணாமலை படத்துலேருந்து வெற்றி நிச்சயம், அது வந்து கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்கும் மேடம்.
0: நல்லா இருக்கும். அந்த பாட்டு. சரி, இப்போ என்ன பாட்டு கேட்கலாம்? இப்போ
1: அதே பாட்டுக்குள்ள அண்ணாமலை படத்துலேருந்து வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம், அந்த படம் இருக்கும்.
0: வெற்றி நிச்சயம் தான் எல்லாருக்குமே.
1: ஆமாம் மேடம்.
0: சரி, தொடர்ந்து நீங்கள் கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகள் எல்லாத்தையுமே கேட்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் நாங்களும் கேட்டுக்கிறோம். இப்போ நம்ம பாட்டு கேட்கலாம்.
1: சரிங்க மேடம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா, லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
3: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
4: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
3: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
4: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
3: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
5: இணைந்து
6: வழங்குவோர் நாமக்கல் பிஜேபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
7: பிஜேபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
8: நல்ல பிளேஸ்மென்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
9: எங்க செலக்சன் சரி?
10: கவுன்சிலிங் கோட் 2612.
6: 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
11: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: நேரம் 2:54 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில விருதுநகர் மாவட்டம் பாலவனத்தம் அழகர்சாமி ஐயா அவரோட தான் பேசணும். ஐயா, உங்களோட கருத்துக்களை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப ஆனந்தமா எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. அதற்காக கோடை பண்பலை 100.5 சார்பா இந்த நேரத்துல வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறதோட தொடர்ந்து கோடை பண்பலை நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கேளுங்க. நிகழ்ச்சிகள் குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க எழுதணும் அப்படின்னு இந்த நேரத்துல நாங்க கேட்டுக்கிறோம்.
1: சரி மேடம், எழுதிக்கிட்டே மேடம். இதை போயிட்டு வரும்போது அற்பட்ட குற்றாலிங்க ஐயா பாண்டியதாசன்லாம் சொல்லிட்டு இருந்தேன் மேடம்.
0: சரி,
1: அவங்களாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த நிகழ்ச்சி இது என்னை இந்த நிகழ்ச்சிக்கு என்னை கூப்பிட்டு அழைத்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் ஒளிபரப்பு அதிகாரிகள் அவர்களுக்கும் பண்பலை அனைத்து அறிவிப்பாளர் அவர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அவர்களுக்கும் மற்றும் கோடான கோடி நேயர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம். சுமலதா மேடத்துக்கும் ரொம்ப நன்றி மேடம்.
0: ரொம்ப நன்றிங்கய்யா. நிகழ்ச்சியில் நிறைவா என்ன பாடல் கேட்கலாம்?
1: இதுவா உதயகிரம் படம் என்னோடு பாட்டு பாடுங்கள் அந்த பாடல்.
0: எப்படி, நீங்க இந்த பாட்டோட சேர்ந்து பாடுவீங்களா?
1: பாடுறோம் மேடம், பாடுவோம்.
0: சரிங்க, பாட்டு கேட்கலாம் இப்ப.
1: சரி மேடம்.

0: கோடை பண்பலை 100.5 இனி தொடர்வது உயிரெழுத்து நிகழ்ச்சி. வருமன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 3 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இயற்கை வளங்களை பாதுகாக்க அனைவரும் பாடுபட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முக்கிய பங்கு வகிக்க வேண்டுமென்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் ஏற்றுமதி இதுவரை 15% வளர்ச்சி கண்டுள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்புத் துறையில் 17,000 சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை 5 கோடிக்கும் மேற்பட்ட வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் கர்நாடகா சென்று பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ்

வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டுக்கான இளநிலை கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு தொழில்நுட்ப பட்டப்படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில அமைச்சர் திருமதி கமலி வெளியிட்டார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் பொருளாதாரத்தில் நலிவடைந்த நிலையில் உள்ள 13 முன்னாள் விளையாட்டு வீரர்களுக்கு ஓய்வூதிய ஆணைகளை மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா வழங்கினார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களில் 2 குழந்தைகள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். ஆசிய ரேபிட் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹரிகா துரோணவல்லி தங்கப்பதக்கம் வென்றார். வியட்நாம் ஓபன் டேக்வாண்டோ போட்டியில் இந்தியா 2 தங்கம், 5 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிக்கிதா ஷெஹராவத் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. சீன தாய்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி ஷர்மா, உன்னிட்டி ஹுடா, தேவிகா ஷிகாக் மற்றும் கிரண் ஜார்ஜ் ஆகியோர் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5
1: இனிய மாலை வணக்கம் நேயர்களே,

நேயர்களின் மனதில் ஒலிக்கும் இசையை அவர்களின் உன்னத தெரிவாலும் அவற்றின் இனிய கருத்துக்களாலும் மனதை மகிழ்விக்கும் பாடல்களை கேட்கும் நேரமாக நம் கொடைப்பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியினை மைக்செட் என்ற கருப்பொருளோடு அலங்கரிக்கிறார் மதுரை மாவட்டம் சுகந்தி அவர்கள். அவரின் கடிதத்தின் தொடக்கம் இவ்வாறாக: அன்பார்ந்த கொடை பண்பலை 100.5 பண்பலையில் பணிபுரியும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். என் பெயர் சுகந்தி. என் கணவர் பெயர் மூர்த்தி. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பேரையூரில் வசித்து வருகிறோம். எனக்கு 2 மகள்கள். மூத்த மகள் பிரேமி தனியார் கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றுகிறார். இளைய மகள் ஜீவலட்சுமி கொடைக்கானல் அட்டுவம்பட்டி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் படிக்கிறார். நான் தனியார் மருத்துவமனையில் சமையல் வேலை செய்து வருகிறேன். என் கணவர் டெய்லர் வேலை செய்து வருகிறார். அந்த காலத்தில் விசேஷங்களில் மைக் செட்களில் ஒளிபரப்பப்பட்ட பழைய பாடல்களில் ஜெய்சங்கர் அவர்கள் நடித்த பாடல்களை மைக் செட் என்ற தலைப்பில் எழுதி அனுப்பியுள்ளேன் என்று தனது எண்ண கருத்துக்களை அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். முதல் பாடலுக்கான விளக்கம் இதோ: செந்தாழை கூந்தலிலே செந்தூரம் நெற்றியிலே செவ்வாழை இப்பந்தல் தேடி மங்கை வருவாள். கல்யாண மேளம் கொட்ட கண் பார்வை தாளம் தட்ட பெண் பாவை மாலை சூடும் மன்னன் வருவான் என்று டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இருவரும் இணைந்து பாட கேட்போம் இப்பொழுது.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரி

0: நம்பிக்கை. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் பிஜேபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
2: பிஜேபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
3: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
4: எங்க செலக்சன் சரி?
5: கவுன்சிலிங் கோட் 2612.
1: 430 கேட்கலாம் போமக்ஸ் பானியங்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
6: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
7: இசை பேசும் இசை காற்றாய் ஒழித்துக் கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கான விளக்கம், நீலக்கண்கள் என் பேரை சொல்லி கோலம் வரையாதோ, காலம் முழுதும் போனால் என்ன காதல் தொடராதோ, நம் காதலுக்காக எந்த நாளும் நல்ல நாள்தான் என்று காதலன் பாடும் ஒரு இனிமையான பாடல் இது.

0: ஒரு குக்கு,
1: ஆசையில் ஒரு குக்கு.
0: நமது கோடை பண்பலை 100.5
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
0: இரவு 7

0: மாலை தொடக்கம் 8 மணி வரை.
1: நீர்களின் ஆசை பாடல்கள்.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
0: 94-86-28-24-24
1: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
0: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
1: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
0: குரல் பதிவு, அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
1: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.
3: நேரம் பிற்பகல் 3:16. கடிதங்கள் சுமந்து வந்த ஆசைகளுக்கு இசையால் பதில் கூறிக்கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய நிகழ்ச்சியினை அலங்கரிக்கிறார் மதுரை மாவட்டம் சுகந்தி அவர்கள். வரும் பாடலுக்கான விளக்கம் இதோ. பிறப்பிடம் வேறாயிருந்தாலும் என் இருப்பிடம் உனது மனமல்லவா. நிலவுக்கு ஒரு நாள் ஓய்வு உண்டு, உன் நினைவுக்கோ ஓய்வு என்பதே இல்லை.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம்.

0: அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
0: அனில் சோயா சங்க்ஸ்.
2: JJ College of Engineering and Technology, Saurabhika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
3: கோடை பண்பலை நற்புழி ஐந்தன் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
5: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
6: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
7: எங்க செலக்ஷன் சரி?
8: கவுன்சிலிங்
3: 2613.
9: தயாராகுது பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: கோடை பண்பலை நூற்புழி ஐந்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, மேக்னா சில்க்ஸ் பரமதி வேலூர் துறையூர் முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

நேரம் பிற்பகல் 3:22. விருப்ப பாடல்களால் மனதை வருடிக் கொண்டிருக்கிறது கொடை பண்பலையின் 1.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. நாம் இருப்பதோ ஒரு நாடக மேடை, இரவு நேரத்தில் மல்லிகை வாடை. நாளை வருவது யாருக்கு தெரியும், நடந்து பார்த்தால் நாடகம் புரியும், காலை பொழுது ஊருக்கு விடியும் என்ற கண்ணதாசன் வரிகளில் எல்லார் ஈஸ்வரி குரலில் பாடலை கேட்கலாம் இப்பொழுது.

மனதிற்கு இணக்கமான பாடல்களால் இதம் சேர்த்து கொண்டிருக்கிறது நம் கொடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. நேரம் பிற்பகல் 3:27. மாலைக்கு மாலை காதலர் பேசும் வார்த்தைகள் பேசிட வேண்டும், பேசிடும்போதே கைகளினாலே வேடிக்கை செய்யவும் வேண்டும் என்று டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலாவின் இணைந்த குரலில் பாடலை கேட்கலாம் இப்பொழுது.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: தொடர்புக்கு 8985712345.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு up to 60% ஆஃபர்.
5: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மெக்னா சர்க்கிள், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வண்ணம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
9: மனங்களின் மடல்களுக்கு கவிப்பாடி கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. பண்பலை சொல்லும் நேரம் 3:33. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியினை மைக் செட் என்ற கருப்பொருளோடு அலங்கரிக்கிறார் மதுரை மாவட்டம் பேரையூர் சுகந்தி அவர்கள். வரும் பாடலுக்கான விளக்கம் இதோ. பொன் வண்ணொன்று மலரென்று முகத்தோடு மோத, என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக. பொன் வண்டொன்று மலரென்று முகத்தோடு மோத, என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாக. நான் பயந்தோடி வந்தேன் உன்னிடம் உண்மை கூற.

நேரம் பிற்பகல் 3:40. விருப்ப பாடல்களால் மனம் வருடிக் கொண்டிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினை அலங்கரிக்கிறார் மதுரை மாவட்டம் சுகந்தி அவர்கள்.

கேட்பார் இல்லாத தோட்டம் புகுந்து ஆட்டம் நீ ஆடலாமா என்று இருவர் பாடும் இனிமையான பாடல் ஒலிக்கிறது இப்பொழுது.

நேரம் பிற்பகல் 3:45. இணைந்திருக்கிறோம் கொடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். காலம் எனும் காற்றிலே, கல்யாண வாழ்த்து பாட்டிலே ஒன்று சேர்ந்து வாழலாம். காலம் எனும் காற்றிலே, கல்யாண வாழ்த்து பாட்டிலே ஒன்று சேர்ந்து வாழலாம். உல்லாச வானம் போகலாம், அப்போது நெஞ்சம் ஆறுமே, எப்போதுமே கொண்டாடும்.

0: நேயர்களே, உங்களுடைய பாடல்களும் உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டுமா? உங்களுக்கு பிடித்த ஏதேனும் ஒரு தெருவில் 10 பாடல்களை தெரிவு செய்து அவற்றிற்கு இனிமை தரும் பொழிப்புரைகளோடு எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, கோடை பண்பலை 100.5, கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
0: நேரம் பிற்பகல் 3:51.

செவ்வானத்தில் ஒரு நட்சத்திரம் சிரித்தது என்னை பார்த்து. என்னை சிவந்த உடலா இதழா மனமா சிரித்தது எதை பார்த்து? என்னையோ உன்னையோ அல்ல, நம் உள்ளத்தை பார்த்து சந்தோஷத்தில் சிரித்தது.

மனங்களின் மடல்களுக்கு கவி பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் மதுரை மாவட்டம் சுகந்தி அவர்கள்.

செவிக்கு இனிமையான பாடல்களை தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியினை அலங்கரித்திருந்தார் மதுரை மாவட்டம் சுகந்தி அவர்கள். இனி மீண்டும் புலரும் நாளை பிற்பகல் 3 மணிக்கு. மற்றொரு அழகிய சந்திப்பில் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரியதர்ஷினி.

இனி நம் கோடை பண்பலை 100.5 தாராபுரம் விஎஸ்என் சுரேந்திரன் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வண்ணத்தூரிகை நிகழ்ச்சிக்கு முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

0: அதாகப்பட்டதே. கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க
1: ஒரு புள்ள கேக்குது. கோடை எஃப்எம் தானுங்க.

0: தாராபுரம் சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. சூரியன் பிராண்ட் அரிசிகள்
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம்.

0: பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: வழங்கும் வண்ணத்துரிகை
1: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
3: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
4: எங்க செலக்ஷன் சரி?
5: கவுன்சிலிங் கோட் 2612.
3: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி? சோ நோ வரி.
5: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.

0: வணக்கம் நேயர்களே. வெற்றுத்தாளில் உயிர் பிறக்கச் செய்வது தூரிகை. ஓவியன் கையில் இருக்கும் தூரிகை வெறும் வண்ணங்களை மட்டும் தீட்டுவதில்லை, எண்ணங்களுக்கும் உயிரூட்டுகிறது. அதுபோல வெற்றிடமான சிந்தனைகளுக்கு புதிய நிறங்களை பூசி ஒவ்வொரு மாலையும் அர்த்தமுள்ள ஓவியமாக மாற்றி உங்கள் உள்ளத்தின் அழியாத தடம் பதிக்க வருகிறது கோடை பண்பலை 100.5 வண்ணத் தூரிகை. இன்றைய வண்ணத்தூரிகை வண்ணம் பூச வருகிறது பண்பலை கழகமாக. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து வர்ணம் தீட்ட இணைகிறோம்
1: பிரியதர்ஷினி,
0: வசீகரன்.

0: அறிமுக நேயர்கள் வரலாம் 24242424 மகளிருக்கு 24242429 பொது நேயர்கள் 24242426 மற்றும் 290333 முன் இணைப்பிற்கு சுழியம் 4542 இணைக்கவும். வணக்கம் பிரியா, எங்க அந்த ஸ்டுடியோலேருந்து ஓடி வந்த ஓட்டத்துக்கு காமன்வெல்த் கேம்ஸ்லயே சேர்ந்துடலாம் போல இருக்கே.
1: வந்த உடனே ஆரம்பிச்சிட்டீங்களா பாத்தீங்களா?
0: சரி சரி விடுங்க. ட்ரெயின்ல போயிருக்கீங்களா?
1: ட்ரெயின்ல போயிருக்கேன், ஒரு தாட்டி போயிருக்கேன்.
0: ஒரு தடவை போயிருக்கீங்களா? சரி. இல்லை உங்களோட உங்கள் ஓட்டத்தையும் ட்ரெயினோட ஓட்டத்தையும் வச்சு ஒரு ஓட்டப்பந்தயம் நடத்தி பார்க்கலாமேனு ஆசைப்பட்டேன்.
1: ரொம்ப ஆசை தான் உங்களுக்கு.
0: சரி விடுங்க. நானும் நிறைய ட்ரெயினில் போயிருக்கேன். அப்போது ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிலக்கரி போட்டு ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னை மாதிரியான பெருநகரங்களில் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் ட்ரெயின்லாம் ஓடிட்டுருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லோக்கோ மோட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, டீசல் இன்ஜின், அதில் வந்து அதில் டேங்கோட அளவு மட்டும் 5000 லிட்டர் இருக்கும். அது மாதிரியெல்லாம் ட்ரெயினில் ஓடிட்டு போயிருக்கேன். ஆனால் இப்போ ஏதோ ஒரு ட்ரெயின் வந்திருக்குன்னு சொன்னாங்க.
1: புதுசாக ஒரு ட்ரெயின் வந்திருக்கு, அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா?
0: அது நீங்கள் தான் சொல்லணும், படித்தவங்க.
1: நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க.
0: சரி, நீங்கள் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா அது இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்தேன். இப்போ ரீசெண்டாக ஹைட்ரஜன் ட்ரெயின் அப்படின்னு ஒரு ட்ரெயின் வந்திருக்குது. அதோடைய ஆப்ரேஷன் எப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஹைட்ரஜன் டேங்கை மேலே வச்சுருப்பாங்க. அந்த டேங்க்ல இருந்து ஹைட்ரஜன் அப்படியே வரும். வரும்போதே பார்த்தீங்கன்னா காற்றுல இருக்க ஆக்சிஜன் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே சேர்த்து ரெண்டும் கலந்து ஃபியூயல் செல்குள்ளே போயிடும். அங்கே நடக்கக்கூடிய வேதிவினை மாற்றத்தை வச்சு மின்சாரமாக மாற்றுது. இப்படித்தான் இந்த ட்ரெயின் ஓடுது. இதில் 2600 பயணிகள் வரைக்கும் உட்காந்து போகலாம். 75 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, 1200 கிலோமீட்டர் தூரத்தை இதோட முன்னோட்டத்திலே வந்து ஓட்டி காமிச்சிருக்காங்க. இதனால் கிட்டத்தட்ட 3200 லிட்டர் டீசல் சேமிச்சிருக்காங்கன்னா பார்த்துக்கங்களேன்.
1: பாருங்களேன் எவ்வளோ சேமிப்புன்ட்டு.
0: ஆமாம். இப்போ உங்களுக்கான கேள்வி என்னென்னா, இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின் எப்போ எங்கே ஓடுச்சு?
1: இதை நான் சொல்ல மாட்டேன், நம்ம நேயர்கள்கிட்டயே கேட்டுடலாம்.
0: வாங்க நேயர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் அன்பு உள்ளவங்களுக்கு.
1: வருக. வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ, நான் மாரியம்மன் செல்வம் பேசுறீங்க.

0: வணக்கம் செல்வம், எப்படி இருக்கீங்க?
1: சொல்லுங்க செல்வம் ஐயா, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்குது நம்ம நிகழ்ச்சி எல்லாம்?
2: ஹலோ
1: ஐயா, கேக்குதுங்களா செல்வம் ஐயா? ஐயா
0: இனிப்பில் சிறிது பழுது இருக்கும் போல.
1: இல்லை, ஐயா வந்து மிகுந்த காற்றுக்கு மத்தியில் நின்று பேசிகிட்டு இருக்காரு, புயற் கூட்டங்களுக்கு நடுவே நின்று. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
3: இருவருக்கும் இனிமையான மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம் ஐயா. சொல்லுங்க, உங்கள் பெயர், ஊர்?
3: நான் நாமக்கல் மாவட்டம், மோகனூர் சிவா.
1: மோகனூர் சிவா, சொல்லுங்க ஐயா. நல்லா இருக்கோங்க ஐயா. ஐயா இப்போ புதுசாக ஹைட்ரஜன் ட்ரெயின் வந்திருக்குது இல்லைங்கய்யா? ஆமாங்க ஐயா. அது வந்து எந்த இடத்துல நம்ம இப்போ முன்னோட்டம் நடத்தியிருக்காங்க ஐயா?
3: ஹரியானா.
1: சரிங்கய்யா, நல்லா நிறைய நியூஸ் பேப்பர் படிப்பீங்க போல இருக்குது. ஐயா கேட்ட உடனே பதில சொல்லி எங்களையே திக்குமுக்காட வச்சிட்டீங்க.
0: எந்த தேதியிலையா இந்த இது இயக்குனாங்க?
3: ஜூலை 17.
1: ஐயா அனைத்து தகவலோடய வந்திருக்காரு. ஐயா இதை பற்றி வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்க, நான் நேர்களோடு சேர்ந்து நாங்களும் கேட்டு மகிழலாம்.
3: ஜின்ஸுங்கிற இடத்துல சோண்டிப்பட்டு வரைக்கும்
1: சரிங்கய்யா.
3: அது மட்டும்தான் தெரியும், அதுவும் நான் உங்களுக்கு படிச்சுதான்.
1: சரிங்கய்யா சரிங்கய்யா சரிங்கய்யா சரிங்கய்யா. உங்களுக்கு உங்களுக்கான பாடலில் வந்து விளம்பரத்திற்கு பிறகு வருகிறது ஐயா.
3: சரி,
1: நன்றிங்க ஐயா.
4: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்குற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
9: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
8: எப்படிமா?
9: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி. நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
8: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
10: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
11: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
12: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
11: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
12: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
11: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
13: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
14: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
15: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
16: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன். வைக்கிங்
17: வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.

0: வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
2: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை
1: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்.
3: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.

0: பிரியா, நேர்கள் எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக கோத்தில் இருக்காங்க. என்னடா இவனுங்களே பேசிகிட்டு இருக்கானுங்க தகவல் சொல்கிறன்ற பேரில் அப்படின்னு சொல்லிட்டு. பெட்டர் வந்துட்டு நீங்கள் நேரடியாக ஒரு நேரை எடுத்து அவர்கிட்ட கேள்வியோடு ஆரம்பிச்சிருங்க.
1: ஆமாம், வருக வணக்கம். ரூபா வேலுமணி, எப்படிமா இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
1: நாங்கள் நல்லா இருக்கோம். சரிங்கம்மா, கேள்விக்கு பதில் சொல்கிறீங்களா? சரிங்கம்மா. ஜப்பான் ஓபர் சூப்பர் 750 பட்டத்தை வென்ற முதல் இந்திய வீராங்கனை யார்? இதுதான்மா கேள்வி.
0: அம்மா, ரேடியோடைய சத்தத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா நாங்கள் கேட்குற கேள்வி உங்களுக்கு ரொம்ப தெளிவாக கேட்கும்மா. அம்மா, இணைப்பில் இருக்கீங்களா?
1: நீங்கள் சொன்னதில் அவங்க இணைப்பு விட்டே போயிட்டு.
2: சொல்லுங்கம்மா.
0: ஆ, சொல்லுங்கம்மா.
1: கேட்குதுங்களா?
2: ஆ, கேட்குதுங்க. கேள்வி
1: இந்த மறுமுடி சொல்கிறேம்மா. ஜப்பான் ஓப்பன் சூப்பர் 750 பட்டத்தை வென்ற முதல் இந்திய வீராங்கனை யார்?
2: முதல்
0: வீராங்கனைங்களா? முதல் இந்திய வீராங்கனை, ரொம்ப எளிமையான பதில். குழு இந்திய வீராங்கனை, அதுதான் குழு. சரிம்மா, நம்ம கேள்வியே அதுதாங்கம்மா. ரொம்ப ரொம்ப நல்லா தெரிந்த ஒரு வீராங்கனை அவங்க. அவங்கள தெரியலன்னா அதுக்கு குழு கொடுக்க முடியுமா? சிறப்புங்கம்மா. ஆனா கேள்வி என்னன்னா, சொல்லுங்க கேள்வி என்னன்னா, பி வி சிந்து இந்த பட்டத்தை வெல்லும் பொழுது யாரை வீழ்த்தி இந்த பட்டத்தை வென்றார்? சரிங்கம்மா, அடுத்த நேர சந்திப்போம்மா.
1: நன்றிங்கம்மா. நிகழ்ச்சியில் வரும் நேயர் வருக வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: ஈரோடு மாவட்டம்
1: விக்ரமாதித்தன் ஐயா. அப்ப புதிர் கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லிருவீங்க அப்படிதானே?
3: கண்டிப்பா, வேதா ஆஸ்பத்திரியாரும் கரெக்டா சொல்றீங்க.
0: சிறப்புங்க ஐயா. கேள்வி கேட்டீங்களா இல்ல திரும்ப சொல்லணுங்களா? பட்டத்தை வென்ற முதல் வீராங்கனை அப்படின்னு கேட்டோம். அந்த கேள்விக்கு பதில் பி வி சிந்து. அவங்க யார வீழ்த்தி இந்த பட்டத்தை வென்றார்கள்?
1: இதுதான் கேள்வி.
0: சரிங்களா ஐயா, பதில் சொல்லணுங்க ஐயா கேள்விக்கு. சரிங்க சொல்லக்கூடாதுங்கய்யா. சரிங்கய்யா, சரிங்கய்யா. ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திப்போம்.
4: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
5: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
6: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
5: எப்படிமா?
6: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
5: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
7: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
8: கோடை பண்பலை நூற்புழி ஐந்தின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, மேக்னா சில்க்ஸ் பரமதி வேலூர் துறையூர் முசிறியின் நல்வாழ்த்துகள்.

0: நேரம் 4:21. நாம் இணைந்திருக்கிறோம் கொடைப்பண்பலை 100.5 வண்ணத்துரிகை
1: பண்பலைக்கழகமாக.
0: நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் வருக, வணக்கம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க.
2: இருவருக்கும் மாலை வணக்கம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்தல் காட்டிலிருந்து கே கே கருப்பண்ணன்.
0: கருப்பண்ணன் ஐயா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்க நலமா இருக்கோம். கேள்வி கேட்டீங்களா
2: மேடம்? இணைப்புல இருந்த மேடம், அப்படி சொல்லுங்க மேடம்.
0: சரிங்கய்யா.
1: ஜப்பான் ஓபன் சூப்பர் 750 அப்படின்ற பட்டத்தை வென்ற முதல் இந்திய வீராங்கனை யார் அப்படின்னு கேட்டிருந்தோம். அவர் பி வி சிந்து. அவர் அந்த பட்டத்தை

0: ஆமாங்கய்யா, பி வி சிந்து இருக்காங்களே அவங்க தாங்கய்யா. அவர்கள் யாரை வீழ்த்தி இந்த பட்டத்தை வென்றார், அதுதாங்கய்யா கேள்வி.
1: குழு கொடுக்க முடியுங்களா
0: ஐயா? இது வந்து முக்கியமான கேள்விங்கய்யா. இவர் இதுக்கு முன்னாடி இவர் வீழ்த்தின வீராங்கனையுமே பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி வந்து வேர்ல்டு சாம்பியன் லிஸ்ட்ல வந்து மூன்றாவது இடத்துல இருந்த ஒரு வீராங்கனை ஐயா.
1: அது அகான யாமகுச்சி.
0: சிறப்புங்க ஐயா, நல்ல ஒரு அருமையான பதில கொடுத்துருக்கீங்க ஐயா. உங்களுக்கு விருப்பமான பாடலுங்க ஐயா?
1: கேப்டன் பிரபாகரன் பாசமுள்ள பாண்டியர்.
0: சரிங்க ஐயா, ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு உங்களுடைய விருப்ப பாடல் ஒலிக்கும் ஐயா. நன்றி.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: PGP College of Engineering and Technology Autonomous Namakkal.
4: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
5: எங்க செலக்ஷன் சரி?
6: கவுன்சிலிங் கோட் 2612.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம்.
1: அனில் பாஸ்தா,
2: நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: வழங்கிய வண்ணத்துரிகை
1: இணைந்து வழங்கியோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
6: எங்க செலக்சன் சரி?
7: கவுன்சிலிங் கோட் 2612.
5: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்சன் சரி? சோ நோ வரி.
7: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
8: நம் கோடை பண்பலை 100.5 நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி நாளைய யாதுமாகி நிகழ்ச்சியில் குழந்தைகள், பெண்கள், திருநங்கைகள் மற்றும் முதியோர் நலத்திட்டங்கள் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் திண்டுக்கல் மாவட்ட சமூக நல அலுவலர் கர்லின் செல்வராணி அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களை, நாளை நண்பகல் 12 மணிக்கு யாதுமாகி யாதுமாகி.
0: கோடை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
10: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
11: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
0: வழங்கும் வண்ணத்துரிகை.
12: நேரம் மாலை 4:31. விறுவிறுப்பான கேள்விகளுடன் உற்சாகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் நம் கோடை பண்பலை 100.5 வண்ணத்தூரிகை. வசி, இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல ட்ரெயினை பத்தி கேட்டோம்.
13: சரி,
12: அடுத்தது ஸ்போர்ட்ஸ பத்தி கேட்டோம்.
13: ஆமா ஆமா,
12: இப்போ எதை பத்தி கேட்க போறோம்?
13: சர்க்கரை.
12: சர்க்கரையா?
13: ஆமா, சர்க்கரைன்னு சொன்ன உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது?
12: சர்க்கரைன்னு சொன்னோடனே ஸ்வீட் சாப்பிடணுன்ற தோணுது.
13: அப்படியா? ஆனால் வந்து இந்த சர்க்கரை வந்து சர்க்கரை வியாதி, அதாவது நீரிழிவு நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சர்க்கரை வியாதியை பற்றி தான்.
12: ஏன், நிகழ்ச்சி நல்லா தானே போயிட்டு இருக்கு, ஏன்?

0: சமயம் பத்தி இழுத்து பேசிட்டு இருக்கீங்க
1: அப்படின்னு கிடையாது. இப்ப நம்மளை சுத்தி இருக்க மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள், ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த சர்க்கரை வியாதியையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா சிலருக்கு வந்து மரபு ரீதியாகவும் தாத்தா பாட்டிக்கு இருந்தா பேரனுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அல்லது வந்துட்டு இப்போ நம்ம இருக்கக்கூடிய தவறான உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாகவும் கூட நமக்கு இந்த வியாதி வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் சொல்லிடலாமே பேசிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து.
0: நீங்கள் சொல்கிற குறிப்புக்கும் கேள்விக்கும் என்ன சம்பந்தம்?
1: அதை நீங்கள் தான் சொல்லணும்.
0: சரி, நம்ம வர நேயர்கள்கிட்ட இந்த கேள்வியை கேட்டுடலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்க.
2: தாராபுரம் ஜவுளி கடவிலிருந்து மாயவா ராமசாமி மேடம்.
0: ராமசாமி ஐயா, கேள்விக்கு போயிடலாமா ஐயா?
2: போகலாங்க மேடம்.
0: சரிங்கய்யா, இப்போ சமீபத்தில் நீரிழிவு நோய்க்காக அறிமுகப்படுத்தப்பட்ட மருந்து எது?
1: இப்போ சமீபத்தில் இல்லைங்கய்யா, இன்சுலினுக்கு மாற்றாக வந்துட்டு இப்போ ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ சமீபத்தில் கண்டுபிடிச்ச மருந்து இன்சுலின் வந்து நீங்கள் டெய்லி எடுத்துக்குவீங்க அப்படி தானேங்கய்யா?
2: ஆமாங்க மேடம்.
1: ஆமாங்கய்யா. அதை தவிர்த்து இப்போ புதிதாக ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அதன் பெயர் என்னன்னு தெரியுமாங்கய்யா? சரிங்கய்யா, நன்றிங்க ஐயா. அடுத்த நேயர்.
0: நிகழ்ச்சியில் வரும் நேயர் வருக, வணக்கம்.
3: இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க.
3: ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் ஐயா, கேள்வி கேட்டீங்களா?
3: ஆமா, கேட்டேன். அந்த நீரழிவு நோய்க்கு வந்து மருந்து கேட்டிருக்கீங்க, கண்டுபிடிச்ச மருந்து.
0: ஆமாங்க ஐயா.
3: அது வந்து எப்படி எந்த மாதிரி
1: ஐயா? என்ன மிகப்பெரிய கணினி சத்தங்கள்லாம் கேட்டுட்டு இருக்குது. நீரிழிவு நோய்க்கு பொதுவாக இன்சுலின் பயன்படுத்துவது அப்படின்றது வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அதுக்கான சற்று கூடுதலாக வந்துட்டு கொஞ்சம் மக்களுக்கு எளிமையா இருக்கக்கூடிய வண்ணத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு மருந்து. அதனுடைய பெயர் என்னங்கய்யா? சரிங்கய்யா, நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு அடுத்த நேரம் சந்திச்சிடலாம் பிரியா.
0: சந்திச்சு
4: போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
5: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
6: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
7: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
8: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
7: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
8: பூமக்ஸ் இன்னர்வேர், தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
7: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
8: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: பள்ளி கல்வி துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 முதல் August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
10: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
11: தொடர்புக்கு 8985712345.
12: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
13: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
12: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
13: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
12: மெக்னா சர்க்கிள், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
14: இன்று மாலை 5:30 நம் கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திரச்ச வண்ணம்.
15: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன். வைக்கிங்
16: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
0: நாம் இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 வனத்தூரிகை நிகழ்ச்சியில் வரும் நேயர்

0: வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
0: தூத்துக்குடி மாவட்டம் எட்டையவரம் வட்டம் பேரலன்பட்டியில இருந்து கஸ்தூரி மயில்.
2: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு கேள்வி கேட்டீங்களா?
0: கேட்டேன் சார், ஆனா அது இன்சுலின்லாம் தெரியும் எனக்கு.
2: இப்போ சமீபத்தில் அந்த மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஐயா. அதாவது இன்சுலின் என்பது வந்து தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து, ஆனால் இது வந்து வாரத்திற்கு ஒரு முறை செலுத்தினால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மருந்து. சரிங்க ஐயா, ஆன்சர் எதுவும் தெரிஞ்சிச்சிங்களா பதில்? சரிங்கய்யா, சரிங்கய்யா, உங்களுக்கான பதிலோடு சேர்த்து அதை பற்றின தகவல்களையும் சொல்கிறோங்க ஐயா. சொல்லுங்கள் பிரியா, என்ன மருந்து?
1: மருந்தின் பெயர் அவிக்லி.
2: அவிக்லி, சரிங்களா. இது வந்துட்டு இப்போ தினந்தோறும் இன்சுலின் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துட்டு வாரத்துக்கு ஒரு முறை யூஸ் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றும் டைப் 2 டயாபெட்டிக்ஸ் உள்ள பெரியவர்களுக்கு இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இந்த மருந்தை யூஸ் பண்ணால். சரிங்களா. சரி, ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஒரு பாடலோடு நம்ம வந்து அடுத்த நேயரை சந்திக்கலாம்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: கொடைப்பண்பலை 100.5. இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
2: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
4: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
6: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி
4: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ண துரிகை.
8: நேரம் மாலை 4:45. நாம் இணைந்திருக்கிறோம் கொடைப்பண்பலை 100.5 வண்ண துரிகை.
9: சொல்லுங்க பிரியா, அடுத்த கேள்வி என்ன வச்சிருக்கீங்க?
8: நான் நேயர்கிட்டயே நேரடியா கேட்டுக்கிறேன்.
9: சரி, நேரடியா நேயர்கிட்டே கேட்போம்.
8: வருக வணக்கம்.
10: வணக்கம் மேடம்.
8: வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க.
10: சிறந்தவனவளுக்கு மாலை வணக்கம். சேர்ந்த மாவட்டம் இரும்பாலையில் எப்பவுமே சொல்லுங்க மேடம். நினைத்தாங்க நலமா
8: அனைவரும் நலமா இருக்கோங்க ஐயா.
9: மிதமிஞ்சி வேகத்துல பேசிட்டு இருக்கீங்களா ஐயா?
10: அல்ல, நீங்க வந்து ட்ரெயின் தான் ஐயா, உங்க கூட பேசி பேசி அதே பழக்கமே இருக்கு.
9: மகிழ்ச்சி. இந்த பயிற்சி நாங்க தான் கொடுத்தோம்னு சொல்லிருக்கீங்க பாத்தீங்களா, அதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா.
10: இப்ப 25 வருஷமா உங்க குரல கேட்டு நாங்களும் அறிவிப்பாளர் ஆகலாம் ஆசை தாங்க ஐயா.
9: மகிழ்ச்சி ஐயா. ஐயா, இவங்க வந்து இப்படிலாம் கேட்டால் வந்து நம்ம வந்து கடினமான கேள்வியை கேட்காம வந்து இலகுவான கேள்வியை கேட்டுருவோம் நம்பிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பிரியா உட்காந்துட்டு இருக்காங்க. கேளுங்க பிரியா, கேள்விக்குள்ள போயிடலாங்களா ஐயா?
8: இப்படி வேணாலும் கேளுங்கன்னு அவர் தயாரா இருக்கிறதோ நான் கேட்குறேன்.
9: கேளுங்க
8: ஐயா. உங்களுக்கான கேள்வி, தற்போது ராயல் சொசைட்டி ஃபெல்லோவாக தேர்வான இந்திய அறிவியலாளர் யார்?
9: குழு ஏதாவது வேணுமாங்கய்யா?
8: இன்னொரு முறை சொல்லுவாங்கய்யா. தற்போது ராயல் சொசைட்டி ஃபெல்லோவாக தேர்வான இந்திய அறிவியலாளர் யார்?
9: ஒரு க்ளூ வேணா கொடுக்கட்டுங்களா ஐயா?
10: கொடுங்க சார், கொடுங்க
9: ஐயா. இவர் ஒரு பெண்மணிங்க ஐயா, அதுதாங்க ஐயா உங்களுக்கான க்ளூ.
8: ரொம்ப பெரிய க்ளூவா கொடுத்து வச்சிருக்காரு. அப்படிதானே ஐயா?
9: ஆனா பெண்ணான்னு சொல்லிட்டா அவர் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாருங்க ஐயா. இன்னொரு க்ளூங்களா ஐயா? இன்னொரு க்ளூ நீங்க தான் பிரியா கொடுக்கணும்
8: ஐயா. இவங்க வந்து இந்திய பசுமை புரட்சியின் தந்தை எம் எஸ் சுவாமிநாதன் இருக்காங்களே, அவங்களோட பொண்ணு
9: ஐயா. இதுக்கு மேல எப்படிங்க
8: பெரிய குழுவாவே நாங்க கொடுத்துட்டோம்.
9: சரிங்க ஐயா, நன்றி.

0: நிகழ்ச்சியில் வரும் நேயர் வருக வணக்கம். வணக்கம்.
1: இசை வசந்தம் வீசிக் கொண்டிருக்க இனிய பண்பலை 100.5 மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம் ஐயா.
1: கூலியூர் சுரேஷ்.
0: சுரேஷ் ஐயா கவிதையோட வந்திருக்கீங்க
1: மேடம். இவங்க மேடம் சுவாமிநாதன் அவங்களுடைய பொண்ணு மேடம்.
2: மறுபடியும் சொல்லிருங்க ஐயா.
1: டாக்டர் சௌமியா சுவாமிநாதன்

0: சரிங்க ஐயா, நாங்கள் நான் இணைப்பில் இருங்க.
1: இன்னொருத்தர் அவங்க கூட இணைஞ்சு மணிந்திர அகர்வால்னு சொல்லிட்டு அவங்களும் இணைஞ்சிருக்காங்க மேடம்.
0: சந்தோஷம் ஐயா, சந்தோஷம்.
1: அது மட்டும் தெரியுங்க.
0: சரிங்க ஐயா, சொல்லுங்க. இந்த ராயல் சொசைட்டி ஃபெல்லோன்றது கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை பற்றின தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, சொல்லுங்கள், கேட்போம்.
2: இந்த ராயல் சொசைட்டி ஃபெல்லோஷிப் அப்படின்றது லண்டனில் உள்ள புகழ்பெற்ற மதிப்புமிக்க அறிவியல் கழகம்.
0: அடடா, எப்போ ஆரம்பித்தாங்க இது?
2: 1660 தொடங்கினாங்க.
0: சரி, இது யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க?
2: அறிவியல், மருத்துவம் மற்றும் பொறியியல் துறையில் சாதனையாளர்களுக்கு வழங்கும் வாழ்நாள் கௌரவ பட்டமாகும்.
0: சரி, இந்த இதுக்கு பேருக்கு பின்னாடி ஏதாவது போட்டுக்கலாமா, நாங்கள் இந்த பட்டம் வாங்கியிருக்கோம் அப்படின்லாம்?
2: பேருக்கு பின்னாடி எஃப்ஆர்எஸ் அப்படின்னு போட்டுக்கலாம்.
0: சரி மேடம், அப்புறம் என்னங்க, ஒரு பாட்டை கேட்டுட்டு இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுப்போம்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
3: ஏன் பருத்தி தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
4: பள்ளி கல்வி துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா, லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை, இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.

0: நாம் இணைந்திருக்கிறோம் கொடை பண்பலை 100.5 வண்ணத்தூரிகை. நேரம் மாலை 4:54. நேரம் முதல்ல இருந்து இப்போ வரைக்கும் நிறைய விஷயங்களை பற்றி நாம் கலந்துரையாடிட்டோம். நேயர்களும் பங்கேற்று அவங்களோட சிறப்பான பங்களிப்பு கொடுத்தாங்க. இப்போ நிகழ்ச்சியில நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம்.
1: ஆமாம், ஆனாலுமே வந்து எனக்கு ஒரு மனக்குறை, சில தகவல்களை நான் சொல்லிட்டு தான் போவேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கேன். அது என்ன அப்படின்னா, இந்தியா வந்து காமன்வெல்த் கேம்ஸில் வந்துட்டு ரொம்ப கோலூச்சி நின்றிருந்த சில விளையாட்டுகள் வந்து இந்த முறை வந்துட்டு 2026 இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா பேட்மிண்டன், கிரிக்கெட்டு, ஃபீல்டு ஹாக்கி, ரெஸ்லிங்கு, டேபிள் டென்னிஸு, ஸ்குவாஷு, இது மாதிரி நிறைய கேமு, அதாவது இந்தியா நிறைய பதக்கங்களை வாங்கின முக்கியமான விளையாட்டுகள் வந்துட்டு இந்த முறை இல்லை அப்படின்றது மனதிற்கு ரொம்ப வருத்தமான ஒரு செய்தியாக இருக்குது. அதனால் நமக்கு பதக்கங்களும் சற்று குறைவாகத்தான் கிடைக்கும். நம்ம போராடி இந்த டைம் ஜெயித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். அடுத்த வண்ணத்தூரிகை எப்போ பிரியா?
0: அடுத்த வாரம் வியாழக்கிழமை.
1: அப்படின்னா நாளைக்கு இல்லையா?
0: நாளைக்கு இருக்குது உங்களுக்காக திக்குமுக்கு வண்ணத்தூரிகை.
1: சரி, இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். பல புதிய தகவல்களையும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம். அந்த நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்.
0: பிரியதர்ஷினி,
1: வசீகரன்.

0: மண்மலை 100.5 இதுவரை கேட்டோம். பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
4: ஆடைகளின் புதை அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.
5: அழைப்புகள் ஒருங்கிணைப்பு
6: எஸ் கலைவாணி,
5: கணினியின் கைவண்ணம்
6: வி செந்தில்குமார்,
5: பொறியியல் நுட்பம்
6: எஸ் அனீஸ், ஆர் சுந்தரராஜன்.
5: இடைக்கால இன்னிசை மெட்டுக்களை சுமந்து வருகிறது சித்திர செவ்வானம். முன்னதாக செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வகை செய்யும் தேசிய கௌரவ அடையாள பாதுகாப்பு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் இன்று நிறைவேறியது. சென்னை பெங்களூரு அதிவிரைவு சாலை பணிகள் மத்திய அரசின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 1,12,00,000 குடியிருப்புகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு வி சோமநாத் தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழகத்தைச் சேர்ந்த 119 மீனவர்கள் நடப்பாண்டில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கே டி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். சென்னை எண்ணூர் துறைமுகத்தில் உள்ள திரவ இயற்கை எரிவாயு முனையத்தின் உற்பத்தி தற்போது 12,60,000 மெட்ரிக் டன்னாக உள்ளதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்புத்துறையில் 17,000 சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இணைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு காவிரியில் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்துள்ளதாக மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் நடப்பு கல்வியாண்டுக்கான இளநிலை கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு தொழில்நுட்ப பட்டப்படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில அமைச்சர் திருமதி கமலி வெளியிட்டார். மேகதாது விவகாரம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் கர்நாடகா சென்று பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் உயர்கல்வியில் சேர்வதற்கான விழிப்புணர்வு மற்றும் வழிகாட்டு முகாம் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் இன்று நடைபெற்றது. சீன தைப்பே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 சித்திரச்சவானம். மாலை நேரத்தில் வானில் வரைந்திடாத ஓவியம் ஊர்கோளமாக போகும் மேகங்கள். மேகங்களோடு மோகம் கொண்டு வெக்கத்தில் தலை சாயும் நேரமாய் நம் பண்பலை 100.5 சிவக்கிறது இன்றைய சித்திரச்சவானம். சிவந்த வானோடு பயணிக்கிறேன் நான், உங்கள் எட்வர்ட் கிங். மாலை வணக்கம் அன்பு உள்ளங்களே.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்டு மாதிரி 100% கடலை எண்ணெயா, இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்டு மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா, இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
5: அளவு முன்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
7: மிஸ்டர் கோல்டு 100% கடலை எண்ணெய்.
8: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
9: JJ College of Engineering and Technology, Sauramika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
10: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
11: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
10: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
11: பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
12: கவுன்சிலிங் கோட் 4959.
10: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
13: மாலை நேரம் மயங்கும் நேரமாய் நம் பண்பலை 100.5 இது சித்திரை செவ்வானம். பண்பலை சொல்லும் நேரம் 5:11. வரைந்திடாத ஓவியத்தை தீட்ட முடியுமா என்று சிந்திக்கும் பொழுது வர்ணிக்க வார்த்தைகளை தேடும் பொழுதும் வண்ணத்து பூச்சிகளின் தேடல், மலர் கூட்டத்திலா, கார்மேகத்தில் மோகம் கொண்ட மழையிலா, கற்பனை எத்தனை ஆசைகள், எத்தனை ஆசைகளை சொல்கிற வார்த்தையோ இது.

இசை மலையில் இதயம் எங்கும் நேரம் நம் கொடி பண்பலை 100.5 சித்திரை செவ்வானம். காதல் கொண்ட இதயங்கள் பேசிக்கொள்ள துடிக்கும் பொழுது இதயங்களின் சங்கமம். காதல் கொண்ட இதயங்கள் பேசிக்கொள்ள துடிக்கும் பொழுது இதயங்களின் சங்கமம். கல்வனை போன்ற காதல் மனம், துடிதுடிக்கும் காதல் வார்த்தைகளின் பகிர்வு. இன்னும் என்ன சொல்லப் போகிறாயோ, ஆம் இன்னும் என்ன சொல்லப் போகிறாயோ என்ற அன்பின் பகிர்வு இதுதானோ

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.
3: தேச

0: உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனல் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, மேக்னா சில்க்ஸ் பரமதி வேலூர் துறையூர் முசிறியின் நல்வாழ்த்துக்கள்.

மாலை நேரத்தை மயக்கிக் கொண்டிருக்கிறது நம் கோடி பண்பலை 100.5 சித்திரை செவ்வானம். பண்பலை சொல்லும் நேரம் 5:24. அன்பு கொண்ட காதல், அன்பு கொண்ட காதல் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ துடிக்கும் இதயங்கள். அன்பே உன்னுடைய நினைவில் நான் மட்டும் இருக்க வேண்டும். அன்பே உன்னுடைய நினைவில் நான் மட்டுமாக இருக்க வேண்டும் என்ற காதல் மனது தென்றல் தீண்டும் போது ஆசையில் மயங்கிய மனதின் தவிப்பு இப்படி.

0: நம் கூடி பண்பலை 100.5 இன்று இரவு 11 மணிக்கு இடைவிடா பாடல்களோடு இரவு சிறகு 10 மணிக்கு நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் சேலம் மாவட்ட நேயர்களுக்காக வர காத்திருக்கிறது. இன்றைய நினைவே சுகம் சேலம் மாவட்ட நேயர்களை உங்களுக்காகத்தான். 9 மணிக்கு கொடைத்தின்றல், 8 மணிக்கு இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக வார்த்தை சங்கிலி, இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு, 2 விளையாட்டுக்கள் விளையாட காத்து கொண்டிருக்கிறார் வசிகரன். 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு, கச்சவி வழியே நேயர்களின் விருப்ப பாடல், நேயர்களின் குரலில் கேட்கும் நேரம் இது. மாலை 6 மணிக்கு கதம்பமலர்கள், திரையிசை பாடல்கள், இவையாவும் இன்று வளமர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள்.
1: வழங்கும் சித்திர செவ்வானம்.

கொடி பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசிக்க வைக்கிங் பன்னியன்ஸ் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம். காதல் நிலாவை துணைக்கு அழைக்கும் மனம், காதல் நிலவை துணைக்கு அழைக்கும் மனம், மனதில் மயங்கிய இதயத்தோடு மறுப்பது போல் தன் உணர்வுகளை வெளிப்படுத்த துடிக்கிற காதல் இதயம், துள்ளும் காதல் ஏக்கம் இயங்குகிறது இப்படி.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம் ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.

0: நேயர்களே, நம் குடிப்பண்பலின் 1.5 இன்று 10 மணிக்கு நினைவே சுகம் இன்றைய நினைவே சுகம் சேலம் மாவட்ட நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. 8 மணிக்கு இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக வார்த்தை சங்கிலி, இஸ்கு இஸ்கு, ரிஸ்க் ரிஸ்க், 2 விளையாட்டுகள் காத்திருக்கிறது.
1: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 22, நிஜமாக நீதானா தொடர்ச்சி. குந்தவி அருகில் வந்து நின்றிருந்தும் விக்ரமன் பேசாமல் இருந்ததைக் கண்டு அவள் கிளம்ப எத்தனைத்தாள். அப்போது விக்ரமன் பேசினான். அவன் காண்பது கனவோ நனவோ என்று வியந்தான். இனி குந்தவி புன்னகையுடன், இப்பொழுது என்ன தோன்றுகிறது, கனவா பிரம்மையா என்றாள். இன்னமும் சந்தேகமாய்த்தான் இருக்கிறது, நீ கோபித்துக் கொள்ளாமல் இருந்தால் என்றான். இருந்தால் என்ன, நிஜமாக நீதான் என்று உறுதிப்படுத்திக் கொள்வேன். இவ்விதம் சொல்லி விக்ரமன் தன்னுடைய கையை குந்தவியின் கன்னத்தின் அருகே கொண்டு போனான். ஜுர கனவுகளில் நிகழ்ந்தது போல் அந்த முகம் உடனே மறைந்து போகவில்லை. குந்தவி தன் முகத்தை திருப்பிக் கொள்ளவும் இல்லை. விக்ரமனுடைய உள்ளங்கை மலரின் இதழ் போல் மென்மையான குந்தவியின் கன்னத்தை தொட்டது. பிறகு பிரிய விருப்பம் இல்லாதது போல் அங்கேயே இருந்தது. குந்தவி அந்த கையை பிடித்து அகற்றி பழையபடி அவனுடைய மடிமீது வைத்தாள். புன்னகையுடன், உம்முடைய சந்தேகம் தீர்ந்ததா, நிச்சயம் ஏற்பட்டதா என்றாள். சந்தேகம் தீர்ந்தது, பல விஷயங்கள் நிச்சயமாயின என்றான் விக்ரமன். என்னென்ன? நிஜமாக நீதான் இங்கே உட்கார்ந்திருக்கிறாய். வெறும் பிரம்மையோ கனவோ அல்ல என்பது ஒன்று. அப்புறம் நீ கையினால் தொட முடியாத தெய்வ கன்னிகை அல்ல, உயிரும் உணர்ச்சியும் இல்லாத தங்க விக்கிரகமும் அல்ல, சாதாரண மானிட பெண்தான் என்பது ஒன்று. இன்னும் என்ன, இனிமேல் உன்னை பிரிந்து உயிர் வாழ்வது எனக்கு அசாத்தியமான காரியம் என்பது ஒன்று என்றான். குந்தவி வேறு பக்கம் திரும்பி கண்களை துடைத்து கொண்டாள். பிறகு விக்ரமனை பார்த்து, என்னை உமக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டாள். ஞாபகமா? நல்ல கேள்வி கேட்டாய். உன்னை தவிர வேறு எந்த ஞாபகமாவது உண்டா என்று கேட்டிருந்தால் அதிக பொருத்தமாயிருந்திருக்கும். பகலிலும் இரவிலும் பிரயாணத்திலும் போர் முனையிலும் கஷ்டத்திலும் சுகத்திலும் உன் முகம் என் மனத்தை விட்டு அகன்றதில்லை. 3 வருஷ காலமாக நான் எங்கே போனாலும் எது செய்தாலும் என் இருதய அந்தரங்கத்தில் உன் உருவம் இருந்து கொண்டேதான் இருந்தது என்றான் விக்ரமன். என்ன சொல்கிறீர், நான் உம்மை மாமல்லபுரத்து வீதியில் சந்தித்து 10 நாள்தானே ஆயிற்று, 3 வருஷமா என்றாள் குந்தவி கள்ளச்சிரிப்புடனும் அவநம்பிக்கையுடனும். விக்ரமன் சற்று நேரம் திகைத்து போய் மௌனமாயிருந்தான். பிறகு, ஓஹோ,

0: பத்து நாள்தான் ஆயிற்று என்றான். பின்னே மூன்று வருஷம் ஜுரம் அடித்து கிடந்தீரா என்று கேட்டாள் குந்தவி. சரிதான், ஜுரத்தினால்தான் அத்தகைய பிரம்மை எனக்கு உண்டாகியிருக்கிறது. உனக்கும் எனக்கும் வருஷக்கணக்கான சிநேகிதம் என்று தோன்றுகிறது என்றான் விக்கிரமன். ஒருவேளை மாமல்லபுரத்து வீதியில் என்னை பார்த்ததற்கு முன்னாலேயே எப்போதாவது பார்த்த ஞாபகம் இருக்கிறதோ என்று குந்தவி கேட்டாள். அதற்கு விக்கிரமன் கூறிய மறுமொழி என்ன சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

இது நம் பண்பலின் 1.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திரச்சிவானம். பண்பலை சொல்லும் நேரம் 5:44. காதலின் பாவை அவள் மட்டும் போதும், காதலின் பார்வை அவள் மட்டும் போதும், அன்பை பரிமாறிக்கொள்ள காதல் துடிக்கிற மனது, அன்பை பரிமாறிக்கொள்ள காதலால் துடிக்கிற மனது, தருவதற்கு நிறைய உண்டு, தேவையோ அவளின் பார்வை போதும். மந்தார பொழுதை மயக்க மயங்கிய மனம் மயங்குகிறது இப்படி.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இது நம் பண்பலின் உறுப்பிலி ஐந்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். சித்திர சவானம். வானத்து நிலவு சொர்க்கம்தான், மயங்கிய சொர்க்கம். மாலை வேளையில் காதல் மொழி பேசி சுகமான நினைவுகளை பகிர்ந்து விடைபெறுகிறது இன்றைய சித்திரச்சவானம். சிவந்த வானோடு பயணித்த மன நிறைவோடு விடைபெறுகிறேன் நான் உங்கள் எட்வர்ட் கிங். நன்றி நேர்களே.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெட்டிச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்ச வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

மகாகாளி பார்ப்பதற்கு பயங்கரமான தோற்றம் கொண்டாலும் பக்தனுக்கு தாயைப் போல பரிவோடும் பாசத்தோடும் அருள் செய்வாள். காளி சுறுசுறுப்பானவள், தாமதத்தை விரும்ப மாட்டாள். எதிலும் அச்சமில்லை என்பதே அம்பிகையின் தத்துவம். மந்திரங்களுக்கு தலைவி என்பதால் காளி தேவியை துதித்து மந்திர சக்திகளை பெறுவார்கள். காளியின் உக்ர வடிவங்களில் ஒன்றான பிரத்யங்கரா தேவியின் அருள் பெற இன்று தஞ்சாவூர் ஐயாவாடி செல்வோம், வாருங்கள். நரசிம்ஹருக்கும் சரவருக்கும் உக்கிரமான சண்டை வந்தபோது கண்ட பேருண்டம் என்ற பட்சியின் வடிவத்தில் நரசிம்மர் யுத்தம் செய்தார். சரவருக்கு ஏற்பட்ட கோபத்தில் அவர் நெற்றிக் கண்ணிலிருந்து உக்ர பிரத்யங்கரா என்ற பத்திரகாளி தோன்றினாள். இவர் கண்ட பேருண்டத்தின் சக்தியை விழுங்கினாள். சர்வேஸ்வரரின் சக்திகளாக விளங்குகிறார்கள் பிரத்யங்கராவும் சூலினியும். பிரத்யங்கரா என்பவள் பத்திரகாளியேதான். பிரத்யங்கராவுக்கு 1000 முகங்கள், எல்லா முகமும் சிங்க முகம்தான். 2000 பெரிய கைகள், கரிய நிறம், நீல ஆடை அணிந்திருக்கும் உக்ர தேவி அவள். தட்சின் யாகத்தை அழிக்க சிவபெருமான் அனுப்பிய வீரபத்திரருக்கு துணையாயிருந்து உதவியவள் பிரத்யங்கரா தேவிதான்.

ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஆலயம் இது. கோவில் விமானம் வடமாநில பாணியில் இருக்கிறது. வனவாசத்தில் இருந்த பஞ்ச பாண்டவர்கள் இத்தலத்தின் அம்பிகையை வழிபட்டதால் இத்தலத்திற்கு ஐவர்பாடி என்று பெயர். தல வரலாறு என்ன சொல்கிறது தெரியுமா? பகவான் ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த போரில் சகோதரர்களை இழந்த ராவணன் பலசாலியான தன் மகன் இந்திரஜித்தை கடைசியாக அனுப்பினான். காளியின் பக்தனான இந்திரஜித் போருக்கு போகும் முன்பாக எட்டு திசைகளில் மயான பூமியை தோற்றுவித்து அதர்வன காளியான பிரத்யங்கரா தேவிக்கு நிகும்பலாயாகம் செய்தான். இதை தெரிந்து கொண்ட ராமனும் காளி தேவிக்கு பூஜை செய்தார். தன் நீண்ட நாள் பக்தன் என்றாலும் இந்திரஜித்துடைய அநியாயத்திற்கு துணை போகாத தேவி அவன் பூஜையை ஏற்க மறுத்து ராமனை வெற்றி பெறச் செய்தாள். ராமரும் லட்சுமணனும் சனி பகவானின் குமாரர் குள்ளிகனும் பூஜித்த தலம் இது. பதினெட்டு சித்தர்கள் வழிபட்ட தலம். அகத்தியருக்கு பிரத்யங்கரா தேவி காட்சி தந்த தலம். ஐயாவாடி திருத்தலத்தில் ஒவ்வொரு அமாவாசைக்கும் நிகும்பலாயாகம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்த யாகத்தில் மிளகாய் வற்றலை ஆகுதியாக கொடுப்பார்கள். நிகும்பலா யாகத்தில் மூட்டை மூட்டையாக போடப்படும் மிளகாய் வற்றலிலிருந்து சிறிது நெடிகூட வராது என்பது இன்றும் நிகழும் அதிசயம். இழந்த பதவி கிடைக்கவும் எதிரிகளின் தொல்லை தீரவும்

0: கடன் தொல்லை தீரவும் இந்த யாகத்தில் பக்தர்கள் பங்கேற்கிறார்கள். கோவில் கொண்டுள்ள தேவி சிம்ம முகத்தோடும் 18 திருக்கரங்களோடும் சிரித்த முகத்தோடும் கரிய நிறத்துடன் தலையில் சந்திரனை அணிந்து சூலம் பாசம் டமருகம் ஏந்தியிருக்கிறாள். 4 சிம்மம் பூட்டிய ரதத்தில் இருபுறமும் லக்ஷ்மி சரஸ்வதியோடும் வடக்கு திசை பார்த்து காட்சி தருகிறாள். இத்தலத்தின் மூலவராக அகஸ்தீஸ்வரர் கிழக்கு நோக்கியும் அம்பிகை தர்மசம்வர்த்தினி தெற்கு பார்த்தும் அருள் செய்கிறார்கள். தல விருட்சமான ஆலமரத்தில் 5 விதமான இலைகள் உள்ள அதிசயத்தை பார்க்கலாம். இலையின் வடிவங்கள் மாறி மாறி ஆள், அரசு, புரசு, இச்சி, மா, இப்படி 5 வடிவங்களில் நாம் பார்க்கலாம். பிரத்யங்கரா தேவி உக்ரதேவி என்பதால் சூரியனை கண்டு இருள் விலகுவதைப் போல தன் பிள்ளைகளின் பிரச்சனைகள் என்கிற இருளை விளக்கி அவர்களுக்கு சகல நலங்களை அள்ளி தருவாள். எந்தவிதமான பயம் வந்தாலும் அம்பிகையின் திருநாமம் சொன்னாலே நம்பிக்கையும் வெற்றியும் கிடைக்கும் என்பதில் ஐயம் இல்லை. தஞ்சாவூர் ஐயாவாடி பிரத்யங்கரா தேவி.
1: உடை பண்பலை 100.5 MHz. நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் 6:05.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
5: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: அனைவருக்கும் வணக்கம். நகைச்சுவைனா என்ன அப்படின்னா, சந்தோஷமா சிரிக்கிறது. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும். உடம்புல எந்த வியாதியும் இருக்காது. நல்லா சந்தோஷமா சிரிச்சோம்னா ரத்தம் ஊறும். ஆனா இதை தப்பா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு போய் எல்லா கதவையும் பூட்டி மொட்டை மாடியில் நின்று ரொம்பத்தையும் மெலிஞ்சு போயிட்டோம், ரத்தம் ஊறட்டும்னு சொல்லி கக்க கக்கன்னு சிரிச்சிடப்படாது. அப்படி சிரிச்சா பாக்குறவெல்லாம் சந்தோஷப்படுவான், ஒரு மாதிரி லூஸ் போல் இருக்கு அப்படின்னு. இப்ப நகைச்சுவனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, எல்லாருமாக கூடி சிரித்தல். எல்லாருமா சிரிச்சா தான் நல்லா இருக்கும். ஒரு மனுஷன் தனியா பேசலாம், சாப்பிடலாம், தூங்கலாம், ஆனா தனியா சிரிக்கப்படாது. சிரிச்சா பாக்குறவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல நின்று நம்ம கக்கன்னு சிரிக்கிறோம்னு வைங்க, எந்த பஸ் வந்தாலும் நம்மளை ஏத்தி விட்டுருவாங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டே போ. சரி, ஏறி உட்கார்ந்து டிரைவரை பார்த்து சிரிக்கிறோம். 2 நிமிஷத்துக்கு ஒருக்க டிரைவர் என்ன செய்வாரு, படக்குன்னு வண்டி நிப்பாட்டுவாரு. நீ முதல்ல இறங்கு, இறங்கு நீ முதல்ல. சரி, வகுப்புல சிரிக்க முடியுமா? சிரிச்சம்னா வாத்தியார் என்ன செய்வாரு, இதுதான் உன்னுடைய கடை சிரிப்பு, நீ ஜென்மத்துக்கும் சிரிக்க கூடாது சொல்லுவார். அப்ப நண்பர்களோட ஒன்னா உட்கார்ந்து குடும்பத்தாரோட உட்கார்ந்து சிரிக்கக்கூடிய சிரிப்பு தான் உலகத்திலே சிறந்தது. முதல்ல சிந்திக்க தெரிந்த மனித இனத்துக்கே சொந்தமான கையிருப்பு, வேறு ஜீவராசிகள் செய்ய முடியாத செயலாகும் இந்த சிரிப்பு, வேற எந்த உயிரினமும் சிரிக்காதுன்னு சொல்றாரு. ஆனா நான் ஒரு புத்தகத்துல படிச்சேன், குரங்கு சிரிக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அது உண்மைதான். ஏன்னா குரங்குல இருந்தா மனுஷன் வந்தான்னு ஒரு தியரி இருக்கு. ஒரு விஞ்ஞானி ஒரு குரங்கை பிடிச்சி ஒரு ரூம்குள்ள ஒண்டி அடைச்சி வச்சிருந்தாரு. 1.5 மணி நேரம் கழிச்சு அந்த குரங்கு என்ன செய்யுதுன்னு பார்க்கணும்னு அவருக்கு ஆசை. கதவை திறக்காம என்ன பண்ணாரு, சாவி ஓட்ட வழியா இங்கிட்டு இருந்து பார்த்தாரு குரங்கு என்ன செய்யுதுன்னு. குரங்கு அங்கிட்டு இருந்து இவரை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, இவர் என்ன செய்யறாருன்னு. அதாவது நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது மாதிரிதான் குரங்கும் யோசிக்குது. அப்புறம் உள்ள போனாரு, போய் நடுகால வாழைப்பழத்தை ஒரு சீப்பு தொங்க விட்டாரு. இந்த குரங்கு இதை எப்படா எடுக்கும்னு யோசிச்சாரு. ஒரு கம்ப மூலையில சாத்தி வச்சாரு, அதுல தட்டி எடுக்குமா. ஒரு டேபிள் தூக்கி போட்டாரு, அதுல ஏறி எடுக்குமா. ஒரு கயரை தொங்க விட்டாரு, அதுல அப்படியே டார்ஜான் மாதிரி போய் அப்படியே எடுக்குமா. இவ்வளவு யோசனை பண்ணிட்டு குரங்க கழட்டி விட்டாரு. அது விறுவிறுன்னு அவர் தலைமையில ஏறி அதை புடுங்கிட்டு கீழே இறங்கிருச்சு அப்படியே. அதாவது இவர் யோசிக்காதத அந்த குரங்கு யோசிச்சு வச்சிருக்குது. அதனால நல்ல வாய்ப்பு மனித இனத்திற்கு சிரிக்கிற வாய்ப்பு தான். சரி, இந்த சிரிப்பு எங்க இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். நகைச்சுவையே என்ன அப்படின்னா, சிரிக்கிற ஆள் இருந்தா தான் நகைச்சுவை எடுக்கும். இப்ப நீங்க சிரிக்கலன்னா என்னால பேச முடியாது. நான் ஒரு ஆள்கிட்ட ஒரு ஜோக் சொன்னேன், அந்த ஆள் கேட்டு அப்புறம் அப்படின்னாரு. அப்புறம்னா அது என்ன ஜோக்கா? அது சிலருக்கு சிரிப்பே வராது. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன் பேசுறதுக்கு, ஹெட்மாஸ்டர் ரொம்ப கோவக்காரர் போல் இருக்கு, கையில பெரம்போடையே இருந்தாரு.

0: கையில நீட்ட குச்சி வச்சிருக்காரு. என்னை பார்த்தோடனே வாங்க அப்படின்னு குச்சியிலே கூப்பிட்டாரு. உட்காருங்க அப்படின்னு குச்சியை காமிச்சாரு. பேச போவோமா அப்படின்னாரு. போனோம். நான் அப்படி நடுங்கிட்டே பின்னாடி போனேன். மேடைக்கு குச்சியோடய வந்துட்டாரு. வந்து பயங்களெல்லாம் பார்த்தாரு. இப்ப இவர் நகைச்சுவையா பேசுவாரு. என்னை காமிச்சு எவனா சிரிச்சு என்ன பல்ல பேத்து விடுவேன், பேசுங்க அப்படின்னாரு. சிரிப்பு வருமா? சிரிக்கிறதுக்கு நல்ல ரசிகர்கள் இருந்தா தான் சிரிப்பு வரும், இல்லாட்டி சிரிக்க வைக்கவே முடியாது.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் July 31 முதல் August 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு up to 60% ஆஃபர்.
6: August 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
5: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
6: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
5: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: சக்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சக்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், GNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. GNM கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9487260445.
8: மாலை வணக்கம் நேயர்களே. பகலின் பரபரப்பிலிருந்து மெல்ல விடுபட்டு மாலை பொழுதின் அமைதியை மனம் மெதுவாக அணைத்து கொள்ளும் இந்த இனிய நேரத்தில் பல வண்ண மலர்களை நேர்த்தியாக கோர்த்த கதம்பம் போல பல்வேறு சுவைகளையும் இனிய உணர்வுகளையும் ஒன்றிணைத்து உங்களை வந்தடைகிறது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். இன்றைய கதம்ப மலர்களை இனிதே தொடுக்க உங்களோடு நான் வசீகரன்.

0: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: JJ College of Engineering and Technology, Saurabhika Group of Institution. Learn, innovate and lead the future. Visit JJ College of Engineering and Technology, Autonomous, Trichy. Counseling code 3807.
3: Dear students, நல்ல placements தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
4: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனல் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் நல்வாழ்த்துகள்.
2: இனிய நினைவுகளை மலரச் செய்யும் உங்கள் மாலை துணையாய் கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: மாலை நேரத்தை இனிமையால் நிரப்பும் உங்கள் இசைத்துணையாய் கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள்.

0: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
1: மனம் வீசும் மலர்களைப் போல மனம் கவரும் பாடல்களுடன் கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள்.

0: ஒரு குக்கு,
1: ஆசையில் ஒரு குக்கு.
0: நமது கோடை பண்பலை 100.5
1: திங்கள் முதல் வெள்ளி வரை
0: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை
1: நீர்களின் ஆசை பாடல்கள்.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
0: 94-86-28-24-24
1: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
0: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
1: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
0: குரல் பதிவு அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
1: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.
3: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

சம்புவரையர் மாளிகையின் வாசலில் பழுவேட்டரையர் தன் படை பரிவாரங்கள் சூழ வந்து இறங்குகிறார். அரண்மனை வாயிலில் அலங்காரங்கள் ஏராளமாக மிக விமர்சையாக செய்யப்பட்டிருந்தன. கம்பீரமான யானை வந்து அரண்மனை வாசலில் நின்றது. அதன் மேலிருந்து பெரிய பழுவேட்டரையர் இறங்கினார். அவரை தொடர்ந்து பழுவூர் இளையராணியும் இறங்கினாள்.

0: இந்த தடவை இளையராணி மூடு பல்லக்கில் வரவில்லை, பகிரங்கமாக அழைத்து வந்திருக்கிறார் என்றார் ஆழ்வார்க்கடியான்.
1: அதை தெரிந்து கொள்ளத்தான் நான் விரும்பினேன், இனி போகலாம் என்று வந்தியத்தேவன் பின்னால் சென்றான். ஆனால் இப்போது ஆழ்வார்க்கடியான் பின் செல்வதற்கு அவ்வளவு அவசரப்படவில்லை, மேலும் அந்த இடத்திலேயே நின்று கொண்டிருந்தான். பழுவூர் இளையராணி நந்தினியை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தான். தற்செயலாகவோ அல்லது அவனுடைய மனோசக்தியினால் இழுக்கப்பட்டுத்தானோ என்னவோ நந்தினி அந்த பக்கம் திரும்பி பார்த்தாள். ஆழ்வார்க்கடியானுடைய முகம் இருண்ட மரங்களின் மத்தியிலிருந்து எட்டி பார்த்து கொண்டிருந்ததை கூர்ந்து கவனித்தாள். அவள் முகத்தில் உடனே பீதியின் சாயல் பரவிற்று. இளையராணியின் முகமாறுதலை பெரிய பழுவேட்டரையர் கவனித்தார். அவள் பார்த்த திசையை அவரும் ஒரு தடவை கூர்ந்து நோக்கினார். இரண்டு உருவங்கள் நெருங்கி வளர்ந்திருந்த மரங்களின் இருண்ட நிழலில் மறைந்து கொண்டிருந்தன. உடனே சம்புவரையரின் காதோடு ஏதோ சொன்னார். சம்புவரையர் தம்முடைய வீரர்களில் இருவருக்கு ஏதோ கட்டளையிட்டார். பழுவேட்டரையரும் இளையராணியும் அமோகமான வாத்திய கோஷங்களுக்கிடையில் அரண்மனை வாசல் வழியாக உள்ளே பிரவேசித்தார்கள். அதே சமயத்தில் இரண்டு குதிரை வீரர்கள் அரண்மனை மதிலைச் சுற்றியிருந்த காட்டுக்குள் பிரவேசித்தார்கள். குதிரைகளை காட்டுக்குள் அவர்கள் கஷ்டத்துடன் செலுத்தி கொண்டு போனார்கள். வெகு தூரம் சென்று யாரும் இருப்பதாக தெரியவில்லை. கிட்டத்தட்ட காட்டை கடந்து அப்புறத்தில் சமவெளியாக இருந்த திறந்த மைதானத்தண்டை வந்துவிட்டார்கள். அண்ணே, காட்டில் ஒருத்தரும் இல்லை, கிழவரோட மனப்பிராந்தி தான் என்றான் அவர்களில் ஒருவன். அந்த சமயம் நாய் ஒன்று அவர்களுக்கு எதிரே ஊளையிட்டு கொண்டு வந்தது. தம்பி, நாய் எப்போ ஊளையிடும் தெரியுமா என்று மற்றவன் கேட்டான். யாராவது செத்துப்போனா ஊளையிடும் என்றான் முதலில் பேசியவன்.
2: பேய் பிசாசு வேதாளம் முதலியதெல்லாம் கண்டாலும் ஊளையிடும் என்றான் இன்னொருவன்.
0: உன்னை பார்த்துத்தான் பிசாசுன்னு நினச்சிக்கிட்டு போச்சோ என்னம்மா?
2: இல்லை தம்பி, உன்னை வேதாளம்னு நினச்சிக்கிச்சு.
1: இந்த சமயத்தில் அவர்களுடைய தலைக்கு மேலே பயங்கரமான பேய்ச்சிரிப்பை கேட்டு இருவரும் திடுக்கிட்டு அண்ணாந்து பார்த்தார்கள். இரண்டு பேரின் தலைக்கு மேலேயும் இரண்டு மரக்கிளைகளில் இரண்டு வேதாளங்கள் உட்கார்ந்திருந்தன. இரண்டு வேதாளங்களும் அந்த இரண்டு வீரர்களின் கன்னத்திலும் பளீர் என்று அறைந்து கழுத்தை பிடித்து நெட்டி கீழே தள்ளின. பிறகந்த பொல்லாத வேதாளங்கள் குதிரைகளின் மீது ஏறிக்கொண்டு காட்டை கடந்து மைதானத்தில் விரைந்து சென்றன. மணிமுத்தா நதி வெள்ளாற்றில் கலக்கும் வனப்பு வாய்ந்த இடத்தை தாண்டி ஆதித்த கரிகாலனும் அவனுடைய தோழர்களும் பரிவாரங்களும் வந்து கொண்டிருந்தார்கள். முதல் நாள் இரவு திருமுதுகுன்றத்தில் இளவரசருக்கு நடந்த உபச்சாரங்களைப் பற்றியும் அந்த க்ஷேத்திரத்தில் நடந்து கொண்டிருந்த ஆலய திருப்பணியை பற்றியும் அவர்கள் பேசிக் கொண்டு வந்தார்கள்.
3: திருமுதுகுன்றத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் செய்த காரியம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்றான் பார்த்திவேந்திரன்.
1: எதை பற்றி சொல்லுகிறாய் என்று ஆதித்த கரிகாலன் கேட்டான்.
3: கிழவியை பாடமாட்டேன் என்று சொன்னதைத்தான். அது என்ன எனக்கு தெரியாது, விவரமாக சொல்
1: என்றான் ஆதித்த கரிகாலன். சுந்தரமூர்த்தி நாயனார் க்ஷேத்திர யாத்திரை செய்து கொண்டு வந்த பொழுது திருமுதுகுன்றம் என்னும் விருத்தாச்சலத்துக்கு வந்தார். வழக்கம்போல அந்த ஊர் சிவாலயத்துக்கு சென்றார். பட்டர்கள் நாயனாருக்கு சுவாமி தரிசனம் பண்ணிவித்து எங்கள் ஊர் இறைவன் பேரிலும் பதிகம்பாடி அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள்.
4: பார்ப்போம், இந்த ஆலயத்தில் உள்ள சுவாமியின் பெயர் என்ன என்று சுந்தரர் கேட்டார்.
1: திருமுதுகுன்றம் என்ற பெயரை கொண்டு அந்த சிவாலயத்தில் உள்ள சுவாமிக்கு விருத்தகிரீஸ்வரர் என்று பெயர் சூட்டியிருந்தார்கள் பட்டர்கள். அந்த பெயரை சொன்னார்கள். நாயனாரின் முகம் சுருங்கிற்று. போயும் போயும் கிழவரையா பாட வேண்டும் என்று மனத்தில் எண்ணிக்கொண்டு, போகட்டும், அம்மன் பெயர் என்ன என்று வினவினார்.
3: விருத்தகிரீஸ்வரி என்றார்கள் கோவில் பட்டர்கள்.
4: சுவாமிக்குத்தான் கிழவர் என்று பட்டம் கட்டினீர்கள், அம்மனையும் கிழவியாக்கிவிட்டீர்களே, கிழவனையும் கிழவியையும் என்னால் பாட முடியாது, போங்கள்
1: என்று சொல்லிவிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் கோபமாக கோவிலை விட்டு கிளம்பிவிட்டார்.
5: சுந்தரமூர்த்தி நாயனாரால் பதிகம் பாடப் பெறாவிட்டால் தங்கள் ஊர் ஆலயத்துக்கு மகிமை ஏற்படாது என்று பட்டர்கள் கருதினார்கள். ஆகையால் ஆலயத்தில் இன்னொரு அம்மனை பிரதிஷ்டை செய்து பாலாம்பிகை என்று பெயர் சூட்டினார்கள்.
1: மறுபடியும் சுந்தரமூர்த்தி நாயனார் இருந்த இடத்துக்கு போய் அவரிடம் முன்னர் சொன்ன விவரத்தை சொல்லி திரும்பவும் திருமுதுகுன்றம் ஆலயத்துக்கு விஜயம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள்.
5: சுந்தரமூர்த்தி நாயனார் பெரிய மனது செய்து மீண்டும் அந்த ஊருக்கு சென்று பாலாம்பிகை சமேத விருத்தகிரீஸ்வரர் மீது பதிகம் பாடி துதித்தார்.
1: இந்த கதையை கேட்டுவிட்டு ஆதித்த

0: கரிகாலன் உடல் குலுங்க குலுங்கச் சிரித்தான்.
1: பெரிய பழுவேட்டரையரிடம் வந்த கவிஞன் யாராவது ஒருவேளை சுந்தரமூர்த்தியைப் போலச் சொல்லியிருப்பான், கிழவனையும் கிழவியையும் பாடமாட்டேன் என்று கூறியிருப்பான், அதற்காகத்தான் அவர் நந்தினியை மணந்து கொண்டாரோ என்னமோ என்றான்.
0: இதை கேட்டு பார்த்திபேந்திரனும் கந்தமாறனும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். அப்படி அவர்கள் சிரித்த சிரிப்பில் குதிரை மேலிருந்து கீழே விழுந்து விடுவார்கள் போல இருந்தது. சிரித்து ஓய்ந்த பிறகு பார்த்திபேந்திரன்,
1: கடவுள் முதுமை என்பதாக ஒன்றை எதற்காக ஏற்படுத்தியிருக்கிறாரோ தெரியவில்லை. அவரவர்களுக்கு விதிக்கப்பட்ட வயது வரையில் ஒரே மாதிரி இருந்துவிட்டு சாவது என்று ஏற்படுத்தியிருக்க கூடாதோ என்றான்.
2: கடவுள் என்ன ஏற்படுத்தினால் என்ன? முதுமை அடைவதும் அடையாததும் தம்முடைய கைகளிலே தானே இருக்கிறது என்றான் கரிகாலன்.
0: அது எப்படி முடியும் என்று கந்தமாறன் கேட்டான்.
1: அபிமன்யுவையும் மரபானையும் கிழவர்கள் என்று நாம் எண்ணுவதுண்டா? மற்ற இருவரும் ஒன்றும் கூறாமல் மௌனமாயிருந்தார்கள். தஞ்சாவூர்

0: அடைவதும் அடையாததும் தம்முடைய கைகளிலேதானே இருக்கிறது என்றான் கரிகாலன்.
1: அது எப்படி முடியும் என்று கந்தமாறன் கேட்டான்.
0: அபிமன்யுவையும் மரபானையும் கிழவர்கள் என்று நாம் எண்ணுவதுண்டா? மற்ற இருவரும் ஒன்றும் கூறாமல் மௌனமாயிருந்தார்கள். தஞ்சாவூர் அரண்மனை சித்திர மண்டபத்தில் என் மூதாதையர்களின் சித்திரங்களெல்லாம் எழுதியிருக்கின்றன. விஜயாலயச் சோழர், ஆதித்த சோழர், பராந்தக சக்கரவர்த்தி எல்லோரும் முதிய பிராயத்தவராக காட்சியளிக்கின்றார்கள். ஆனால் என் பெரிய பாட்டனார் ராஜாதித்யர் எப்படி இருக்கிறார்? நவ யௌவன வீர புருஷராக விளங்குகிறார். ராஜாதித்யர் இளம் வயதில் இறந்து போனார். அதனால் என்றைக்கும் அவர் யௌவனம் நீங்காத பாக்கியசாலியானார். நம்மில் யாருக்கும் அத்தகைய பாக்கியம் கிட்டுகிறதோ தெரியவில்லை.
1: மற்ற இருவருக்கும் இந்த பேச்சு அவ்வளவாக பிடிக்கவில்லை. அவர்கள் மௌனமாகவே இருந்தார்கள்.
0: ஏன் திடீரென்று மௌனமாகிவிட்டீர்கள்? சாவு என்றால் உங்களுக்கு ஏன் இவ்வளவு பயம்? இந்த உடம்பு போனால் இன்னொரு புத்தம் புதிய உடம்பு கிடைக்கிறது. எதற்காக மரணத்துக்கு அஞ்ச வேண்டும்? என்னுடைய நண்பன் வந்தியத்தேவன் இங்கே இருந்தால் என்னை ஆமோதிப்பான். அவனைப் போன்ற உற்சாக புருஷனை காண்பது அரிது. யமலோகத்தின் வாசலில் கொண்டு போய்விட்டாலும் அவன் குதூகலமாய்ச் சிரிப்பான்
1: என்றான் இளவரசன் கரிகாலன். அந்த சமயத்தில் அவர்களுக்கு எதிராக சாலையில் இரண்டு குதிரைகள் புழுதியை கிளப்பி கொண்டு வெகு வேகமாக வருவதை அவர்கள் பார்த்தார்கள். கண்மூடி திறக்கும் நேரத்தில் அந்த குதிரைகள் அவர்களை நெருங்கி வந்துவிட்டன. அவை வந்த வேகத்தை பார்த்தால் இளவரசர் கோஷ்டி எதிரில் வருவதை கூட கவனிக்காமல் தாண்டி போய்விடும் என தோன்றியது. அவ்வளவு அகம்பாவம் பிடித்தவர்கள் யார் என்று பார்ப்பதற்காக கந்தமாறனும் பார்த்திபேந்திரனும் வேல்களை நீட்டி சாலையின் குறுக்கே வழிமறிக்க ஆயத்தமானார்கள். ஆனால் வந்த குதிரைகள் அவர்களுக்கு சிறிது தூரத்தில் தடார் என்று பிடித்து இழுத்து நிறுத்தப்பட்டன. வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் குதிரைகள் மீதிருந்து கீழே குதித்தார்கள். வந்தியத்தேவனை கண்டதும் இளவரசன் ஆதித்த கரிகாலனுக்கு குதூகலம் தாங்கவில்லை. அவனும் குதிரை மீதிருந்து கீழே குதித்து முன்னேறிச் சென்று வந்தியத்தேவனை கட்டித்தழுவிக் கொண்டான்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: இந்த தடவை இளையராணி மூடு பல்லக்கில் வராம பகிரங்கமாகவே அழைச்சி வந்திருக்காருன்னு ஆழ்வார்க்கடியான் உறுதிப்படுத்துகிற மாதிரி சொன்னதும் அதை தெரிஞ்சுக்கத்தான் விரும்பினேன், இனி போகலாம்னு வந்தியத்தேவன் பின்னுக்கு நகர்ந்ததை பார்த்தோம். பழுவேட்டரையர் இல்லாத சமயத்திலோ அவருக்கு தெரியாமலோ பாண்டியராயன் பல்லவராயன் கோட்டைக்குள்ளேயும் பள்ளிப்படை காட்டிலையும் அவளது ரகசிய நடவடிக்கைகளை கவனித்தவன் அல்லவா? மூடு பல்லக்கில் வரும்போது வழியில் தன் அடியாட்களுக்கு சில குறிப்புகளை கொடுத்துக்கிட்டு வர்ற வாய்ப்பு இருக்குதே. அப்படி செய்யாமல் அடக்க ஒடுக்கமாக தன் கணவரோடு வந்து சேர்ந்ததை பார்த்தப்புறம் நகர்றான் வந்தியத்தேவன். அவனை கிண்டல் பண்ணின திருமலையப்பன் அவசரப்படாமல் அந்த இடத்துலையே நிற்கிறான். நந்தினியையே கண்கொட்டாமல் பார்த்தபடி அவன் வேறு திட்டம் வச்சிருப்பானோ? சரி, சில தொடர்கள். அமோகம் என்ற சொல்ல ஆராய்வோம். நேரடி பொருள் வீண் போகாதது, பயன் உள்ளது. அமோக பாணம் இந்த தொடர் குறித்தவராத அம்பு என்ற, அதாவது உடல் வளர்ச்சியின் முதிர்ந்த நிலை முதுமை. விருத்தாச்சலம் பிரிச்சா விருத்த அச்சலம், முது குன்றம் என்பது பொருள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த தலத்தின் மீது ரெண்டு பதிகங்கள் பாடியிருக்கார். பொதுவாக சுந்தரர் பதிகங்களை திருப்பாட்டுன்னு குறிப்பிடுவது மரபு. திருமுதுக்குன்றத்துறை ஈசனை பாடி 12,000 பொன் பெற்றாராம் சுந்தரர். அப்பர் என்னை பாடுவார்ங்கிறது போல சுந்தரன் பொன்னை பாடுவான் என்பது தனித்துவமான திருவாக்கு. இந்த உடம்பு போனா இன்னொரு புத்தம் புதிய உடம்பு கிடைக்கிறது. வாழ்வின் யதார்த்தமான நிலையை வீரபாண்டியன் தலை கொண்ட கோப்பரகேசரி ஆதித்த கரிகாலன் சொன்னது கந்தமாறனுக்கும் பார்த்திபேந்திரனுக்கும் கசப்ப தந்ததை கவனித்தோம். பாம்பின் பழைய சட்டை புத்து மேலே வீசப்பட்டு உயிரற்று கிடக்குது. அதுபோல இந்த பரு உடலும் பூமியில் விடப்படும். ஆனால் அழியாத ஆன்மா ஸ்வயம் பிரகாசமாக ஒளி வீசிக்கிட்டு இருக்கும். பிருகதாரண்யக்க உபனிஷத கருத்தை நினைவுபடுத்துது இந்த கட்டம்.

0: சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: தொடுத்த கதம்பத்தில் ஒவ்வொரு மலருக்கும் தனி மனம் இருப்பது போல, இன்றைய ஒவ்வொரு பகுதியும் உங்கள் மனதில் தனித்த நினைவாக மலரட்டும். மனதை வருடிச் சென்ற இந்த நொடிகள் இனிய வாசமாய் என்றும் நிறைந்திருக்கட்டும். அந்த இனிமையோடு இந்த மாலை உங்களை அரவணைக்கட்டும். இன்றைய கதம்பத்தை உங்களுக்காக தொடுத்த நான் வசீகரன்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: கொடி பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கோ. கட்சவி வழியே நேயர்களின் விருப்ப பாடல், நேயர்களின் குரலில் கேட்கும் நேரமாய் நம் பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கோ. உங்கள் பாடலும் நம் பண்பலையில் கேட்கணுமா? 94 86 28 24 24 இந்த எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், பேர் இதெல்லாம் ஒளிப்பதிவு செய்து குரல் பதிவு செய்து அனுப்புங்க. பாடலை கேட்டு மகிழுங்கள். நிகழ்ச்சியில் உங்கள் ஆசை பாடலை கொடுக்க தயாராக இருக்கிறேன். நான் உங்கள் எட்வர்ட் கிங். நிகழ்ச்சியில் முதல் பாடல் யாருக்காக கேட்க போகிறோம்? வாங்க. வணக்கம்.
1: கோடை பண்பலைக்கு இனிய மாலை வணக்கம். சொல்வது ராசிபுரம் எஸ்கே தேவராஜன். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் கேட்க விரும்பும் பாடல் வசீகரா படத்திலிருந்து வேணா வேணா விழுந்திடுவேன் நான், கண்கள் கண்டால் கவிழ்ந்திடுவேன் நான். கேட்போமா? நன்றி.
0: இதோ கேட்போம் எஸ்கே தேவராஜன்.

0: இது நம் பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கோ. நேரம் 7:07. நிகழ்ச்சியில இப்போ யாருடைய பாடல் கேட்க போறோம்? வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். கோடை பண்பலை வானொலி, கரூர் மாவட்டம், கிருஷ்ணராயபுரம் வட்டம், வேங்காம்பட்டி பெரியசாமி. ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல் சந்தித்த வேலை படத்தில் பெண்கிளியே பெண்கிளியே என்கின்ற பாடல்.
0: இதோ நம் பண்பலை 100.5 உங்களுக்கான பாடல் பெரியசாமி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ். ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: நேரம் 7:14. கொடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கோ நிகழ்ச்சியில் வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்பவர் யார்? வாங்க, வணக்கம்.
5: ஆசையில் ஒரு குக்கோ நிகழ்ச்சிக்கு வணக்கம். எனக்கு பிடித்த பாடல், கரை வந்த பிறகே பிடிக்குது கடலை, நரை வந்த பிறகே புரியுது உலகை. இந்த பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். படம் 96. பாடலை விரும்பி கேட்பவர் விருதுநகரிலிருந்து கண்ணன். நன்றி, வணக்கம்.
4: இதோ உங்களுக்கான பாடல் கண்ணன்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் புட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனல் பாஸ்தா, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவையின் புத்தக திருவிழா, மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் நல்வாழ்த்துகள்.
2: நேரம் 7:22. கொடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கோ நிகழ்ச்சிக்கு இப்ப யாருடைய பாடல் கேட்க போறோம்? வாங்க, வணக்கம்.
3: படம் கரகாட்டக்காரன், பாடல் மாங்குயிலே பூங்குயிலே. திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பெத்தநாயகம்பட்டி. ஜெயச்சந்திரன், நன்றி, வணக்கம்.
2: இதோ ஜெயச்சந்திரன் உங்களுக்கான பாடல்.

0: நேரம் 7:27. கொடை பண்பலின் உறுப்பிலே ஆயந்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கோ நிகழ்ச்சியில் இந்த பாடலை யார் கேட்டிருக்காங்க? வாங்க. வணக்கம்.
1: சேலம் தாரகாப்பட்டி வசந்த நகர்லேருந்து குப்ராஜ் பேசுகிறேன். ஜோ படத்துலேருந்து உருகி உருகி அந்த பாட்டு போடுங்க. தேங்க்யூ.
0: இதோ உங்கள் பாடல் குப்ராஜ்.

0: கோடை பண்பலை 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சி நம்ம பண்பலையை நாடி வரும் நேய சொந்தங்களை சந்திக்கக்கூடிய உற்சாகமான நிகழ்ச்சி. இன்னைக்கும் நம்ம பண்பலையை தேடி நிறைய சொந்தங்கள் வந்திருக்காங்க. வணக்கம் மேம்.
1: வணக்கம் மேடம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
1: கே முத்துமயில் மேடம்.
0: நீங்க என்ன பண்ணிட்டு
1: இருக்கீங்கம்மா? ஹவுஸ் ஒய்ஃப்.
0: உங்களோட சொந்த ஊர்?
1: சொந்த ஊர் மதுரை.
0: மதுரை.
1: மதுரை
0: எப்படி இருக்கு? மதுரை வெயிலுக்கும் கொடைக்கானல் வெயிலுக்கும்
1: அங்கே கொஞ்சம் வெயில் அதிகம். இதுக்கு கிளைமேட்டு வேற கிளைமேட் இல்லை, கொடைக்கானல் கிளைமேட்டு.
0: சரி, கொடைக்கானல் தவிர வேற எந்த ஊருக்கெல்லாம் நீங்க சுத்தி பார்க்கலாம்?
1: நார்த் சைடு எல்லாமே, எங்க வீட்டில் ஆர்மி, அதனால அவங்க கூட
0: எல்லா இடத்துக்கும் போயிருக்கீங்க.
1: நார்த் ஃபுல்லாக போயிட்டு வந்து.
0: சரி, நீங்க போன இடங்கள்லயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம், அது நார்த் சைடா இருக்கட்டும் சவுத் சைடா இருக்கட்டும், எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: பிடிச்ச இடம் கேரளா.
0: எதனால?
1: கேரளா ஒரு நல்ல கிளைமேட்டு, நல்ல ஒரு நல்லா அருமையா இருக்கும்,
0: நல்லா சுத்தி பார்க்கலாம், நேரம் போறதே தெரியாது அப்படிங்களா?
1: ஆமா, கேரளா.
0: சரிங்கம்மா, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
1: வீட்டுல பையன், பொண்ணு, எல்லாம் மேரேஜ் ஆயிடுச்சு.
0: அவங்க பேர்லாம் தெரிஞ்சுக்கலாம்.
1: பையன் பேரு மணிகண்டன்.
0: சரி.
1: பொண்ணு பேரு கோபலட்சுமி. எல்லாம் வேலையில இருக்காங்க, ஸ்டாஃப்ல இருக்காங்க.
0: எல்லாருமே வேலையில
1: வேலையில இருக்காங்க.
0: சரி, எப்பவாவது நீங்க எல்லாரும் குடும்பமா ஒண்ணு சேருவீங்கல்ல, அப்போ வந்து என்ன அதிகமா பேசுவீங்க?
1: எல்லாரும் உட்காந்து அவ்வளவு என்ன சாப்பாடு விஷயம் சாப்பிட்டுட்டு ஃபேமிலி உட்காந்து எல்லாரும் பிள்ளைகளை பற்றி, அந்த பழைய
0: அவங்க பழைய நினைவுகள்,
1: அவங்க அப்பா வேலைக்கு போன இடம், அந்த இடம் நல்லா இருந்தது, இங்கே நல்லா இருந்தது, இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த வெயிலில் வந்து உட்காந்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி அதை பேசுங்க பிள்ளைங்க.
0: சரி.
1: அதனால் அதை அப்படியே பேசிட்டு போகும். பொண்ணு பெங்களூரில் இருக்குது, அதனால் அது அந்த நல்ல கிளைமேட் அதுக்கு ஓடிடும். பையன் மெட்ராஸில் இருக்கான்.
0: சரிங்கம்மா.
1: நான் தேனியில் இருக்கேன்.
0: சரி, என்ன நீங்கள் நல்லா சமைப்பீங்க? நீங்கள் சமைக்கிறதுலே வந்து பிள்ளைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்றது, வரும்போதெல்லாம் அம்மா இதை செஞ்சுட்டாங்கம்மா அப்படின்னு கேட்கறதுனா என்ன சமையல்?
1: நான்வெஜ் செய்வோம், எல்லாமே நல்லா செய்வோம்.
0: எல்லாமே நல்லா செய்வேன். அதுலேயும் குறிப்பிட்டு ஏதாவது ஒரு
1: டிஷ் சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா
0: செய்வோம். எல்லாமே நல்லா செய்வீங்க.
1: அதனால் பிள்ளைகளுக்கு அதுதான் வேணும் இதுதான் வேணும்னு
0: அப்படிலாம் கேட்க மாட்டாங்க.
1: கேட்காதுக்கு எது நல்லா செய்யறதுனால
0: உங்கள் கையால் என்ன கொடுத்தாலும் அது அமிர்தமாகவே இருக்கும்னு சொல்லிடுவாங்களா?
1: சமைக்க சொல்லுவாங்க, சாப்பிடுவாங்க, இதுவாக இருந்தாலும்.
0: சரிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சியம்மா அவங்களோட பேசுனது. உங்களுக்கு விருப்ப பாடல் என்ன கேட்கலாம் அந்த நிகழ்ச்சி?
1: இது பாலும் பழத்தில் ஒரு பாட்டு, ஏதாவது ஒரு பாட்டு போட்டுருங்க.
0: பாலும் பழமும் படத்துலேருந்து ஏதாவது ஒரு பாடல்
1: பாட்டு.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: நம் கொடி பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் வருக்கோ நிகழ்ச்சியில் இப்போ பாடல் யாருக்காக கொடுக்க போறோம்? வாங்க, வணக்கம்.
1: படம் மாறா, பாடல் தீராநதி. தீராநதி தேடல்களோ தீராதினி. கேட்க விரும்புவது கோகுல் பிரசாத், சுதா சந்திரன், சிவகாசி. நன்றி, வணக்கம்.
0: இதோ உங்களுக்கான பாடல்.

0: நேரம் இரவு 7:44. கொடை பண்பலின் உருப்புளி 5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கோ நிகழ்ச்சியில இப்ப யாருடைய பாடல் வாங்க? வணக்கம்.
1: ஆசையில் ஒரு குக்கோ நிகழ்ச்சிக்கு வணக்கம். நான் திருப்பூர் தொட்டியம்மன்லேருந்து SVS வெங்கடேஷ் பேசுகிறேன். எனக்கு சீமராஜாவிலேருந்து உன்னை விட்டா யாரு எனக்கு இல்லை பாரு பாரு அந்த பாடல். நன்றி, வணக்கம்.
0: வெங்கடேஷ் உங்களுக்கான பாடல் கேட்டு ரசிங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985 7

0: 1 2 3 4 5.
1: மாற்றுத்திறனாளிகளுக்கான அறிவிப்பு. எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் ஒரே இடத்தில்

0: மாற்றுத்திறனாளிகளுக்கான அறிவிப்பு. எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம் விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை எளிதாக பெற இந்த திட்டம் உதவுகிறது. இந்த மையங்களில் பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேசனல் தெரபி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் கிடைக்கின்றன. இது மட்டும் அல்லாமல் UDID அட்டைக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலை வாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கான பயிற்சி, உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை ஒரே இடத்தில் பெற இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம். இலவச உதவி எண் 18 00 42 50 11. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள 94 98 34 53 50 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: கொடைப்பண்பலின் உறுப்பிலி ஐந்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில். யாருடைய பாடல் கேட்க போறோம்? வாங்க, வணக்கம்.
2: வணக்கம், நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து ஜோ பேசுறேன். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில ஸ்டார் படத்திலிருந்து மனத்துக்குள் ஒரு புயல் மையம் கொண்டதே பாடலை ஒளிபரப்புங்க. நன்றி, வணக்கம்.
1: இதோ உங்களுக்கான பாடல் வருகிறது ஜோ.

0: நம் கோடி பண்பலை 100.5 நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். நிறைவான பாடல் யார் கொடுக்க போறோம்? வாங்க, வணக்கம்.
1: சார் வணக்கம். தென்காசி மாவட்டம் மேலகத்திலிருந்து ஜெயக்குமார் பேசுகிறேன். எனக்கு சாமுராய் படத்திலிருந்து ஆகாய சூரியனை இரட்டை சடையில் கட்டி வை அந்த படத்தை.

நம் கொடி பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் நிறைவு பெற்றது. இன்றைய ஆசையில் ஒரு குக்கு மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 7 மணிக்கு. இனி நம் பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் தொடர்வது இளமை பேசுகிறது. முன்பாய் கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

0: செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பு அளிக்க வகை செய்யும் தேசிய கௌரவ அடையாள பாதுகாப்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் கிடைத்துள்ளது. மாநிலங்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்ட இம்மசோதா மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. அவையில் இம்மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய், ஜனகணமன தேசிய கீதத்திற்கு அளிக்கப்பட்டுள்ள சட்டப்பூர்வ பாதுகாப்பை வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கும் அளிக்கும் வகையில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வந்தே மாதரம் பாடலை அவமதிக்கும் செயலில் ஈடுபடுவோருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க இம்மசோதா வகை செய்வதாக அவர் கூறினார். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி இம்மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த மசோதா நாட்டு மக்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக அவர் கூறினார். இம்மசோதா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிஜேபி உறுப்பினர் திரு சம்பித் பத்ரா தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பை வழங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். பின்னர் விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய திரு நித்யானந்த் ராய், நாட்டின் கலாச்சார பாரம்பரியத்தையும் தேசத்தின் அடையாளத்தையும் சுதந்திர போராட்ட தத்துவங்களையும் பாதுகாக்கும் வகையில் இந்த சட்டத்திருத்தம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 1947 ஆகஸ்ட் 15 நாட்டின் சுதந்திர திருநாளில் முதல் முறையாக அகில இந்திய வானொலியில் வந்தே மாதரம் பாடலை ஒளிபரப்ப சர்தார் வல்லபாய் பட்டேல் நடவடிக்கை எடுத்ததாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். எத்தனால் பயன்பாட்டை படிப்படியாக கொண்டுவரும் முயற்சியாக மத்திய அரசு 20% எத்தனால் கலந்த பெட்ரோலை அறிமுகம் செய்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எத்தனால் உற்பத்தியை அதிகரிக்கவும் அதற்கான நிதியை ஒதுக்கீடு செய்யவும் நீண்டகால தேவையை பூர்த்தி செய்யவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்தும் வகையில் வாகன என்ஜின்களை மாற்றியமைப்பதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். நாட்டின் நீண்டகால எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்யவும் அதிக அளவு கச்சா எண்ணெய் இறக்குமதியை சார்ந்திருக்கும் நிலையை மாற்றுவதற்கும் எத்தனால் எரிபொருள் உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். புதிய இந்தியாவில் நீடித்த வளர்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் திரு ஹல்தார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் காவிரி ஒழுங்காற்றுக்குழுவின் பரிந்துரையை ஏற்று 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று ஆணையத்தின் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. தமிழக நீர்வளத்துறை செயலர் திரு சத்யபிரத சாஹூ, காவிரி தொழில்நுட்பக்குழு தலைவர் திரு சுப்பிரமணியன் ஆகியோர் சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். தமிழகத்தில் எல்னினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க 7 பேர் கொண்ட பேரிடர் மேலாண்மை நிபுணர் குழுவை மாநில அரசு அமைத்துள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள மாநில அரசின் செய்திக்குறிப்பில், மாநிலத்தின் மழைப்பொழிவு மற்றும் வறட்சி நிலவரங்களை தொடர்ந்து கண்காணிப்பது, பாதிக்கப்பட்ட பகுதிகளை அடையாளம் கண்டு முன்னெச்சரிக்கை அமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகளை வழங்கும் பணியையும் இக்குழு மேற்கொள்ளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை மாற்றத்தால் உருவாகக்கூடிய பேரிடர்களை எதிர்கொள்ள மாநில அரசின் தயார் நிலையை மேம்படுத்துவதற்கான பணிகளை இந்த குழு மேற்கொள்ளும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இக்குழு அளிக்கும் பரிந்துரைகளின் அடிப்படையில் மாநில அரசு முன்னெச்சரிக்கை மற்றும் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கையை மேற்கொள்ளும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேராசிரியர் எஸ் கண்மணி, பேராசிரியர் பாலாஜி நரசிம்மன், திரு அறிவுடை நம்பி அப்பாதுரை, பேராசிரியர் ரமேஷ் ராமச்சந்திரன், டாக்டர் ஆர் வெங்கடேசன், டாக்டர் ஜே கே பேட்டர்சன் எட்வர்ட், திரு பிரதீப் ஜான் ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். தமிழகத்தில் தனியார் பள்ளிகளில் வசூலிக்கப்படும் கட்டணங்களை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி மற்றும் கல்வியாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளிகளில் நடப்பாண்டில் மாணவர் சேர்க்கை கணிசமாக அதிகரித்துள்ளதாக கூறினார். 6ஆம் வகுப்பு முதலே கணினி அறிவியல் பாடத்தை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். கற்றலுக்கு ஏற்ற சூழலை பள்ளிகளில் ஏற்படுத்தவும் சுற்றுப்புற தூய்மையை பராமரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு ராஜ்மோகன் தெரிவித்தார். சீன தைப்பை ஓபன் பேட்மிண்டன்

போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-16 என்ற செட் கணக்கில் சக வீரரான தருண் மனைப்பள்ளியை வென்றார். துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சௌத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ்கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
3: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கையா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.
4: வணக்கம் மாணவ செல்வங்களே. ஒரு புத்தகம் திறக்கும் போது புதிய உலகம் திறக்கிறது என்பார்கள். ஆனால் இன்று புத்தகங்களை விட தொடு திரைகளே குழந்தைகளின் நேரத்தை அதிகமாக ஆக்கிரமித்து வருகின்றன. அதன் விளைவாக வாசிப்பு பழக்கம் மெதுவாக அல்ல, வேகமாக குறைந்து வருகிறது. நல்ல பழக்கங்கள் எல்லாம் சிறு வயது முதலே தொடங்குகின்றன. அதில் மிக முக்கியமானது வாசிப்பு. அது அறிவை மட்டுமல்ல, கற்பனை சக்தியையும் சிந்தனையையும் தன்னம்பிக்கையையும் வளர்க்கும். புத்தகங்கள் வாசிக்கவா என்று அழைக்கின்றன, தொடு திரைகள் வா சிக்கவா என்று அழைக்கின்றன. திரைகளில், தொடு திரைகளில் சிக்காமல் வாசிக்கலாமா என்ற நல்ல சிந்தனையோடு மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கலாமா? கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. நிகழ்ச்சியின் உங்கள் உற்சாகத்தை இன்னும் அதிகப்படுத்த இரண்டு சுவாரஸ்யமான விளையாட்டுகள் காத்திருக்கின்றன. இன்றைக்கு நிகழ்ச்சியில் என்ன விளையாட போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு மற்றும் வார்த்தை சங்கிலி. என்ன விளையாட்டு சொல்லிட்டீங்க, எப்படி விளையாடணும்னு ஒரு தடவை சொல்லிடலாமே. முதல்ல இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு. நான் ஒரு குறிப்பிட்ட தலைப்பை ஒட்டிய சில வார்த்தைகள் சொல்வேன். அந்த வார்த்தை அந்த தலைப்புக்கு பொருத்தமானதாக இருந்தால் இஸ்கு சொல்லணும், பொருத்தமில்லாத வார்த்தை இருந்தால் ரிஸ்க்னு சொல்லணும். அடுத்ததாக வார்த்தை சங்கிலி. நான் ஒரு வார்த்தை சொல்வேன், அந்த வார்த்தையின் கடைசி எழுத்துல தொடங்கி ஒரு புதிய வார்த்தையை நீங்க சொல்லணும். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன வார்த்தைக்கு நான் ஒரு வார்த்தை சொல்றதும் இப்படியாக கடைசி எழுத்துல ஒரு வார்த்தை சங்கிலியாக தொடர்ந்து கொண்டே போகும். அறிமுக குட்டிசா, நீங்க அப்போ 2424224 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும். இதற்கு முன்னாடி நிறைய முறையாக விளையாடி இருக்கோம் அப்படின்றவங்க 2424226 அல்லது 2424229 என்ற எண்களை தொடுங்கள். முன் இணைப்பிற்கு 0545422 தொடுங்கள். இன்றைக்கு குட்டிஸோட சுட்டித்தனமா விளையாட உங்களோட இணைந்திருக்கும் நான் வசீகரன். விளையாட தயாரா இருக்கீங்களா? இன்னைக்கோ நம்மளோட விளையாட வர்ற முதல் குட்டிச் யாருன்னு பார்த்துருவோம். வருக, வணக்கம். வணக்கம், வருக, வணக்கம். இணைப்பு துண்டித்து துண்டித்து வந்துட்டு இருக்கு. உங்க பேரை சரியா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என்னோட சேர்த்து நேயர்களும் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஹர்ஷினி, சொல்லுங்க, என்ன வகுப்பு படிக்கிறீங்க? சரி, இன்னைக்கு இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்க் விளையாட தயாரா இருக்கீங்களா? சரி, உங்களுக்கான தலைப்பு பேருந்து. சரிங்களா, பேருந்து நிலையம், பேருந்து நிலையம் அப்படின்னு வச்சுக்கோங்க, பேருந்துன்னு வச்சுக்கோங்க. நடத்துனர் ஓட்டுனர் கிளி என்னது
5: எல்லோருக்கும் இஸ்கி இஸ்கி என்றா கேட்கிறது, எனக்கும் இஸ்கி இஸ்கி என்றது.

0: கேட்கிறது.
1: கிளிக்கும் நீங்க இஸ்கிஸ்க்கு சொல்றீங்க. சரி, இன்னொரு தடவை விளையாண்டு பாத்துருவோமா. பயணி, நிறுத்தம், பயணச்சீட்டு, பேனா. ரொம்ப அருமையா விளையாண்டீங்க. உங்களுக்காக ஒரு பாடல் ஒலிக்க காத்துட்டு இருக்கு. பாடலை கேட்டு மகிழுங்கள்.
2: நம்ம

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து வழங்கும் ஈரோடு புத்தக திருவிழா. லட்சக்கணக்கான நூல்கள், சிந்தனை கருத்தரங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ஜூலை 31 முதல் ஆகஸ்ட் 11 வரை. இடம் சிக்கைய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானம், ஈரோடு. அறிவு செல்வத்தை அள்ளி செல்ல வாரீர்.

0: சுறுசுறுப்பான உற்சாகத்தோடு ஒரு இனிய சந்திப்பாக தொடர்கிறது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
1: திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் அமரபோல் இருந்து கவின்குமார் பேசுறேங்கண்ணா.
0: கவின்குமார், என்ன படிக்கிறீங்க?
1: 10ஆம் வகுப்புங்கண்ணா.
0: 10ஆம் வகுப்பு. நேரடியாக விளையாட்டுக்குள்ள இறங்கிருவோமா?
1: போலாங்கண்ணா.
0: உங்களுக்கான முதல் வார்த்தை ஊக்கம். ஊக்கம் சொல்லுங்க. சரிங்கண்ணா. இல்ல, ஊக்கம் கடைசி எழுத்து இம் மா மா என்ற எழுத்துல நீங்க சொல்லணும்.
1: மாம்பழம்.
0: மா மகிழ்ச்சி. மால மகிழ்ச்சி நிறைய இருக்கே. சரி, மாம்பழம் மகிழ்ச்சி. நான் சொல்றேன் மகிழ்ச்சி, சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. சி
1: கிழக்கு.
0: சி சி மகிழ்ச்சி. சீல இருந்து சொல்லுங்க.
1: சிரிப்பு.
0: சிரிப்பு. புன்னகை. கை. கையில நிறைய வார்த்தைகள் இருக்கு.
1: கைபேசி.
0: கைபேசி. சிந்தனை.
1: நட்பு.
0: சரி, ரொம்ப அழகா விளையாண்டீங்க. இன்னும் நிறைய பயிற்சி எடுத்துட்டு வாங்க, அடுத்த தடவை இன்னும் சிறப்பா விளையாடலாம். சரிங்களா? அடுத்த நேருக்கு போலாம். வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: சிவகங்கை மாவட்டம் கானடிகாத்தான்.
0: சரி.
2: ராஜா அண்ணா நகர்.
0: சரி.
2: அன்புமணி பேசுறேன் சார்.
0: அன்புமணி, எப்படி இருக்கீங்க?
2: சொல்லுங்க சார்.
0: என்ன வகுப்பு படிச்சிட்டு இருக்கீங்க?
2: 12ஆம் வகுப்பு சார்.
0: 12ஆம் வகுப்பு. ஆஹா, புது தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கீங்களா? சிறப்பா. இப்பதான் பள்ளியே ஆரம்பிச்சிருக்கு, அதுக்குள்ள வந்து புது தேர்வுக்கு தயாராகிட்டே கேக்குறீங்களா? நல்ல ஆரம்பத்திலிருந்தே நிறைய எஃபோர்ட்ஸ் போட்டு படிங்க. சரிங்களா? சரி, விளையாட்டுக்குள்ளே போயிடுவோமா?
2: சரிங்க சார்.
0: தன்னம்பிக்கை.
2: கை.
0: கை. கைவினை.
2: நண்பன்.
0: நண்பன். நட்பு.
2: புன்னகை.
0: கைவினை.

0: நற்செயல்.
1: நற்செயல், சிறப்பாக விளையாண்டீங்க. உங்களுடைய 12ஆம் வகுப்பு தீர்வுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா படிங்க, அடுத்த நேயரை சந்திக்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம்.
1: இணைப்பில் யாரோ?
2: திண்டுக்கல் மாவட்டம் மாலவரம்பிலிருந்து பிரகலாதன்.
1: பிரகலாதன், சொல்லுங்க பிரகலாதன், என்ன வகுப்பு படிச்சுட்டு இருக்கீங்க?
2: ஆறாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கேனா.
1: ஆறாம் வகுப்பு. உங்களுக்கு நண்பர்கள் எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க?
2: அஞ்சு பேர்ண்ணா.
1: அஞ்சு பேர், பஞ்ச பாண்டவர்கள் மாதிரியா? நாங்கள் அஞ்சு பேர் ஒன்னா தான் பள்ளியில் சுத்திட்டு இருப்போம், அந்த மாதிரியா?
2: ஆமாங்கண்ணா.
1: சரி பிரகலாதன், சரி உங்களுக்கான விளையாட்டு இஸ்கு இஸ்கு ரிஸ்க் ரிஸ்க். தெரியும் இல்லையா, விளையாட தெரியும்ல? சரி விளையாடுறோமா? இசை. இசை இதுதான் உங்களுக்கான தலைப்பு. பாடல்
2: இஸ்கு இஸ்கு.
1: ராகம்
2: இஸ்கு இஸ்கு.
1: காலனி
2: ரிஸ்க் ரிஸ்க்.
1: ஏன் இவ்வளோ தடுமாற்றம்? ஐயோ தப்பா கப்பா சொல்லிடுவோமோ அப்படின்ற ஒரு பதட்டமா இருக்கீங்க. சரி, மேடை
2: இஸ்கு இஸ்கு.
1: பாடகர்
2: இஸ்கு இஸ்கு.
1: வெங்காயம்
2: ரிஸ்க் ரிஸ்க்.
1: ரொம்ப அழகாக விளையாண்டீங்க, உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு மகிழலாம்.

0: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 7 மணிக்கு
3: தங்கள் அன்புடன்
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
3: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
2: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
3: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
2: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
3: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
3: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
2: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
3: நமது கோடை பண்பலை 100.5.
4: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
5: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
6: இளைய மனங்கள் ஒன்றிணைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த குட்டிஸ் யாருன்னு பாத்துருவோம். வணக்கம்.
7: ஹலோ, நான் திருப்பூர் மாவட்டம் முத்தூர்ல இருந்து துகிலன்.
6: துகிலன், சொல்லுங்க துகிலன், உங்க பேருக்கு அர்த்தம் தெரியுமா?
7: தெரியாதே.
6: தெரியாதா? என்ன துகிலன், இவ்வளோ நாள் 6th படிக்கிறீங்க, இவ்வளோ நாள் இந்த பேருக்கு அர்த்தம் தெரியாமலாம் வச்சிருந்தீங்க அம்மாட்ட? சரி, இன்னைக்கு நைட்டு அம்மாட்ட கண்டிப்பாக கேட்கணும், சரிங்களா?
7: ஓகே.
6: வார்த்தை செங்கிலியா இஸ்கிஸ் கிறிஸ் கிறிஸ்கா?
7: இஸ்கிஸ்கிறிஸ்கிறிஸ்கு.
6: என்னப்பா, சரி விளையாண்டுருவோமா? உங்களுக்கான வார்த்தை

0: ரயில் நிலையம், சரிங்களா? ரயில், ரயில் என்னாச்சு? யாரது பின்னாடி இந்த சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருக்குது? அம்மாலாம் விளையாடக்கூடாது, நீங்க தான் விளையாட்டும். ஓகே
1: ஓகே.
0: தண்டவாளம்.
1: இஸ்கிஸ்கு.
0: நடைமேடை.
1: இஸ்கிஸ்கு.
0: இயந்திர பெட்டி.
1: இஸ்கிஸ்கு.
0: மீன்.
1: இஸ்கிஸ்கு.
0: அப்பாடா, கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஆனால் மீன், மீன் மாம்பழம் இது மாதிரி எல்லா சரக்குகளையும் ஏற்றிட்டு போகிறதுக்கு ஒரு ரயில் இருக்குது, அது என்ன தெரியுமா? அதுக்கு பேர் சரக்கு ரயில், சரிங்களா? சரி, அடுத்த நேரம் சந்திச்சிருவோம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்கள் அருணாதேவி, என்ன படிக்கிறீங்க?
2: நான்
0: 10ஆம் வகுப்பு படிக்கிறேங்கண்ணா. 10ஆம் வகுப்பு. அடடா, பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப அற்புதமாக விளையாடுறதுக்காக வந்திருக்கீங்க.
2: ஆமாங்கண்ணா.
0: ம், பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு? படிக்கணும், அதே நேரத்தில் காலை முழுவதும் படிப்பு, மாலை முழுவதும்
2: பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு.
0: ம், படிக்கணும், ஆனால் படிக்கணும், படித்ததுக்கப்புறம் விளையாட்டு பாட்டெல்லாம் கேட்கணும், சரியா? இதில் எதுவுமே வந்து படிப்பை தாண்டி போகாமல் பார்த்துக்கணும், சரிங்களா? இன்றைக்கி விளையாட்டுக்கு போயிடலாமா?
2: போகலாம்.
0: ம், இந்த தடவை உங்களுக்கு பொதுத் தேர்வு, முதல் பொதுத் தேர்வு அட்டன் பண்ணுறீங்க இல்லையா, அதனால் முயற்சி. ம்,
2: இந்த வார்த்தையிலேருந்து சொல்லுக்குள் சொல்லணா இல்லை இது
0: சொல்லுக்குள்? இல்லைம்மா, என்னம்மா நீங்கள், இது வந்து வார்த்தை சங்கிலி விளையாண்டுட்ருக்கோம். வார்த்தை சங்கிலின்றது முயற்சி அப்படின்னு சொன்னால் நீங்கள் சி அப்படின்ற எழுத்துலேருந்து ஒரு வார்த்தை சொல்லணும்.
2: ஆ, சரிங்கண்ணா.
0: சரிங்களா? சரி, மறுபடியும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுபடியும் முதற்ந்து ஆரம்பிப்போம். முயற்சி.
2: சரிங்கண்ணா. சிக்கனம்.
0: சிக்கனம். மகரம்.
2: மரம்.
0: மதகு.
2: குரங்கு.
0: ஆ, ஓகே, மதகு குரங்கு, ஓகே. குற்றாலம்.
2: மல்லிகை.
0: கைவினை.
2: நண்டு.
0: ரொம்ப சிறப்பாக விளையாண்டீங்க. தமிழ் ரொம்ப பிடிக்குமா?
2: ஆமாங்கண்ணா.
0: நன்றிம்மா, ரொம்ப சிறப்பாக விளையாண்டீங்க. நிறைய மதிப்பெண்கள் தமிழில் எடுக்கணும். இந்த பொது தேர்விலையும் சிறப்பாக பங்கெடுத்து நல்ல ஒரு மதிப்பெண் பெறணும். உங்களுக்காக ஒரு பாடல் ஒலிக்கிறது.

0: விறுவிறுப்பான விளையாட்டுகளோடு இன்றைக்கு இளமை பேசுகிறது போயிட்டுருக்கு. அடுத்த இணைப்பில் இருக்க குட்டீஸ் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? வெற்றிமாறன் சொல்லுங்க. வெற்றிமாறன், என்ன படிக்கிறீங்க? அப்படியா, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்களா? சரி, இன்னைக்கு நம்ம பண்பலையில் இப்போ நிறைய நட்பு சார்ந்த பாடல்கள் போட்டுட்ருந்தோம், ஏன் தெரியுமா? இன்னைக்கு தான் சர்வதேச நண்பர்கள் தினம், சரிங்களா? அதுக்காக தான் நட்பு சார்ந்த பாடல்கள்லாம் போட்டுட்ருந்தோம். சரி, உங்களுக்கான விளையாட்டுக்குள்ளே போயிடலாமா? இஸ்கிஸ் கிறிஸ் கிறிஸ்க்கு. தோட்டம் அப்படின்றதான் தலைப்பு. மரம், இதுக்கு எத்தனை இஸ்கு? பூ, செடி, ஏமா இஸ்கா ரிஸ்கா கரெக்டாக சொல்லுங்க. தண்ணீர், விமானம், பார்த்தீங்களா?
2: எல்லோருக்கும் இஸ்கி இஸ்கி என்றா கேட்கிறது, எனக்கும் இஸ்கி இஸ்கி என்றுதான் கேட்கிறது.
0: எல்லாத்துக்கும் இஸ்கு சொல்லக்கூடாது, அடுத்த தடவை இன்னும் நல்லா பயிற்சி எடுத்து நல்லா கூர்ந்து கவனிச்சுட்டு வாங்க, சரிங்களா? அடுத்த நேயரை சந்திச்சிடலாம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்,
0: சொல்லுங்க மாணவ செல்வங்களே, உங்கள் பெயர் என்ன? என்னமா? சரிமா, விளையாண்டலாமா? சந்தை, அதுதான் தலைப்பு. காய்கறி, பழம், வியாபாரி, வாடிக்கையாளர், யானை. ரொம்ப அழகா விளையாண்டீங்க. இன்றைக்கி ரொம்ப சூப்பராக நம்ம குழந்தைகளோட நிறையா விளையாண்டுருக்கோம். ரொம்பவே நல்ல ஒரு அருமையான ஒரு தருணம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய நேயர்களுக்கு இன்றைக்கி இணைப்பு கிடைக்கலன்னு ரொம்ப கவலையில் இருக்காதீங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். நம்ம சேர்ந்து நிறையா விளையாடலாம். விளையாட்டோடு சேர்ந்து நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கொடை பண்பலை 100.5. மீண்டும் நாளை இளமை பேசுகிறது 8 மணிக்கு உங்களுக்காக காத்திருக்கிறது. மீண்டும் அனைத்து மாணவ செல்வங்களும் விளையாட தயாராகுங்கள். கண்காதவா தவி ஒன்மே, சிங்க நாட்டில் ஆட்டம் வைக்கணும். Come on.

கொடை பண்பலை 100.5 கொடை தின்றல். கண்களின் வழியே கனவுகளை விதைத்து அதை மனதோடு வளர்த்து இரு மனங்கள் உறவாடும் நேரத்தில் தென்றலாக தவழும் நேரமாய் நம் பண்பலை 100.5 கொடை தென்றல். தென்றலோடு பயணிக்கிறேன் நான் உங்கள் எட்வர்ட் கிங். இரவு வணக்கம் அன்பு உள்ளங்களே.

இரவு நேரத்தை இதமாக்க நம் கொடை பண்பலை 100.5 இது கொடை தின்றல். காதலில் புன்னகையை மலர்ந்து, காதலில் புன்னகையை மலர்ந்து எண்ணத்தை சுகமாக மாற்றி மெல்லிய குரலில் இருமுகம் இணைந்து அந்த சுகத்தை அனுபவிக்கும்போது தேனை பருகிய இனிமை இப்படி.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இரவு நேரத்தை மீண்டும் மேலுமாய் மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது நம் கூடை பண்பலை 100.5 கொடை தின்றல். பண்பலை சொல்லும் நேரம் இரவு.

இரவு 9:10. காதல் வரும் வரை இரு மனங்கள் தனித்தனியாக வாழும்போது உள்ளத்தில் ஊற்றெடுத்த காதல், உள்ளத்தோடு ஊற்றெடுத்த காதல், மனங்கள் இரண்டும் இணைந்த அந்த சுகம், பருவம் எய்திய பெண்மையின் மயக்கம் இதுதானோ?

0: காதல் இரவோடு உறவு கொள்ளும் நேரம் நம் பண்பலை 100.5 இது கொடை தேன்றல் பண்பலை சொல்லும் நேரம் 9:15. காதலில் வசப்பட்ட மனம் கேட்டவரம் கிடைத்து விடுமோ? மனமாழையை மெல்ல மெல்ல கோர்க்க நினைக்கும் மனம் விழிகளோடு விழிகள் உரையாடியவது விழிகளோடு விழிகள் உரையாடுவது உறவாகத்தானோ?
1: கண்ணானால் நான் உமையா

தென்றல் காற்றோடு மனம் நகரும் நேரம் நம் கொடை பண்பலை 100.5 கொடை தென்றல் பண்பலை சொல்லும் நேரம் 9:20. இதயத்தை துளைக்கும் காதல் எண்ணங்கள், இதயத்தை துளைக்கும் காதல் எண்ணங்கள் நெருங்குகிறது மனதை, ஆம் நொறுக்குகிறது மனதை. காவியம் படைக்க காத்திருந்த மனம் விழிகள் மூடினாலும் இதயம் எதையெதையோ பேசுகிறது. இதுதான் காதலோ?

இரவோடு இதயமயங்கும் நேரம் நம் கோடி பண்பலை 100.5 குடைத்தின்ற கண்களோடு கண்கள் பேசும் நேரம் தேன் மலரை நுகரும் வேலை வானத்து நிலவை கண்டு வெக்கத்தால் முகம் சிவக்க மோகம் கண்ட நிலாவின் ஊர்கோளம் ஆம் மோகம் கொண்ட நிலாவின் ஊர்கோளம்

நேரம் இரவு 9:27 நம் குடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். குடை தென்றல் எனக்குள்ளும் கூடி எதிர்பார்ப்புகள், எதையதையோ நினைத்து ஏங்கும் மனம், இதயத்தோடு நினைத்து நான புன்னகை, கண்ணன் அவன் குரல் கேட்டு மயங்கிய மயக்கிய காதல் இதுதானோ

யால் இசை மகிழும் நேரம் நம் கூடி பண்பலை 100.5 இது கிடைத்தின்றல். கண்ணுக்கு நிறைந்த பாவையே தவிக்க விடுவாயோ அன்பே பதில் சொல். காதலோடு கலந்த தின்றல் உலா வரும் பொழுது மனது மகிழ்ந்து ஆடுகிறது. தென்றல் உறங்க தாலாட்டு பாடும் மனம் இதுதானோ? Thank you.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தென்றல் காற்றோடு இசை காற்று வளம் வந்து கொண்டிருக்கிறது. நம் கூடி பண்பலை 100.5 கொடை தென்றலாக மனதை கொள்ளை கொண்ட அன்னம். அழகிய நிலாவே, சுவை நிறைந்த தேன், உன்னை நினைக்கும் பொழுது என்னுடைய மனதில் ஏதோ ஒரு இன்பம் பிறக்கிறது. கொஞ்சம் அழகில்

நேரம் இரவு 9:39 நம் கொடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கொடை தின்றல், இரு மனங்களின் பரிமாற்றம், காதலில் இணைந்தும் மனதுக்குள் ஏனோ ஒரு ஏக்கம். ஜென்மங்கள் எத்தனை எடுத்தாலும் ஒரே உள்ளமாக சுவாசிக்க வேண்டுமாம். இதில்தான் எத்தனை மயக்கம். மயக்கத்தில் ஆட துடிக்கின்ற மனம் இது.

நேரம் இரவு 9:48 கொடை பன்மலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை தின்றல். காதலின் ஊடல், உள்ளம் மறுக்க மறுக்க நினைத்தாலும் மறக்க நினைத்தாலும் முடியுமா? ஊடலும் கூடலும் காதலுக்கு கிடைத்த வரம்தானே. இவர்களின் ஊடல் கூட உலகத்தை உள்ளத்தை உருக வைக்கிறது. இப்படி

உள்ளத்தை உருக வைத்த நினைவுகளை மீண்டும் உருக வைத்து கொண்டிருக்கிறது நம் கொடை பண்பலை 100.5 கொடை தென்றல். பண்பலை சொல்லும் நேரம் இரவு 9:52.

இரவு நேரம் இதை எங்களோடு சங்கமமாகி காதல் உறவை வெளிப்படுத்தி விடைபெற மனமின்றி விடைபெறுகிறது இன்றைய குடை தின்றல். தின்றலோடு பயணித்த மனநிறைவோடு விடைபெறுகிறேன். நன்றி நேயர்களே.

இதயத்திற்கு இதம் சேர்க்கும் வாழ்க்கை பக்கத்தின் வசந்தங்களை அவ்வழகிய நினைவுகளோடு இசையோடு இணைத்து மீட்டெடுக்க வருகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். விருப்ப பாடலை விரும்பிய உள்ளம் வசம் சேர்க்க உங்களோடு நான் வசீகரன்.

0: இந்தியாவின் ஜவ்வரிசி நகரம், வெள்ளி நகரம், தமிழ் சினிமாவிற்கே பாதை காட்டிய மாடர்ன் தியேட்டர்ஸ், கல் தூணில் ஏழு ஸ்வரங்கள் பாடும் பேலூர் கோவில், மேட்டூர் அணையின் அடியில் ஒளிந்திருக்கும் பிரிட்டிஷ் தேவாலயம், தீரன் சின்னமலையின் வீரம் பேசும் 14 அடுக்கு சங்ககிரி கோட்டை ஆகியவற்றை தன்னகத்தே வைத்திருக்கும் மாவட்டம். பருத்தி வீரன் திரைப்படத்தின் சித்தப்பு சரவணன், பாராலிம்பிக் தடகள வீரர் மாரியப்பன் தங்கவேலு, சர்வதேச கிரிக்கெட் வீரர் டி நடராஜன், இவர்களை தந்த மாவட்டம். இந்தியாவின் சந்திராயன் 2-3 விண்வெளி ரோவர் வாகனங்களை சோதிக்க அனோர்த்தோசை பாறைகளை பொடியாக்கி 50 டன் மண்ணை இஸ்ரோவிற்கு வழங்கி வெற்றிகரமாக சோதனையை முடிக்க வைத்த பெருமையும் இந்த மாவட்டத்திற்கே சேரும். அப்படிப்பட்ட பெருமை மிகு மாவட்டம் சேலம். சேலம் என்றால் மாம்பழம் மட்டுமல்ல, மண்ணும் தான். சேலம் மண்ணின் மக்களை சந்திக்க இருக்கிறது கோடை பண்பலை 100.5 இன்றைய நினைவே சுகம். நிகழ்ச்சியில் பங்கேற்க அறிமுக உள்ளங்கள் அழைக்க வேண்டிய எண் 242424, மற்ற அனைத்து நேயர்களும் அழைக்க வேண்டிய எண் 242429. முன் இணைப்பிற்கு 0545 மறக்காமல் சேர்க்கவும். இணைப்பில் இருக்கும் முதல் நேயர் வருக, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க சகோதரி?
1: சேலம் கேர்த்தப்பர் கோமதி குப்புசாமி. தேன் சுவையா, அந்த தேன் சுவையாக பேசும் எங்கள் அண்ணா, சுவையிட்டா பேச அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். எங்கள் மாவட்டத்தை ரொம்ப சிறப்பாக எடுத்து வைத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க அண்ணா.
0: நன்றி நன்றி நன்றி நன்றிமா. சொல்லுங்க, என்ன பாடல் இன்னைக்கு உங்களுக்கு வேண்டும்? நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கும்.
1: படம் வந்து வள்ளல்.
0: சரிங்கம்மா.
1: அதில் பாடல் வந்து சாதார சட்டைய போட்டுக்கிட்டு. இந்த பாடல் அண்ணா உங்களுக்கும் நம்ம கோடை பண்பல் நேயர் அனைவருக்கும் ரொம்ப நன்றிங்கண்ணா.
0: நேயர்கள் உங்களோட சேர்ந்து எல்லாரும் கேட்டு மகிழலாம் பாடல் உங்களுக்காக.

0: விருப்பங்கானங்களோடு வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இணைப்பில் இருக்கக்கூடிய அடுத்த அன்பர் யாரோ வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்கய்யா, உங்க பேர் என்ன?
1: சேலம் மாவட்டம் இருப்பாலை பண்டிகையாடு குப்புசாமி.
0: சொல்லுங்கள் குப்புசாமி ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: மைக்கேல் மரன் காமராஜன் குரத்துல இருந்து.
0: சரிங்க.
1: மல்லி வைக்காலும் வைக்காத போனாலும் மல்லி பார்த்து.
0: சரிங்க.
1: சுதாகர் கூலிங் சுரேஷ் எப்பங்கிறது ஆகியோட்டாரு.
0: எல்லாருக்கும் சேர்த்து பேர் வச்சாலும் வைக்காட்டினாலும் பரவாயில்ல, பாட்டெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணுவோம். சரிங்களா? நன்றிங்க ஐயா, அழைத்தமைக்கு நன்றி.
1: சரி.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் யாரோ வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க, யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
1: சேலம் மாவட்டம் தொளசம்பட்டி சுதாரி சார்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன பாடல், விருப்ப பாடல் வேணும்?
1: சேலம் மாவட்ட வர்ணனை அருமையா இருந்தது சார், சொரகத்திலே அருமையா இருந்தது.
0: ரொம்ப நன்றி,
1: மகிழ்ச்சியான பாராட்டுகள்.
0: சந்தோஷம், சந்தோஷம் ஐயா. உங்களுடைய பாடலை கேட்டீங்கன்னா நேர்கள் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க கேட்டு ரசிப்பதற்காக.
1: தேடினேன் வந்ததை படத்து வந்து ஆஸ்மலை காத்து, இந்த பாடல் வந்து திருவாச்சி சோமசுந்தரம் அவருக்கும் சூரம்பட்டி வளர்த்து இளங்கோ அண்ணா அவர்களுக்கும் அனைத்து நேயர்களுக்கும்
0: அனைத்து நேயர்களும் கேட்டு ரசிப்போமையா. அழைத்தமைக்கு நன்றி.

0: விருப்ப கானங்களாய் அள்ளி தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் சேலம் மாவட்ட நேயர்களோடு வளம் வந்து கொண்டிருக்கின்றது. விருப்ப கானங்களை அளித்தந்து கொண்டிருக்கும் நேரம் 10:21. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த அன்பர் யாரோ, வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
1: சேலம் மாவட்டம் மணி பேசுறேன்.
0: சொல்லுங்க மணி ஐயா, உங்களுடைய விருப்ப

0: பாடல்
1: நலங்களா?
0: சொல்லுங்க ஐயா.
1: ஐயா நீங்க நலங்களா?
0: நிலையத்தில் அனைவரும் நலமாக இருக்கிறோம்
1: நலமா?
0: ஐயா, உங்களுடைய நலம் நலமறிய ஆவல்.
1: ஆவல் ஆவல்.
0: சொல்லுங்க மணி ஐயா.
1: படம் வந்து சாமான்
0: சரிங்க ஐயா.
1: மண்ணை தொட்டு பொட்டம் பாட்டு.
0: அருமையான பாடல் இதோ உங்களுக்காக ஒலிக்கிறது ஐயா, கேட்டு ரசிங்கள். அழைத்தமைக்கு நன்றி.
2: மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு.

0: இனிய கானங்களோடு இரவை இனிமையாக்கி கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இனிப்பில் இருக்கும் அடுத்த அன்பர் யாரோ? வருக, வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: நான் மாணிக்கம் பேசுறேங்க ஐயா. சேலம் ரெட்டி இப்பிலிருந்து. நலமா இருக்கிறீங்களா?

0: ஐயா ரொம்ப நலமா இருக்கோம் ஐயா, தங்கள் நலமறிய ஆவல்.
1: நலமா இருக்கிறீங்க ஐயா, எங்களோட சாதனைகள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டீங்க ஐயா.
0: ரொம்ப சந்தோஷம் ஐயா.
1: பழைய பழைய நினைவுகள் எல்லாம் சொன்னீங்க.
0: நன்றி நன்றி நன்றி ஐயா.
1: ரொம்ப ரொம்ப
0: சேலம் மாம்பழத்திற்கு மட்டுமல்ல, சேலத்துடைய மண்ணிற்கே மிகப்பெரிய மகிமை இருக்குது.
1: பழைய எல்லாம் மறந்து போன நினைவுகள் எல்லாம் மறுபடி கொண்டு வந்துட்டீங்க.
0: மகிழ்ச்சிங்க. சொல்லுங்க, உங்களுக்கு
1: படம் வந்து சீதனம்.
0: சீதனம் படத்துல இருந்து என்ன பாடல் வேணுங்கய்யா?
1: வந்தாலப்பா வந்தாலப்பா.
0: சரிங்க,
1: பாடல் கொடுங்க, அனுப்பினா இருக்கும்.
0: உங்களுடைய விருப்ப பாடல் ஒலிக்கிறதையா, அழைத்தமைக்கு நன்றி.
2: வந்தாளப்பா வந்தாளப்பா, வந்து ஜன்னலிலே நின்னாளப்பா, சொன்னாளப்பா சொன்னாளப்பா, சொக்கு பொடி போட்ட கண்

0: சேலம் மக்களின் விருப்ப பாடலாக ஒழித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். நேரம் 10:32. நினைவே சுகம் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் நேயர் வருக வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: சொல்லுங்க
1: சுப்பிரமணியன்.
0: சுப்பிரமணிய ஐயா, என்ன பாடல் வேணும், எந்த படத்துல இருந்து வேணுங்க ஐயா?
1: கடலோர கவிதைகள், கொடியிலே முல்லைப்பூ.
0: முல்லையா மல்லிகையா? கொடியிலே முல்லையா மல்லிகையா?
1: மல்லிப்பூ.
0: மல்லிகைப்பூ. சற்று குழப்பமான ஒரு சூழ்நிலையில முல்லை மல்லின்னு போயிட்டு இருக்குங்க ஐயா.
1: வருங்க ஐயா.
0: எப்படிங்க ஐயா?
1: நான் பேசுறது எனக்கே கேக்குற மாதிரி இருக்கு.
0: அப்படிங்களா? சரிங்க ஐயா, பாடலை கேட்டுருங்க, அதுக்குள்ள சரி செஞ்சிருவோங்க ஐயா.
1: கட்டாயமா. நன்றி.
0: நன்றிங்க ஐயா. நன்றி, அழைத்தமைக்கு நன்றி.

0: இரவை இசையால் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இணைப்பில் அடுத்து வரும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
1: சேலம் மாவட்டம் புள்ளப்ப நாயக்கில் இருந்து கணேசன் பேசுறேங்க ஐயா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: வானத்தை போல படத்திலிருந்து எங்க வீட்டில் எல்லா நாளும் பாட்டுற பாடலுங்க ஐயா.
0: சரிங்க ஐயா.
1: இந்த பாடல் வானொலி நண்பர் மங்களபுரம் ராஜசேகர் தண்டபாணி ஐயா வேண்டியதால மற்றும் அனைத்து அன்பு நியாய உள்ளவங்களுக்குங்க ஐயா, உங்களுக்குங்க ஐயா.
0: நன்றி, நன்றிங்க ஐயா. உங்களுக்கான விருப்ப பாடல் இதோ ஒலிக்கிறது.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் சேலம் மாவட்ட நேயர்களோடு வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேரம் 10:42. இணைப்பில் இருக்கும் அடுத்த அன்பர் யாரோ? வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: சேலம் மாவட்டம், எடப்பாடி ஐயம்மாள்.
0: சொல்லுங்கள் ஐயம்மாள், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம்.
0: சரிங்கம்மா, உங்களுக்கான விருப்ப பாடல் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்களா? சரிங்கம்மா, சொக்கத்தங்கம் படத்திலிருந்து நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ உங்களுக்காக ஒலிக்க காத்து கொண்டிருக்கின்றது. அழைத்தமைக்கு நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் சேலம் மாவட்ட நேயர்களோடு வளம் வந்து கொண்டிருக்கின்றது. இணைப்பில் இருக்கும் அடுத்த அன்பர் யாரோ வருக. வணக்கம்
1: சார். சேலம் மாவட்டம் அமரகுந்தில இருந்து அழகேஸ்வரி பேசுறேன் சார். இரவு வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம் அம்மா, சொல்லுங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
1: சார்? வீட்லயே விசைத்தறி ஓட்டிட்டு இருக்கேன் சார்.
0: சிறப்புங்கம்மா. உங்களுடைய விருப்ப பாடல்களோடு விருப்ப பாடல் கேட்டுக்கிட்டே விசைத்தறிகளோட பயணிச்சுட்டு இருக்கீங்க, மகிழ்ச்சிமா. சொல்லுங்க உங்களுடைய இன்றைய விருப்ப பாடல் என்ன வேணும் கோடை பண்பலையில்?
1: சிறையில் பூத்த சின்ன மலரே அந்த படத்திலிருந்து வாச கருவேப்பிலையே அந்த பாடல் வேணும் சார்.
0: இதோ உங்களுக்கான அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க. நன்றிமா.

0: இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் யார? வருக, வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க, பேர் சொல்லுங்கய்யா.
1: சேலம் மாவட்டம்.
0: சரிங்க.
1: எடப்பாடி வட்டம் வெச்சிப்பள்ளி கிராமம் எவம்பாளையத்திலிருந்து ராஜி பேசுறேன் ஐயா.
0: மகிழ்ச்சி ஐயா. உங்களுடைய விருப்ப பாடல் சொன்னீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க ஐயா.
1: கிழக்கு வாசல் சொல் படத்துல இருந்து பச்சைமலை பூங்கிற பாட்டியா.
0: உங்களுக்கான பாடல் இதோ ஒலிக்கிறது. அழைத்தமைக்கு நன்றி ஐயா.
2: பச்சைமலை பூவு நீ உச்சி மலத்தேன்,

நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் இந்தியாவின் சந்திராயன் 2-3 விண்வெளி ரோவர் வாகனங்களை சோதிக்கிறதுக்கு அனோர்த்தோசைட் பாறைகளை பொடியாக்கி சேலம் மாவட்டத்திலேருந்து அனுப்பியிருந்தாங்கன்னு சொன்னோம். இந்த மண்ணின் விலையானது அமெரிக்காவிலிருந்து நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட கிலோவிற்கு 12,000 ரூபாய் செலவிட்டிருக்கணும். அதை தவிர்ப்பதற்காக இதே மண்ணன் எங்கே இருக்குது அப்படின்னு தேடும் பொழுது தான் சேலம் மாவட்டத்தில் இது போன்ற பார்வை கிடைச்சது. அந்த பாறைகளை பொடியாக்கி கிட்டத்தட்ட 50 டன் மண்ணை இஸ்ரோவுக்கு வழங்கி வெற்றிகரமாக இந்த சோதனையை முடிக்க வச்சுருக்காங்க சேலம் மாவட்ட நேயர்கள். நேயர்களின் உள்ளம் கவர்ந்த பாடல்களுடன் இசையாய் உலா வந்த நினைவே சுகம் இனிதே நிறைவு வருகிறது. மீண்டும் கேட்கலாம் நாளை 12:10. இனிய நினைவுகளை இசையால் மீட்டிய மகிழ்வில் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் வசீகரன். நன்றி நேயர்களே. தொடர்ந்து இடைவிடாத இன்னிசை பாடல்களோடு வருகிறது 2:00.

இது நம் பண்பலை 100.5 இரவு சிறகு. இரவு நேரம் இமைகள் அயரும் வேளை, இதயங்களின் துடிதுடிப்பு இடைவிடா இசையோடு காற்றில் இசை சிறகை விரிக்கும் நேரமாய் நம் பண்பலை 100.5 இது இரவு சிறகு. சிறகுகளோடும் உறவுகளோடும் பயணிக்கிறேன் நான் உங்கள் எட்வர்ட் கிங். இரவு வணக்கம் அன்பு உள்ளங்களே.

இது நம் கோடி பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இடைவிடா பாடல்களோடு இரவு சிறகு பண்பலை சொல்லும் நேரம் 11:30.

இது நம் பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இரவு சிறகு இடைவிடா பாடல்களோடு காற்றில் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. பண்பலை சொல்லும் நேரம் 11:37.

நம் கொடை பண்பலை 100.5 இடைவிட பாடல்கள் இதயங்களை மகிழ்வித்து காற்றில் இசை சிறகை விரித்து விடைபெறுகிறது இன்றைய இரவு சிறகு. சிறகுகளோடும் உறவுகளோடும் பயணித்த மன நிறைவோடு விடைபெறுகிறேன் நான் உங்கள் எட்வர்கிங். நன்றி நேயர்களே.

நம் குடிப்பண்பலின் 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள் அதிகாலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல். நிகழ்ச்சியின் தொடக்கமாய் புதுமறை பொலிவு. நிகழ்ச்சியில் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. 6:30 கேட்கலாம் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் வசந்த விடியல். நிகழ்ச்சியில் கரூர் தைலாசில் சென்டரின் புதளிர் நேரம், 7 மணிக்கு சுகமான காலை, இதில் வேளாண் தகவல்கள் பாட்டும் பதமும். 7:30 கேட்கலாம் சுகமான காலை, இதில் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார். அதனைத் தொடர்ந்து பிருத்திவி உமன்ஸ் இன்னர்வாரின் இன்று அன்று. 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், நாளைய மனதோடு ராகம் அறிமுக நேயர்களுக்காக. நிகழ்ச்சியில் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மனதோடு ராகம், இதில் சைபாலின் இன்று ஒரு தகவல். 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் வானவில். நாளைய வானவிலின் தலைப்பு பொறுப்புணர்வு. 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில். 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியா, நிகழ்ச்சியில் வெளியே வராத வெளிச்சங்கள். சிறப்பு விருந்தினர் திரு உமா சங்கர், காப்பாட்சியர் மாவட்ட அருங்காட்சியகம் காஞ்சிபுரம். 10:30 கேட்கலாம் வெளியே வராத வெளிச்சங்கள், இதில் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய. 11 மணிக்கு தேடி வரும் பண்பலை, திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் தாலுகா கலந்தப்பண்ணை ஸ்டார் சிட்டி நகரிலிருந்து. 12 மணிக்கு யாதுமாகி, சிறப்பு விருந்தினர் திண்டுக்கல் மாவட்டம் சமூக நல அலுவலர் காலின் செல்வராணி அவர்கள். நிகழ்ச்சியில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், திருமண உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை, கைம்பெண்கள் உதவித்தொகை போன்ற திட்டங்கள் குறித்த சந்தேகங்களுக்கு நேரலையில் விளக்கம் பெறலாம். நிகழ்ச்சியை நெறி ஆள்கை செய்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் முருகேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சியில் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டின் இனிய வாழ்க்கை. 12:30 கேட்கலாம் யாதுமாகி. நிகழ்ச்சியில் ஜம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவலை மீளவலி. 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:30 கேட்கலாம் ஈரோடு மக்கள் சிந்தனை பேரவை புத்தக திருவிழா வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியில் நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2 மணிக்கு மில்கா ஒண்டர் கேக் ஈரோடு புத்தக திருவிழா ஈரோட்டிலிருந்து. 3 மணிக்கு உயிரெழுத்து, நாளைய உயிரெழுத்து நிகழ்ச்சியில் தென்காசி மாவட்டம் குண்டம்பட்டி நாகலட்சுமி அவர்களின் தெரிவில். நிகழ்ச்சியில் நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:30 கேட்கலாம் உயிரெழுத்து, இதில் பாட்டும் பதமும். 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் வண்ணத்தூரிகையில் திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. 4:30 கேட்கலாம் போமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி வழங்கும் வண்ணத்தூரிகையில் திக்குமுக்கு வண்ணத்தூரிகை. 5 மணிக்கு இடைக்கால பாடல்களோடு சித்திரச்செவ்வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்

சின் சித்திரச்சவானம். 6 மணிக்கு கதம்ப மலர்கள், நிகழ்ச்சியில் பொன்னியின் செல்வங்கள். 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு, கட்சவி வழியே நேயர்களின் விருப்ப பாடல் கேட்கும்.

நேர்களே, புலர்ந்துள்ள இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் பணிகளும் பயணங்களும் சிறக்க வாழ்த்துகிறது உங்கள் கோடை பண்பலை 100.5. இப்பொழுது முதல் நமது நிகழ்ச்சிகளை தஞ்சை சுற்றுவட்டார நேயர்கள் 101.2 MHz-இலும் நமது அசைக்க முடியாத அலைவரிசையாம் கோடை பண்பலை 100.5 MHz-இலும் கேட்டு மகிழலாம். இன்று சகவருடம் 1948 சிராவண 9 பரபாவா ஆடி திங்கள் 15 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஜூலை 31 2026 வெள்ளிக்கிழமை நேரம் காலை 4:57.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில், இனி கேட்கலாம் அருள் மாலை. ஆடிவெள்ளி சிறப்பு ஆலய உலா.
1: இன்று ஆடி திங்கள் 15 நாள் வெள்ளிக்கிழமை.

ஆடி மாதம் என்றாலே அம்மனுக்கு உகந்த மாதம். ஆடி வெள்ளி அன்று அம்மன் திருத்தலங்களில் திருவிழா கோலம்தான். இன்று ஆடி வெள்ளிக்கிழமை அம்மனை தரிசிக்க அம்மன் திருத்தலம் செல்வோமா? இந்த திருத்தலம் திண்டுக்கல்லில் அமைந்துள்ள கோட்டை மாரியம்மன் திருக்கோவிலில்தான் இன்று நாம் தரிசனம் செய்ய காத்திருக்கிறோம். அம்மனை தரிசிப்பதோடு மட்டும் அல்லாது திருக்கோவிலின் சிறப்புகளையும் தெரிந்து கொள்வோமா? இன்றைய

இத்திருக்கோவிலின் வரலாறு 19ஆம் நூற்றாண்டிலேயே தொடங்கிவிட்டது. புராண காலத்திலும் சரித்திர காலத்திலும் புகழ்பெற்று விளங்கிய திண்டுக்கல் மலைக்கோட்டையின் கீழே உள்ள கோட்டை குளத்திற்கு கிழக்கு பகுதியில் இருந்த கவாத்து மைதானத்தில் திப்பு சுல்தான் காலத்தில் இருந்த இராணுவத்தினரால் ஒரு சிறு பீடமும் அதன் பின் மூலஸ்தான அம்மன் விக்கிரகமும் ஸ்தாபிக்கப்பட்டது. அதுவே அவர்களுக்கு காவல் தெய்வமாகவும் இருந்து வந்துள்ளது. இதுதான் தற்போது புகழ்பெற்ற ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் திருக்கோவிலாகும். கோட்டை மாரியம்மன் கோவிலின் முக்கியமான இதயம் போன்ற பகுதி கருவறையே ஆகும். தெய்வ திருவுருவை தன்னுள் வைத்திருக்கும் கருவறையை விட புனிதமான இடம் இப்பிரபஞ்சத்தில் இல்லை. கருவறை சதுர வடிவ அமைப்பை கொண்டது. இதன் கூரை தாழ்வாக உள்ளது. இக்கருவறையின் மேலே ஒரு விமான கோபுரம் உண்டு. ஆரம்பத்தில் இது வெறும் மண்ணால் கட்டப்பட்டு இருந்தது. பீடம் மட்டுமே இருந்த இடத்தில் பிற்காலத்தில்

இதனை புதுப்பித்து அம்மனின் முழு உருவச்சிலை இவ்விடத்தில் அமைக்கப்பட்டது. முழு உருவச்சிலையை தனியாக வெளியே எடுக்க இயலாது. இச்சிலை தரையோடு தரையாக வெகு ஆழத்தில் புதைந்துள்ளது.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இறை இசையோடு இதமாக இணைந்திருக்கின்றோம். அருள் மாலையில் இன்று ஆடி வெள்ளி சிறப்பு நிகழ்ச்சியாக திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் திருக்கோவிலின் சிறப்போடு வலம் வந்து கொண்டிருக்கிறது நிகழ்ச்சி. கோவிலின் சிறப்பு பூஜைகள் மற்றும் சிறப்பை பற்றி கோவில் பூசாரியிடம் கேட்டபோது,
1: சுகமாய் கோட்டை மாரியம்மன் திருக்கோயிலிருந்து பூசாரியார் குமரேசன், ஓம் ஐம் கிரேம் நமக லட்சுமியே நமக கமலதரணியே.

0: நமக சிம்ம வாயினியே நமக மாயே மகமாயி நமக மகமாயி நமக மகமாயி நமக மாயி நமக. திருக்கோயிலில் ஆடி உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறும். இரண்டாவது வெள்ளி சாமி புறப்பாடு, 3 நாட்கள் அம்மன் வீதி விழா வருவாங்க. மிக சிறப்பாக மாநகரில் திண்டி மாநகரில் நடைபெறும். அடுத்து ஆடி முடிந்து மாசி பெருந்திருவிழா, மாசி பெருந்திருவிழா 15 நாள்கள் சிறப்பாக நடைபெறும். அம்மனுக்கு ஒவ்வொரு நாளும் பூஜைகள் அபிஷேகங்கள் சாமி பிறப்பாடு மற்றும் மிக சிறப்பாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதுபோக நவராத்திரி உற்சவம், 13 நாட்கள் நவராத்திரி உற்சவம் நடைபெறும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் அம்மனுக்கு மற்றும் தினசரி பூஜை, காலை 8 மணி பூஜை, மதியம் உச்சிக்கால பூஜை 12 மணி, இரவு 8 மணி பூஜை நடைபெறும். அம்மனுக்கு தினசரி பூஜை 3 கால பூஜை நடைபெறும் மற்றும் தினசரி கோயிலில் காலை 6 மணிக்கு நடை திறப்போம், 1 மணிக்கு நடை சாத்தி விடுவோம், பிறகு 4 மணிக்கு நடை திறப்போம், 9 மணிக்கு நடை சாத்தி விடுவோம். இது தினசரி நடைபெறும் நிகழ்ச்சிகள். ஆடி அமாவாசைக்கு நம் கோயிலில் சிறப்பாக மக்கள் வழிபாடு செய்வார்கள். வெளியூர்களிலிருந்து நிறைய பக்தர்கள் வந்து அம்மனை தரிசிப்பார்கள். எல்லாரும் அம்மனை வந்து தரிசித்து அருள் பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டார்.
1: வணக்கம். நான் திண்டுக்கல் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் திருக்கோவிலின் நிர்வாக பரம்பரை அரங்காவலர் சிபிஎம்எஸ்விபி சுபாஷினி. இத்திருக்கோவில் 1904 முதல் 120 வருடங்களுக்கு மேலாக பரம்பரை அரங்காவலர்களால் நிர்வகித்து வரப்படுகிறது. கோட்டை மாரியம்மன் திருக்கோவில் திண்டுக்கல் மாநகர் மத்தியில் மேற்கு ரத வீதியில் அமைந்துள்ளது. திண்டுக்கல் பழங்கால சேர சோழ பாண்டிய நாடுகளின் எல்லை பகுதியாக இருந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. மலைக்கோட்டையின் முன்புறம் உள்ள இத்திருக்கோவிலின் மைதானம் அன்றைய போர் வீரர்கள் பயிற்சி செய்யும் கவாத்து மைதானமாக இருந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. வீரர்கள் போருக்கு செல்லும் முன் நம் நகரின் காவல் தெய்வமான கோட்டை மாரியம்மனை வணங்கி போர் செய்யும் வழக்கம் இருந்துள்ளது. இத்திருக்கோவிலின் 20 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் மாசி திருவிழா முக்கிய திருவிழாவாகும். அச்சமயம் தமிழகத்தில் எந்த அம்மனுக்கும் இல்லாத வகையில் தசாவதாரம் எடுக்கும் நிகழ்வு கோட்டை மாரியம்மனுக்கு எடுப்பது சிறப்பம்சமாகும். மாசி திருவிழாவை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அநேக பக்தர்கள் தங்களது நேற்றுக் கடனை நிறைவேற்றி அம்மனை தரிசனம் செய்து வேண்டி செல்வார்கள். தற்சமயம் கும்பாபிஷேகம் முன்னிட்டு 19 விதமான திருப்பணிகளுக்கு மத்திய வல்லுநர் கூட்டமர்வில் அனுமதி பெறப்பட்டுள்ளது. பணிகள் நல்ல முறையில் நடைபெற்று வருகின்றன. இதில் மிக முக்கியமான திருப்பணியாக செங்கல் கட்டுமானத்தில் இருந்த கருவறை தற்பொழுது இன்னும் 1000 ஆண்டுகள் நிலைத்திருக்கும் வகையில் கல் கட்டுமானமாக அமைய பெற்று வருகிறது. வரும் ஆவணி மாதம் 11 2026 வெள்ளிக்கிழமை புதிய கொடிமரம் 4 ரத வீதி சுற்றி காலை 8:30 திருக்கோவில் அடைந்து காலை 10:30 நல்ல நேரத்தில் ஸ்தாபிக்கப்பட உள்ளது. வரும் தை மாதத்தில் இத்திருக்கோவிலின் திருக்குடமுழுக்கு நடைபெற்றிட உத்தேசிக்கப்பட்டு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. திருக்குடமுழுக்கிற்கு பின்வரும் மாசி திருவிழா சிறப்பாக வழக்கம் போல் நடைபெறும் என பக்த கோடிகள் அனைவருக்கும் அரங்காவலர் குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.

கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கின்றோம். அருள் மாலை இன்று ஆடி வெள்ளியை முன்னிட்டு திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் திருக்கோவில் சிறப்பாக வலம் வந்து கொண்டிருக்கிறது நிகழ்ச்சி. கோட்டை மாரியம்மன் சன்னதியை ஒட்டி முன்புறம் தெற்கு பக்கம் விநாயகர் கோவிலும் வடக்கு பக்கம் மதுரை வீரன்சாமி கோவிலும் உள்ளது. சன்னதியின் முன்புறம் வடக்கிழக்கில் நவகிரகங்கள் உள்ளன. திருக்கோவிலின் பின்பக்கம் தென்புறம் முனீஸ்வர சாமி சன்னதியும் வடப்புறம் கற்பண்ணசாமி சன்னதியும் உண்டு. கோட்டை மாரியம்மன் தமிழ் வருட பிறப்பிற்கு சிம்ம வாகனத்திலும் தை மாத பிறப்பிற்கு ரிஷப வாகனத்திலும் விஜயதசமி அன்று குதிரை வாகனத்திலும் அருள்பாலித்து வருகிறார்.

கோடை பண்பலை 100.5 நாம் இறை இசையோடு இதமாக இணைந்திருக்கின்றோம். அருள் மாலையில் இன்று ஆடி வெள்ளி சிறப்பு நிகழ்ச்சியாக திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் திருக்கோவிலின் சிறப்போடு வலம் வந்து கொண்டிருக்கிறது நிகழ்ச்சி. இத்திருக்கோவிலில் காலை 8:30 பகல் 12 இரவு 8:30 என 3 கால பூஜைகள் சிறப்பாக தினமும் நடைபெற்று வருகிறது. கோட்டை மாரியம்மன் மூலஸ்தான விக்கிரகம் ஆவுடையார் பீடத்தில் வலது கால் தொங்கவிட்டபடி இடது கால் மடக்கி சுகாசனமாக அம்மன் அமர்ந்த நிலையில் உள்ளது. காளி அம்மன் போல் கோரை பற்களுடனும் உள்ளது. இந்த அம்மன் காளி அம்சம் பொருந்திய மாரியம்மன். அம்மனுக்கு 8 கைகள் காணப்படுகின்றன. வலது பக்கம் பாம்புடன் உடுக்கை, கத்தி, வேல், சூலாயுதமும், இடது பக்கம் அரிவாள், வில், மணி, கிண்ணம் போன்றவையும் காணப்படுகின்றன. இச்சிலையின் பின்புறத்தில் ஒரு துவாரம் காணப்படுகிறது. இது அம்மனுக்கே உரிய சிறப்பு ஆகும் என்று காஞ்சி காமக்கோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பார்வையிட்டு வியந்துள்ளார். அருள்மிகு கோட்டை மாரியம்மன் விக்கிரகம் சுமார் 300 தொன்மை வாய்ந்தது. ஒவ்வொரு வருடமும் மார்ச் மாதம் 9, 10, 11 ஆகிய தேதிகளிலும், அக்டோபர் மாதம் 2, 3, 4 ஆகிய தேதிகளிலும் காலை 6:20 முதல் 6:40 வரை சூரிய ஒளிக்கதிர்கள் அம்மன் சிரசில் இருந்து முகத்தில் படிவது சிறப்பு அம்சம்.

0: கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அருள் மாலை இன்று ஆடி வெள்ளியை முன்னிட்டு திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் திருக்கோவிலின் சிறப்புகளோடு நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. கோட்டை மாரியம்மன் திருக்கோவிலுக்கு வந்த பக்தர்களிடம் திருக்கோவிலை பற்றி கேட்டபோது,
1: வணக்கம், என் பேர் ராஜேஸ்வரி, பெரியகுளத்துல இருந்து வரோம். நாங்கள் அடிக்கடி இந்த கோவிலுக்கு வருவோம். இந்த ஊர்ல நாங்கள் ஏற்கனவே எங்க நாத்தனார் கூடியிருந்தாங்க, அதனால நாங்கள் அடிக்கடி வந்துட்டு போயிருக்கோம். அம்மா நல்ல சத்தியம் வாய்ந்தவங்க.
2: வணக்கம், நாங்கள் பெரியகுளத்துல இருந்து வரோம். என் பேர் பிரியா. நாங்கள் இங்க திண்டுக்கல் மாவட்டத்துல ஆடி வெள்ளிக்கு இங்க கோயில் கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். பொதுவாகவே இந்த பக்கம் திண்டுக்கல் வந்தோம்னா அந்த கோயிலுக்கு வந்துட்டு தான் போவோம். இங்கே வந்து நம்ம வேண்டிட்டு போனோம்னா இங்கே நல்லா சிறப்பாக இருக்கும். இந்த கோவில் வந்து இங்கே கொஞ்சம் ஃபேமஸான கோவில். இங்கே வந்து எது வேண்டுதல் வச்சோம்னா நடக்கும். நம்பிக்கையான கோவில். ஆடி வெள்ளிக்கு கண்டிப்பாக தவறாமல் நாங்கள்.
3: ஓம் சக்தி. திண்டுக்கல் கோட்டை மாரியம்மா. என் பேர் காவேரி அம்மா. செட்டிநாயகம்பட்டி திண்டுக்கல் பக்கத்தில் தான் அவுட்டரில் இருக்கோம். சக்தி வாய்ந்த கோயில் இந்த அம்மா கோட்டை மாரியம்மன். பலகால நூற்றாண்டு